நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம அலைவரிசை 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 MHz இன்றைய நமது காலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவணி மாதம் 15ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 21ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை. இனி தொடர்வது மங்கள இசை

0: இதுவரை வலம் வந்தது கர்நாடக சுத்த சாவேரி ராகத்தில் அமைந்த மங்கள இசை. நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு.
1: குறளமுதம்
2: இனியவை கூறல் 10 அதிகாரம் 6 குறட்பா.

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய அலைவரிசைகளில் இன்று வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய தொகுப்பை இனி கேட்கலாம். காலை மணி 6:10 இணைதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 ஆனந்தராகம், 6:35 RGS காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவை தலை, இதில் கால்நடை நமக்கு தோழனம்மா, உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள். 6:55 சேலம் ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர், இதில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் ராஜா அலெக்சாண்டர் ஃபிளமிங் குறித்த தொகுப்போடு வரும் டெக் பை. தொடர்ந்து செய்தி செய்திகள். குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சி ஆஷிகா அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதயராகம், 8:50 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி சேலம் மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த அழைப்பில் மருந்தில்லா மருத்துவ தீர்வுகள். இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபால் அவர்களுடன் நேரலை. 10:00 திருச்சி மதுரை ரோடு சரவணா எலக்ட்ரிக்கல் என்டர்

0: பிரைசஸ் மற்றும் திருச்சி சீனிவாசா நகர், காட்டூர் ஸ்ரீ ஜெயரங்கா இயற்கை மருத்துவமனை மற்றும் தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் ஆலய உலா ஆடி கிருத்திகை சிறப்பு நேரலை தஞ்சாவூர் மாவட்டம் திருவீரகம் ஆதி சுவாமிநாத திருக்கோவிலிருந்து.
1: பத்து 30 இருபட பாடல்கள் இதயத்தை திருடாதே பிரியம் திரைப்படங்களிலிருந்து முற்பகல் 11 உங்களோடு நாங்க நேயர்களின் விருப்ப பாடல்களோடு. 12:10 மங்கீர் உலகத்தில் இன்று சமையலுக்கு ஒரு நாள் விடுமுறை. 1 மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கத்தில் இன்று மக்காசோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். 2:30 மண்ணின் மனம் கிராமிய பாடல்கள் வழங்குகிறார் ஆகாட்டி ஆறுமுகம் அவர்கள். 3 வரும் இசை தூரல். 4 சந்தேஸ் டூ சோல்ஜர்ஸ். ஐந்து பொன்மாலை. 6 ஆரவாரம். 6:15 உணவி மருந்து வழங்குகிறார் உணவு மற்றும் ஊட்டச்சத்து துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷீரின் அவர்கள். 6:30 மாநில செய்திகள். பண்பலையில் இரவு 7 முதலாளி வரிசையில் காலை 10:45 ஓடி விளையாடு குத்துச்சண்டை வீராங்கனை ஆர் சஜிதா அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகத்தில் இன்று நிகழ்ச்சிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனிவர் எஸ் கேசவன் அவர்கள். 8 இரவு இசை இனிமை. 9:15 இசைக்கும் இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 10 ஞாபகம் வருதே.

இனி முதல் அலைவரிசையில் பண்பலை நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 9 மணிக்கு அரங்கேசையில் தாரிணி கல்யாணராமன் அவர்கள் பாடியுள்ள பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஆர் டி ஆதர்ஷ் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரலில் இன்று சுவாமிமலை எஸ் கே சுரேஷ் அவர்கள் பாடியுள்ள பாட்டு கேட்டு ரசிக்கலாம். மாலைமணி 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திமடல், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. இரவு 9:30 நாடக மலரில் இன்று சுதேசி சுடர், பத்மநாபா ஐயங்கார் நாடகம், எழுதியவர் ஜி நிஷாநந்தினி அவர்கள். இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இந்நிகழ்ச்சிகள் யாவும் இன்று விளம்பர காத்திருக்கின்றன. இணைந்தே இருங்கள், இசைந்தே இருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது.

0: சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி திருச்சி அணியையும் நெல்லை அணி சேப்பாக்கம் அணியையும் வென்றன. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக செபக் டக்ரா சாம்பியன் போட்டியில் இந்தியா நால்வர் அணி பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் கேட்டு இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி தொடர்வது பாரதி பெண்.

0: குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில், உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில், கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும், உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார், அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கனிகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

ஆடி மாதம் என்றாலே பல விசேஷங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. தட்சிணாயன புண்ணிய காலமானது ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, முன்னோர் வழிபாடுகளோடு முருகனுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாளும் உள்ளது. இந்த ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை மிக மிக விசேஷமானது. மாதம் தோறும் வருகிற கிருத்திகை நட்சத்திர நாள் விரதம் இருப்பதற்கும் கந்தனை வழிபடுவதற்கும் உகந்த நாள் என்றாலும் கூட ஆடி கிருத்திகையானது மிகவும் மகோன்னதமானது.

0: கிருத்திகை என்பது ஆறு நட்சத்திர கூட்டங்களின் பெயர். முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களை கிருத்திகை நட்சத்திரங்களாக திகழ்ந்து ஒளி வீசுகிறார்கள். முருகப்பெருமான் தன் தாயினும் மேலாக போற்றும் கார்த்திகை பெண்களின் தினத்தில் முருகனை வழிபட்டால் அருள் பன்மடங்கு கிட்டும் என்பது நம்பிக்கை. தமிழ் கூறும் நல்லுலகில் மூன்று கார்த்திகை நட்சத்திர நாட்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதில் ஒன்று ஆடி கிருத்திகையில் ஆறு முகனை வழிபட தேடி வரும் நன்மை என்பது ஆன்றோர் வாக்கு. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியழு மறைத்த நிலை காணும் என்பது அருணகிரியார் கூறியது. அப்படி தன் பக்தர்களை எதிர்க்கும் பகையை அனுதினமும் அழைத்து காப்பவர் ஆறுமுகனே. வேண்டிய வரங்களை பெற்று வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உயர்ந்த நிலையை அடைய ஆறுமுக பெருமான் அருளவார் என்பது நம்பிக்கை. கிருத்திகையில் கார்த்திகேயனை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் என்பார்கள் பெரியோர்கள். எனவே முருக வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த தினமாக கிருத்திகை நட்சத்திர நாள் திகழ்கிறது. இறையுணர்வோடு இனிமையாய் இனி இசைந்து வருகிறது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.
1: ஆனந்த ராகத்தில் வரும் பாடல் கே. வீரமணி குரலில்.

கோட்டம் ஆடிக்கு திக திருநாளில் நாடி வரும் மன்மர் ஆயிரம் பேர், அருமுகனே கந்தனே என்றே ஆயிரம் நாமங்கள் சொல்லிக்கொண்டு கூடிக்கொண்டு உனை தேடிக்கொண்டு காண ஆவல் கொண்டு கொண்டாடிக்கொண்டு

மகத்தான செயல்கள் அனைத்தும் ஒரே நாளில் செய்து முடிக்கப்பட்டவை அல்ல. தினந்தோறும் செய்யும் சிறிய முயற்சிகளால் தான் அது கிடைக்கும். ஒரு பெரிய மரம் வளர்வதற்கு ஒரு சிறிய விதை எப்படி காரணமாக இருக்கிறதோ அது போலதான். இறைவிடம் நிறைக்கும் பக்தி பாடல்களுடன் கேட்டிணைந்திருக்கிறோம். இது ஆனந்தராகம், திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் சரளா குரலில்.

சிலவற்றை தெரிந்து கொண்டால்தான் தெளிவாக இருக்க முடியும். பலவற்றை தெரியாமல் இருந்தால்தான் நிம்மதியாக இருக்க முடியும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேட தேவையில்லை. சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்காமல் இருப்பதே நல்லது. கேட்டிருக்கிறோம் ஆனந்தராகம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். ஆனந்தராகத்தில் இனிவரும் பாடல் காஞ்சனா குரலில்.

மிதமான காலையில் இனிமையான பக்தி பாடல்களுடன் பலம் வந்து கொண்டிருப்பது ஆனந்தராகும். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் திருவையாறு தர்ம சம்வர்தினி அம்பாள் ஆலய ஆடிப்பூர மகோத்சவத்தில் இன்று காலை பல்லக்கு, இரவு சேஷவாகனம். தஞ்சாவூர் மாவட்டம் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று அல்லி அர்ஜுனன் கல்யாணம். இரவு 7 மணிக்கு மகாபாரத கதை சொற்பொழிவு நடைபெறும். நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு FM ரெயின்போ 102.1 ஆலய உலா. தஞ்சாவூர் மாவட்டம் திருவீரகம் ஆதி சுவாமிநாத ஆலயத்திலிருந்து ஆடிய கிருத்திகை சிறப்பு நேரலை கேட்கலாம். ஆனந்த ராகத்தில் நிறைவாக வரும் பாடல் SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: இந்த கருப்பை அடர்ச்சி ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, கன்று போடும்போது அந்த இடம் தூய்மை காக்காமல் இருத்தல், அதாவது கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த நஞ்சுக்கொடி வெளியில வரும், அந்த நஞ்சுக்கொடி வந்து பார்த்தா நம்ம சுத்தப்பத்தம் இல்லாம நம்ம வெளியில எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த கருப்பையில வந்து பார்த்தோம்னா புண்ணு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்ணு போட முடியலன்னு சொல்லிட்டு நம்மளே வந்து பார்த்தோம்னா கையில எந்த கிளவுஸ் எதுவும் போடாம கை கழுவோம், அந்த கன்று நம்ம வெளியே எடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற கிருமிகள் மூலமாகவும் அந்த கருப்பையில வந்து பார்த்தோம்னா தொற்று ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. கன்று போட்டதுக்கு அப்புறம் அந்த வரக்கூடிய பாதி வந்து நஞ்சு கூடி எடுத்துட்டு பாதி உள்ளே விட்டுட்டோம் மறந்துட்டு அப்படின்னா கருப்பை தொற்று வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஊட்டச்சத்து வந்து கம்மியா இருக்கிற தீவனங்களையோ இல்ல உணவுகளையோ வந்து கறவை மாடுகளுக்கு கொடுக்கும் போது வந்து பார்த்தோம்னா அந்த கருப்பை அழற்சி வந்து பார்த்தா ஏற்படுறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இந்த கருப்பை அழற்சி அந்த மாட்டுக்கு இருக்குதா இல்லையா எப்படி நம்ம உழவர் பெருமக்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த மாடு கண்ணு போட்டதுக்கு அப்புறம் 60 ஒரு 90 நாள்ல பருவத்துக்கு வரணும். அந்த பருவத்துக்கு வரும்போது என்ன தெரியும் அப்படின்னா, நார்மலா வந்து பார்த்தோம்னா தேங்காய் தண்ணி கலர்ல வந்து அழுக்கு வரணும், அந்த கோழை திரவம் சொல்லக்கூடிய அந்த அழுக்கு வந்து பார்த்தா வெளியில வரும். இதே கோழை திரவமானது கண்ணாடி மாதிரியோ இல்ல தேங்காய் தண்ணி மாதிரியோ இல்லாம வெளிர் மஞ்சள் நிறத்திலேயோ சிவந்த நிறத்திலேயோ வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த கருப்பையில வந்து புண்ணு இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சலாம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எத்தனை தடவை வந்து பார்த்தோம்னா சனவுசி போட்டா கூட நினையாகாம இருக்கும், அதை வச்சு கூட நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம் அப்படின்னா மாடு கருப்பையில வந்து அழைச்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு நம்மளே வீட்டுல வந்து வைத்தியம் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்தோம்னா மருத்துவரை அணுகி அவர் மூலமா தான் நம்ம தீர்வு கண்டுபிடிக்கணும். மருத்துவர்கள் எப்படி இந்த முறையை வந்து பரிசோதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஆசனவை வழியாக கருப்பை கொம்பை வந்து கை வச்சு தொட்டு பார்ப்பாங்க. அப்படி தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கல் மாதிரி தெரியும். நார்மலா பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பை மென்மையாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பை வாயில புண்ணு இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி தெரியும், திடமா இருக்கிற மாதிரி தெரியும். அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா அழுக்கு வரும் பாத்தீங்களா வெளியில, அந்த பருவத்தில் இருக்கும்போது வர அழுக்கு வந்து பார்த்தோம்னா மருத்துவர்கள் பரிசோதித்து அதை சைட்டாலஜி என்ற கூடிய பகுப்பாய்வு முறையில வந்து பார்க்கும் போது இன்ஃபெக்ஷன் இருக்கு, அதாவது கிருமி நோய் தொற்று இருக்கிறத வந்து கண்டறிந்து அதற்கான வைத்தியத்தை கறவை மாடுகள் கொடுப்பாங்க. அந்த கறவை மாடுகள் கொடுக்கக்கூடிய வைத்தியங்களை வந்து தொடர்ந்து பயன்படுத்திக்கணும். அதாவது ஒரு நாள் மட்டும் வைத்தியம் பண்ணிட்டு விட்டுடக்கூடாது. சோ அதை முறையா பயன்படுத்திக்கணும். அதாவது முதல் நாள் மருந்து போட மருத்துவர் வர சொன்னாங்க, முதல் நாள் போகணும், அதுக்கு அடுத்த நாளும் போகணும், அதுக்கு அடுத்த நாள் 3 தொடர்ந்து செய்தால் மட்டும்தான் அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அழற்சி வந்து பார்த்தீங்கன்னா குணமாகும். அப்படி இல்லைனா அது குணமே ஆகாது. இது இல்லாம நம்ம மருத்துவரை அணுகாம வீட்டிலேயே நம்ம ஏதாவது வைத்தியம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சரிவிகித உணவு கொடுக்கறது, தாது உப்பு கலவையோட கலந்த தீவனத்தை வந்து நம்ம கொடுக்கும்போது மாடுகளுக்கு வந்து பார்த்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமானுச்சு அப்படின்னா அந்த கருப்பை தொற்று வர்றது நார்மலாகவே சரியாகிடும். அப்படி இல்லைனா நோய் எதிர்ப்பு சக்தி மாட்டோட உடம்புல அதிகரிக்கிறதால இயற்கையாகவே நோய் வந்து பார்த்தா நீங்கிவிடும். அது இல்லாம இன்னொரு சிறப்பான ஒரு வைத்தியம் இருக்கு நம்ம வீட்டிலே செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது பருவம் மாடு வரும்போது அந்த கோழையானது வெளிர் மஞ்சள் நிறத்திலோ இல்ல சிவப்பாகவோ இருக்குது அப்படின்னா அந்த பருவத்தை நம்ம விட்டு விடுவது நல்லது. அடுத்த பருவத்திற்கு வந்து பார்த்தா செனவுசி போடும்போது அந்த மாடு வந்து பார்த்தா சனியாவதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கருப்பையில் அழற்சி வர்றதை நம்ம விவசாய பெருமக்கள் எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, கன்று போடும்போது போடுற இடம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். ஒருவேளை சுத்தமா இல்லனா கூட அந்த இடத்த நல்லா ஃபெனாயில் அந்த மாதிரி எல்லாம் கூட போட்டு கழுவாம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுடுதண்ணி வைத்து கூட என்ன பண்ணலாம், அந்த இடத்த வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த நஞ்சு கொடி போட்ட உடனே அந்த நஞ்சு கொடியை வந்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த மீண்டும் சுத்தப்படுத்தணும். ஏன்னா நஞ்சு கொடியில் இருக்கக்கூடிய அழுக்குகள் அந்த மாடுகளுக்கு தொற்றை ஏற்படுத்துவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அதை அப்புறப்படுத்தணும். அதுக்கப்புறம் கன்று என்ற மாடுகளுக்கு வந்து பார்த்தா நம்ம என்னன்னா, எள்ளு ஒரு கைப்பிடி அளவும் வெள்ளம் வந்து பார்த்தா ஒரு கைப்பிடி அளவு ரெண்டும் வந்து பார்த்தா இடிச்சு காலை மாலை இரு வேளையும் கொடுத்து ஒரு தொடர்ந்து ஒரு 3 கொடுப்போமானால் அது கருப்பையில் சுருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அந்த கருப்பையில் சுருக்கம் அதிகமாக ஏற்படும் போது என்னவாகும் என்றால், கருப்பையில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் கிருமிகள் அனைத்தும் வெளியேறிவிடும். இதை நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். அடுத்து கண்ணு போட்டதுக்கு அப்புறம் 60-90 பருவம் ஒருவேளை வரல அப்படின்னா கண்டிப்பா நம்ம மருத்துவரை அணுகி உரிய மருத்துவத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். இவை முறையாக நாம் கடைபிடிப்போமானால் மாடுகளுக்கு கருப்பை அழற்சி வருவதை தடுக்கலாம். ஒருவேளை கருப்பை அழற்சி ஏற்பட்டாலும் கூட மருத்துவரை அணுகி மருத்துவம் செய்து கொண்டால் 3 4 சினைப்பிடிப்பதில் எந்த தாமதமும் ஏற்படாது என்பதை உழவர் பெருமக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: பசு மற்றும் எருமை மாடுகளில் ஏற்படும் முக்கிய நோயான கருப்பை அழற்சி குறித்து இதுவரை பகிர்ந்து கொண்டார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ. தங்கமணி அவர்கள். இதுவரை கால்நடை நமக்கு தோழனமா கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நடப்பாண்டில் காரிஃப் பருவத்தில் நெற்பயிர் காப்பீடு செய்ய இம்மாதம் 14 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும் மழைப்பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 பயிர் காப்பீடு காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. குறுவை நெற்பயிருக்கான காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாய். எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை காப்பீடு செய்வதற்கு கடைசி நாள் வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் அறிவிக்கின்றாா்.

0: புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளுக்கான வானிலை ஆலோசனை. மாவட்டத்தின் சில இடங்களில் இன்று லேசான மழைக்கும் நாளை மிதமான மழைக்கும் வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையானது 38°C வரைக்கும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது 28°C வரைக்கும் பதிவாகலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து காற்று வீசக்கூடும். வானிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனையாக வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுத்தல், பப்பாளி முருங்கை பயிருக்கு மண்ணணைத்தல், கரும்பு பயிருக்கு விட்டம் கட்டுதல் போன்ற பாதுகாப்பு நடவடிக்கைகளை விவசாயிகள் மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதேபோல் கொடிவகை பந்தல் பயிர்களில் துருப்பிடித்து பழுதடைந்துள்ள கம்பிகள், தூண்களை கண்டறிந்து சரி செய்யவும் போதுமான முட்டுகளை கொடுக்கவும் வேண்டும்.
1: அடுத்து கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழாவிற்கு அழைப்பு விடுக்கிறார் சோழமண்டல இயற்கை உணவு கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் அவர்கள்.
2: விவசாய பெருங்குடி மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற சோழமண்டல இயற்கை உழவுகள் கூட்டமைப்பு, உழவுகள் நல அறக்கட்டளை மற்றும் கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமமும் இணைந்து நடத்தும் 3ஆம் ஆண்டு கும்பகோணம் இயற்கை வேளாண் திருவிழா மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வருகிற ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 7 மணி வரை இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த விழாவினை துவக்கி வைத்து தலைமையேற்று நடத்திட வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் வினோத் ரவி அவர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்து தர இசைந்துள்ளார்கள். மேலும் இங்கே இயற்கை வேளாண்மை கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 174 பாரம்பரிய நெல் வகைகளை இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறோம். வேளாண் பல்கலைக்கழக வல்லுநர்களும் வந்திருந்து தங்களுடைய இயற்கை வேளாண்முடைய கருத்துக்களை பகிர இருக்கிறார்கள். ஆகவே விவசாய பெருங்குடி மக்களும் பெரியவர்களும் நண்பர்களும் இந்த விழாவில் கலந்து கொள்ளுமாறு சோழமண்டல இயற்கை உழவர்களின் கூட்டமைப்பின் செயலாளர் எட்வின் ஆகிய நான் உங்களுக்கு அன்போடு அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 94 43 27 59 02. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், 94 43 27 59 02.
0: இன்று பிற்பகல் 2:30 வேளாண் அரங்கத்தில் மக்காசோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் நெகிழிகளால் மீன்வளத்தில் ஏற்படும் இடர்பாடுகளை பகிர்ந்து கொள்கிறார் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள்.
3: வேளாண் பெருமக்களின் வருமானம் பெருக இந்திய அரசின் பல்பரிமாண முயற்சிகளில் ஒன்று
4: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், Farmers Producers Organization.
3: உங்கள் பகுதியில் 15 முதல் 20 உறுப்பினர்களை கொண்ட குழுக்கள் செயல்பட்டால்
4: நீங்கள் அவற்றை கம்பெனி அல்லது கூட்டுறவு அமைப்பாக பதிவு செய்து கொள்ளலாம்.
3: வேளாண் இடுபொருட்கள் தொடங்கி சந்தை வாய்ப்புகள் வரை,
4: மதிப்பு கூட்டல் தொடங்கி மகத்தான லாபம் வரை வழிகாட்டுகிறது
3: உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்.
4: 10,000 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள்
3: இந்திய அரசின் இலக்கு.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில்

நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்ப

0: ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின்போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரல்ஹாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாத வட்டத்துக்குட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழ்வாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவுரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000க்கும் மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமருடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின்போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு

0: அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12 நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செப்பக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 kHz. இனி
2: மலர்கிறது நாள் மலர்.
3: மும்பையின் சிங்கம் என அழைக்கப்பட்டவரும் அரசியல்வாதியும் வழக்கறிஞருமான சர் ஃபெரோஸ் ஷா மேத்தா பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1845. இந்திய தேசிய காங்கிரசின் நிறுவனர்களில் மேத்தாவும் ஒருவர். 1910 தி பாம்பே கிரானிக்கில் ஆங்கில வார இதழை தொடங்கி சுயராஜ்யத்திற்காக போராட இந்தியர்களை ஊக்குவித்தார். கல்வி, சுகாதாரம், சமூக முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் சர் ஃபெரோஸ் ஷா மேத்தா. மிருதங்க இசைக்கலைஞர் வேலூர் ராமபத்ரன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. தனது 8 வயதில் மிருதங்கம் பயில தொடங்கிய இவர் 1943 தனது 14 வயதில் மதுரை மணியையர் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்த பெருமை பெற்றவர். கர்நாடக இசைக்கலைஞர்களான அரியக்குடி ராமானுஜமயங்கார், செம்மங்குடி ஸ்ரீனிவாஸ் ஐயர், முசிறி சுப்பிரமணிய ஐயர் போன்ற பிரபல வித்வான்களுக்கும் ஹிந்துஸ்தானி இசைக்கலைஞர்களான சாகிர் ஹுசைன், அல்லா ராக்கா, ஹரிபிரசாத் சௌராசியா போன்றோருடனும் மிருதங்கம் வாசித்துள்ளார். 1948 பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்காக M.M. தண்டபாணி தேசிகர் கச்சேரிக்கு மிருதங்கம் வாசித்தது தனக்கு என்றும் நினைவில் நிற்கும் அனுபவம் என்று கூறும் இவர் கே பாலச்சந்தர் தயாரிப்பில் வெளிவந்த சிந்து பைரவி திரைப்படத்தில் KG யசுதாஸ் பாடிய மறி மறி நின்னே பாடலுக்கு மிருதங்கம் வாசித்துள்ளார்.

உள்ளார் சர்வழகு, வேலூர் ராமபத்ரன். திரைப்பட பின்னணி பாடகர், நடிகர், பாடலாசிரியர், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முக ஆளுமையான கிஷோர்குமார் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. ஹிந்தி திரையுலகில் 30 ஆண்டுகள் பவனி வந்து நாடறிந்த நட்சத்திர பாடகராக ஜொலித்தவர். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடி சரித்திரம் படைத்தவர். மத்திய பிரதேசம் கந்த்வா மாவட்டத்தில் பெங்காலி குடும்பத்தில் பிறந்த இவர் குந்தன்லால் சேகலை குருவாக கொண்டு தனது இசை பயணத்தை தொடங்கினார். 1948 ஜித்தி திரைப்படத்தில் கேம்சந்த் பிரகாஷ் இசையமைப்பில் முதல் பாடலை பாடினார் கிஷோர்குமார். 1951 ஆந்தோலன் திரைப்படத்தின் கதாநாயகனானார். 1954 முதல் பல திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பு பெற்ற கிஷோர்குமாரின் பாடல்கள் எஸ் டி பர்மன் இசையில் மிகவும் பிரபலமடைந்தன. 1961 ஜும்ரு திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் இயற்றி இசையமைத்து அப்படத்தில் நடித்தும் இருந்தார். 1970 தொடங்கி 1986 வரை சிறந்த பின்னணி பாடகருக்கான பிலிம்பேர் விருதுகளை தொடர்ந்து பெற்று சாதனை படைத்தவர். 1987 அக்டோபர் 13 காலன் கொண்டு சென்றாலும் கலை உலகில் தன் இனிய குரலால் என்றும் எல்லோரையும் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் மிகையல்ல.

வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் அன்ன நடை நடந்து வரும் தங்கம் அதிசய பெண் இது போலில் எங்கும் சொன்ன சொல்லை தட்டாது சோறு தண்ணி கேட்காது கண்ணாடி முன்னிக்காது கடை தருவ சுத்த

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

நம்பிக்கையோடு இருக்கும் பரந்த இதயம் வாழ்வில் நிலைக்குலைய செய்யும் சூழ்நிலைகளை பிரிச்சு போடும். நேர்மறையான மனசுக்கு எல்லைகள் கிடையாது. அதற்கு பிரச்சனைகளை தீர்க்கும் ஆற்றல் அதிகப்படியா இருக்கும். பரந்த மனம் பரந்த இதயம் இருந்தா வருங்காலத்தை நம் வசமாக்க முடியும் என்ற இனிய சிந்தனையோடு திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மலர்கிறது காலை மலர்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். பயன்படுத்தாத பாத்திரத்தை கூட எடுத்து 10 தடவை கழுவி வைப்பேன். சுத்தமா இருக்கிற வீட்டை கூட சுத்தி சுத்தி கூட்டி வைப்பேன். துவச்ச துணியை கூட எடுத்து வச்சு திருப்பி துவப்பேன். ஆனா இனிமேல் பாத்திரம் 10 பிடிச்சிருந்தாலும் 10 நாளுக்கு ஒரு தடவை தான் கழுவுவேன். அடிக்கடி வீடு கூட்ட மாட்டேன். 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வீடே கூட்டுவேன். ஏன் இந்த திடீர் முடிவுனா, எத்தனையோ கதை கேட்டிருக்கேன், இப்படி ஒரு கதையை நான் கேட்டதே இல்ல. அதனால நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். அது என்ன கதை தெரிஞ்சுக்கலாம். இன்றைய நிகழ்ச்சி நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ராஜா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் குறித்த தொகுப்பு. யார் இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்? 1881 ஸ்காட்லாந்துல பிறந்தவர். சின்ன வயசுல இருந்தே இயற்கை மேல ரொம்ப ஆர்வம். மருத்துவராக படித்து லண்டன்ல ஆராய்ச்சியாளராக வேலை பார்த்தாரு. மருத்துவ வரலாற்றையே தன் எளிய முயற்சியால் புரட்டி போட்டு கோடிக்கணக்கான மனித உயிர்களை காப்பாற்றிய அற்புத படைப்பாளி. அறியாமல் நடந்த ஒரு செயலோ தற்செயலான ஒரு நிகழ்வோ உலகையே மாற்றும் மாபெரும் கண்டுபிடிப்பாக மலர முடியும் என்பதற்கு இவரது வாழ்க்கையே ஆகச்சிறந்த சான்று. நோய் கிருமிகள் மனித குலத்தை அச்சுறுத்தி கொண்டிருந்த இருண்ட காலத்தில் தன் கூர்மையான பார்வையாலும் உழைப்பாலும் பென்சிலினும் அற்புத மருந்தை கண்டறிந்து நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தவர். நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் ராஜா, மருத்துவ உலகை மறுவரையறை செய்த மாபெரும் விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனா அந்த நோய்களை குணமாக்கும் மருந்தை தற்செயலாக கண்டுபிடித்து மனித குலத்தின் ஆயுளை இரட்டிப்பாக்கிய ஒரு மாபெரும் மனிதர் தாங்க சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஒரு சிறிய பூஞ்சை கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றும் வல்லமை படைத்தது அப்படிங்கறத உலகம் அதுவரைக்கும் அறியலங்க. 1928 லண்டன்ல புனித மேரி மருத்துவ

0: மருத்துவமனையின் ஆய்வகத்தில் அவர் கவனித்த ஒரு சிறிய மாற்றம் மருத்துவ உலகின் வரலாற்றையே தலைகீழாக மாற்றி அமைச்சதுங்க. அதுதான் மனித குலத்தின் முதல் உயிர் காக்கும் மருந்தான பென்சிலின். தொற்று நோய்களினாலும் பாக்டீரியா தாக்குதலினாலும் மடிந்து கொண்டிருந்த மனிதர்களுக்கு அது ஒரு புது விடிவெள்ளியாக அமைஞ்சிச்சுங்க. ஒரு காலத்துல பல்லு புடுங்கிறது, பிரசவம் பாக்குறது, சின்ன காயம், இது எல்லாமே கூட உயிருக்கே ஆபத்தா இருந்துச்சுங்க. ஆனா பென்சிலின் வந்ததுக்கு அப்புறம் மருத்துவ உலகமே வேகமா மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நாம சாதாரணம்னு நினைக்கிற பல சிகிச்சைகளுக்கு அந்த கண்டுபிடிப்பு ஒரு முக்கிய காரணங்க. இப்போ நாம பென்சிலின் உருவான வரலாறு தெரிஞ்சுப்போம். 1928 லண்டன்ல இருக்கிற தன்னோட ஆய்வகத்துல அலெக்சாண்டர் பிளமிங் பாக்டீரியாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் சில ஆய்வு தட்டுகளை அப்படியே போட்டுட்டு விடுமுறைக்கு போயிட்டாங்களாங்க. விடுமுறை முடிஞ்சு திரும்பி வந்ததும் மேஜை மேல இருந்த தட்டுக்களை ஒவ்வொன்னா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு தட்டை பார்த்ததும் அந்த தட்டுல ஒரு பூஞ்சை வளர்ந்திருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அப்போதான் ஒரு வித்தியாசமான விஷயம் அவரோட கண்ணுல பட்டிருக்குங்க. பூஞ்சை வளர்ந்திருந்த இடத்தை சுற்றி பாக்டீரியாக்கள் எதுவுமே இல்லையாங்க. அதே தட்டோட மற்ற பகுதிகளில் பாக்டீரியாக்கள் நல்லா வளர்ந்திருக்குங்க. ஒரு சின்ன வட்டம் மாதிரி பூஞ்சையை சுற்றி மட்டும் எல்லாமே சுத்தமா இருந்திருக்கு. அதை பார்த்த பிளமிங் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன் இந்த பூஞ்சை பாக்டீரியாக்களை வளர விடலையா, இல்ல அதை கொண்டுடுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் மருத்துவ உலகையே மாற்றிய கேள்விங்க. அவர் அந்த பூஞ்சையை பிரித்து பல முறை சோதனை செஞ்சிருக்காரு. அந்த பூஞ்சையிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு பொருள் பாக்டீரியாக்களை அழிக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூஞ்சையின் பெயர் தான் பென்சிலியம் நொட்டாட்டம். அதனாலதான் அந்த மருந்துக்கு பென்சிலின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா கதை இதோட முடியலங்க. பென்சிலினை கண்டுபிடிச்சது உடனே மருந்து கடைகள்ல விற்க ஆரம்பிச்சிட்டாங்களான்னா இல்ல. அத மனிதர்களுக்கு பாதுகாப்பாக பயன்படுத்துவது எப்படி, பெரிய அளவுல தயாரிப்பது எப்படி, இந்த மாதிரி பல ஆண்டுகள் ஆராய்ச்சி நடந்து மற்ற விஞ்ஞானிகளின் உதவியோட அந்த கண்டுபிடிப்பு ஒரு உண்மையான மருந்தா மாறிச்சுங்க. 2nd World War போது போரில் காயமடைந்த ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு இந்த மருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பூஞ்சை தற்செயலா வளர்ந்துருந்துச்சுங்க. ஆனா அத பிளமிங் கவனிச்சாரு, கேள்வி கேட்டாரு, சோதனை செய்தாரு. அதனாலதான் அது வரலாறா மாறிச்சு. 1923 அலெக்சாண்டர் பிளமிங் தீவிரமா ஆய்வகத்துல பாக்டீரியாக்கள் நிரம்பிய தட்டுக்களை ஆராய்ந்து கொண்டிருந்த போது பிளமிங் அவர்களுக்கு ரொம்ப சளி. எதிர்பாராத விதமா அவர் தும்மிய போது அவர் மூக்குல இருந்து ஒரு துளி சளி, நேசல் மியூக்கஸ் பாக்டீரியாக்கள் இருந்த ஒரு வளர்ப்பு தட்டுல விழுந்திருக்கு. சில நாள் கழித்து அந்த தட்டை கவனிச்ச பிளமிங் அதிர்ந்து போயிருக்காருங்க. ஏன்னா சளி துளி விழுந்த அந்த இடத்துல சுத்தி பாக்டீரியாக்கள் எல்லாமே அழிஞ்சு போயிருந்திருக்கு. அந்த இடம் சுத்தியும் தெளிவா இருக்குங்க. இதனால தூண்டப்பட்ட பிளமிங் இந்த ஆராய்ச்சியின் முடிவுல மனித உடலின் திரவங்களில் பாக்டீரியாக்களின் செல் சுவரை கரைத்து அளிக்கும் ஒரு இயற்கை புரத பொருள் என்சைம் இருக்கிறது உறுதியா இருக்குங்க. பாக்டீரியாக்களை கரைக்கும் ஆற்றல் கொண்டதால் இதுக்கு லைசோசைம் அப்படின்னு பெயரிட்டாருங்க. லைசிஸ் அப்படின்னா உடைத்தல், என்சைம்னா நொதி அப்படின்னு அர்த்தமாங்க. மனித உடல் கிருமிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள பயன்படுத்தும் இயற்கையான முதல் பாதுகாப்பு அரண் இதுதான் அப்படிங்கறத பிளமிங் உலகுக்கு நிரூபிச்சிருக்காங்க. இந்த கண்டுபிடிப்பு தாங்க 1928 பென்சிலின் அப்படிங்கிற உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்க அடித்தளமாகவும் வழிகாட்டியாகவும் அமைஞ்சிருக்கு. பிளமிங் சாருக்கு சளி பிடிச்சதும் சரி, அவர் வெக்கேஷன் போனதும் சரி, எல்லாமே தற்செயல் தான். ஆனா அந்த தற்செயலான தருணங்களை உற்று கவனிச்சு உலகத்தோட தலையெழுத்தையே மாத்த அவரோட உண்மையான சாதனை. நாம பண்ற சின்ன சின்ன சாதாரண நிகழ்வுகள் கூட நாளைய மிகப்பெரிய மாற்றத்துக்கு விதையா அமையலாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டா நினைக்காதீங்க. உங்களுடைய அடுத்த முயற்சி உலகத்தையே வியக்க வைக்கலாம், அலெக்சாண்டர் பிளமிங் மாதிரி அப்படின்னு சொல்லி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் ராஜா அலெக்சாண்டர் பிளமிங் குறித்த
1: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 KHz
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்.

0: ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றியவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப் பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இம்னா அலாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 2ம் உலகப் போரின் போது 1945ம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் 1000க்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூறும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை

0: அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப்படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3 இடம் பிடித்தார். கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங், ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். அரியலூர் மாவட்டம் நடுவலூர் துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் இன்னைக்கு நடைபெறதுனால இங்கிருந்து மின் விநியோகம் பெறும் பகுதிகளான சுத்தமல்லி, பருக்கல், காக்காபாளையம், கோட்டியால், சவேரியார்பட்டி, அழிசுகுடி, அணிக்குறிச்சி, சுந்தரேசபுரம், கொளையனூர், கோரைக்குழி, காசான்கோட்டை, உள்ளியக்குடி, காரைக்காட்டான்குறிச்சி, ஸ்ரீபுரந்தான் மேற்கு பகுதி, அரங்கோட்டை, கோவிந்துபுத்தூர், சாத்தாம்பாடி, பாளையங்கரை, நடுவலூர், கார்குடி, பூவந்தி கொல்லை, முட்டுவாஞ்சேரி, புதுப்பாளையம், புளியங்குழி, விக்கிரமங்கலம், குணமங்கலம், கடம்பூர், ஓரியூர், சிலுப்பனூர், கண்டக்குடி, ஆண்டிப்பட்டக்காடு, வாழைக்குழி, பெரிய திருக்கோணம், நாகமங்கலம், அம்பலவார்கட்டளை மற்றும் துணை உடையார்த்தியலூர், செங்குழி உள்ளிட்ட பகுதிகளில் இன்னைக்கு காலையில் 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு உதவி செயற்பொழியாளர் தெரிவிச்சிருக்காங்க. இணைந்திருக்கிறீங்க திருச்சி வானொலி முதல் அலை வரிசைகளோடு.

பிறந்த குழந்தைக்கு கிடைக்க வேண்டிய முதல் உணவு தாய்ப்பால் தாங்க. தாய்ப்பால் கொடுக்கறதுல தாய்க்கு மட்டுமே பங்கு கிடையாதுங்க, உளவியல் ரீதியா உடன் இருக்கவங்களுடைய துணையும் அந்த தாய்க்கு தேவைப்படுதுங்க.

0: நீங்க கேட்டு இணைஞ்சிருக்கிறது காலை மலர். காலை மலர்ல இது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணையிருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள். வணக்கம் டாக்டர். தாய்ப்பால் புகுற்ற தாய்மார்களுக்கு உணவு கட்டுப்பாடுன்னு எதுவும் இருக்கா டாக்டர்?
1: மதர்ஸ் வந்து ஒரு ஹெல்தி பேலன்ஸ்ட் டயட் எடுத்துக்கணும், பிளஸ் ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன் வந்து வாட்டர். அவங்களுக்கு தாகத்துக்கு தேவையான அளவு தண்ணீர், இது ரொம்ப முக்கியம். சோ அட்லீஸ்ட் ஒரு 2-3 liters ஆஃப் வாட்டர் தாய்ப்பால் கொடுக்கும் போது நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஃபீடிங்க்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி வாட்டர் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட்னு சொல்றேன். சோ ஒரு நாளைக்கு ஒரு 3 meals, ஒரு 2 snacks. சோ 3 meals அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கும் போது ஒன்னொன்னுத்திலயும் புரோட்டீன் ரிச்சா இருக்கிறது ரொம்ப அவசியம். சோ இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், இந்த ஃபுட்டு தான் கொடுக்க கூடாதுன்னு இல்ல. தாராளமா அவங்களுக்கு என்ன ஃபுட்ஸ் எல்லாம் பிடிக்குமோ, நீங்க ரெகுலரா வீட்டுல என்னெல்லாம் சாப்பிடுறீங்களோ அதை சாப்பிடலாம். இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ஃபுட் கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுன்னு இல்ல. சில ஃபுட்ஸ் நம்ம காஷியஸா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காஃபின்னு எடுத்துக்கோங்க. இந்த காஃபில இருக்கிற கொஞ்சம் கெஃபைன் வந்து மில்க்ல போய் என்ன ஆகலாம்னா, பேபிக்கு அந்த மில்க்ல அந்த கெஃபைன் போச்சுன்னா பேபி வந்து கொஞ்சம் தூங்காம முழிச்சிட்டே இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கலாம். சோ ஜென்ரலி காஃபி நீங்க எடுத்துக்கலாம், 2 cups எடுத்துக்கலாம், அதுக்கு மேல வேண்டாம். காலையில ஒரு தடவையோ சாயந்தரம் ஒரு தடவையோ. சோ சில பேர் வந்து காஃபி குடிச்சோன்னா குழந்தை அந்த மாதிரி முழிச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு நீங்க காஃபி எடுத்துக்கோங்க. சோ அடுத்த ஃபீடுக்குள்ள அது மெட்டபலைஸ் ஆயிடலாம். சோ அதனால காஃபி வந்துட்டு எடுத்துக்கலாம். சோ மத்த ஃபுட்ஸ்லயும் இப்போ சில பேர் வந்து மாம்பழம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்வாங்க, அந்த மாதிரி இல்ல. தாராளமா மதர்ஸ் எடுத்துக்கலாம், பர்டிகுலரா அந்த மாதிரி எந்த ஃபுட்ஸுமே இல்ல. நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்டோம்னா 2 மாம்பழம் 3 மாம்பழம் சாப்பிட போறது இல்ல, ஒரு 2-3 pieces சாப்பிடுவாங்க. எனி ஃபுட் ஒரு மாடரேஷனோட அளவோட எடுத்துக்கலாம், எல்லாமே அவங்க எடுத்துக்கலாம். சோ ஒரு குவான்டிட்டிய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கொடுங்க. சோ ஃபுட்டு கொடுக்கும் போதே ஒண்ணுமே இல்லாம அந்த டேஸ்ட் இல்லாம கொடுக்காதீங்க, ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா கொடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன சாப்பிடுறோமோ ரொம்ப முக்கியம். அந்த ஃபிளேவர்ஃபுல்லா கொடுக்கும் போது தான் மதராலையும் சாப்பிட முடியும். இனிஷியலா அந்த காரம் இல்லாம ஏன் தர சொன்னா, மதரோட ஹெல்த்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் வைக்கலாம், நார்மல் டெலிவரி வைக்கலாம், அவங்க அதை இம்ப்ரூவ் ஆகணும்ன்றதுக்காக அந்த காரம் எல்லாம் மாடரேட் ஸ்பைஸ் லெவல்ஸ். சில ஃபுட்ஸ் வந்து கேலக்டோகாக்ஸ் சொல்லுவோம், இது சாப்பிடும்போது பால் நல்லா சுரக்கும்ட்டு. சோ அதுக்காக அதை மட்டும் தான் சாப்பிடணும்னு இல்ல. சில ஃபுட்ஸ் இருக்கு லைக் பூண்டு, சீரகம், சோம்பு, இந்த வெந்தயம், முருங்கைக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, ஓட்ஸ், பாதாம் பருப்பு. சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து ரெகுலரா சாப்பிடுற ஃபுட்ஸ்ல இதை இன்க்ளூட் பண்ணி கொடுக்க பாருங்க. சோ ஜென்ரலி ஃபுட்டு வந்துட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணி 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொன்னணும்னு அவசியம் இல்ல. இன்னொன்னு பால். நம்ம வந்து பால் குடிச்சாதான் பால் சுரக்கும்ன்றது இல்ல. சோ அம்மாக்கு தாய்ப்பாலோட ப்ரொடக்ஷன் எப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ஃபீட் பண்றாங்களோ அவ்வளோ பால் சுரக்கும். சோ சில மதர்ஸ்க்கு பாலே பிடிக்காது, என்னால முடியல அப்படின்னாங்கன்னா அதுக்கு நிகரான கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா தட் இஸ் குட். இன்னொரு க்வெஸ்சன் வந்து என்னன்னா, நம்ம மார்பு சைஸ் அதை வச்சு நம்ம மில்க் சப்ளை, மில்க் ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்குமா அப்படின்றது. ஜென்ரலி நம்ம மார்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிசெக்ட் பண்ணி உள்ள பார்த்தோம்னா அந்த பால் சுரக்கிறதுக்கான கிளாண்ட் இருக்கும், கொழுப்பு இருக்கும். சோ நம்ம வெளியில இருந்து பார்க்கும் போது பிரஸ்ட் சைஸ் தான் தெரியும். எல்லா மதர்ஸ்க்குமே உள்ள இருக்கிற அந்த கிளாண்டுலார் டிஷ்யூ, தட் இஸ் பால் சுரக்கிறதுக்கு அந்த டிஷ்யூ வந்து ஆவரேஜா எல்லா மதர்ஸ்க்குமே இருக்கும். சோ பிரஸ்ட் சைஸ வந்துட்டு இந்த ஃபேட், சுத்தி இருக்கிற கொழுப்பு வந்துட்டு எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி பிரஸ்ட் சைஸ் இருக்கும். சோ பிரஸ்ட் சைஸ் பெருசா இருக்கிறதுனால பால் நிறைய வருமோ, பிரஸ்ட் சைஸ் சின்னதா இருக்கிறதுனால பால் கொஞ்சமா தான் வருமோன்றது இல்ல. பால் கொடுக்க கொடுக்க நிறைய வரும். சோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைஸ் வந்து நம்மளுக்கு மில்க் சப்ளைய டிட்டர்மைன் பண்ணாது.
0: நாளைய மருத்துவ நேரத்துல ஆலோசனைகளோட இணையிருக்கிறாங்க திருச்சி குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட தாய்ப்பால் ஆலோசகர் சி ஆஷிகா அவர்கள்.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நாம் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். இது காலை மலர். வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.

மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் குமரிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு வங்கக்கடலோட அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோ

கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலையும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள், அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் வீசக்கூடும். மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

அம்மாப்பட்டி, மங்குன், நக்கசேலம், புது அம்மாப்பாளையம், அடைக்கம்பட்டி, டீக்களத்தூர் பிரிவுச்சாலை, சிறுவயலூர், கூரூர், மாவிலங்கை, விராலிப்பட்டி, கண்ணப்பாடி, சத்திரமனை, வேலூர், கீழக்கணவாய், பொம்மனம்பாடி ஆகிய கிராம பகுதிகளில் காலை 9 மணியிலிருந்து பராமரிப்பு பணிகள் முடிகிற வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர்.

திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலை மலர். இனி நேர்கள் தெரிஞ்சுக்கலாம். திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 24 ரூபாய், கத்தரிக்காய் 50 ரூபாய், அவரைக்காய் 76 ரூபாய், வெண்டைக்காய் கொத்தவரங்காய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 44 ரூபாய், பச்சை மிளகாய் 50, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் சௌச்சோ 30, புடலங்காய் 40, பீர்க்கங்காய் 60, முள்ளங்கி 36, நூல்கோல் 40, கருணைக்கிழங்கு 100 ரூபாய், சேப்பங்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 56 ரூபாய், சேனைக்கிழங்கு 58 ரூபாய், உருளைக்கிழங்கு 30, கேரட் 100, முட்டைக்கோஸ் 36, பீட்ரூட் 54, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 45, எலுமிச்சை பழம் ஒன்றுக்கு 5 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 120, பூசணிக்காய் 26, பரங்கிக்காய் 22, ஆப்பிள் 280, ஆரஞ்சு 150, மாதுளை 200, திராட்சை 100. நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம்.

தெரிஞ்சுக்கலாம். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,361 ரூபாய்க்கும், வெள்ளி ஒரு கிராம் 240 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல். பெட்ரோல் ஒரு லிட்டர் 108 ரூபாய்க்கும், டீசல் ஒரு லிட்டர் 100 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெட்ஸில் நிறைவு பெறுகிறது காலை மலர்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30 மணிக்கு
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

எல்லாருக்கும் எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது. ஆனா எல்லார்கிட்டயுமே நிச்சயமா நல்லதா ஒரு விஷயம் இருக்கும். அதனால யாரும் இப்படித்தான் அப்படின்னு கணிக்க கூடாது. ஏன்னா முதல்ல நினைச்சு பாருங்களேன், நாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி நடந்துக்கிறோமா அப்படின்னு. அப்படி இருக்கையில நாம எப்படி அதை மத்தவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியும், அவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட முடியும். அதனால இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நமக்கு இருக்கிற முக்கியமான வேலைகள்ல மட்டும் கவனத்தை செலுத்தலாம். அதுல ஒன்னா இப்போ இதே ராகத்துல நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கலாம் வாங்க. அதுக்கு 938 546-102-1 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச புது படங்கள்ல இருந்து புது புது பாடல்களை நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்டு ரசிக்கலாம். கேட்டு நினைச்சிருங்க திருச்சி வானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல இது இதே ராகம். நமக்கு பிடிச்ச புது பாடல்களை கேட்கறதுக்கான நேரம்.

எட்டு மணி அஞ்சு நிமிஷம் ஆகுதுங்க. கேட்டணிச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சிவானொலி மதியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா உரியடி டியூ படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க மகள் மித்ரா சங்கமித்ரா சோழன் நகர்ல இருந்து.

வேட்டுமணி 10 நிமிஷம் ஆகுதுங்க. கேட்டு நினைச்சிருக்கோம் இதயராகம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க. விக்ரம் வேதா படத்திலிருந்து யார் எங்கிருந்து அப்படின்னா திருச்சியிலிருந்து கலிபுலா கேட்டிருக்க பாடல் மதுரை இருக்கு குத்தலாம்.

மணிக்கும் 8:30 ஆகுதுங்க. கேட்டணிஞ்சிருக்கோம் திருச்சி வானொலி மத்தியாலை 9:36 கிலோஹெர்ட்ஸ்ல. இது இதயராகம். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. துறையூர் கரட்டாம்பட்டியிலிருந்து மணிகண்டன். இவங்க கேட்டிருக்கிற பாடல் விடுதலை 2 படத்துல இருந்து.

நேரம் 8:36 ஆகுதுங்க. கேட்டுச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மதியாலை 9:36 கிலோஹெர்ட்ஸ்ல நேர்லயே நம்மளுடைய எஃப்எம் ரெயின்போ 102.1ல இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வரக்கூடிய வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில மருந்தெல்லாம் மருத்துவ தீர்வுகள் பத்தி நமக்கு சொல்ல இருக்கிறாரு இயன்முறை மருத்துவர் டாக்டர் ஆர் ஆர் அன்பு தனபாலன் அவர்கள் நேரலையில. நேர்லே இதுல நீங்களும் பங்கேற்கலாம், உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கேட்க சுழி 4 3 1 240 101 240 106 102 1 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணிலையோ இல்லைன்னா 938 546 101 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எனக்கும் அனுப்பி வைக்கலாம். அதே நேரம் இங்க இசை பிரியர்களுக்காக வரப்போகிற அரங்கிசை நிகழ்ச்சியில தாரிணி கல்யாணராமன் அவர்கள் பாடியிருக்கிற பாட்டு கேட்டு ரசிக்க போறோம். இப்போ இதே ராகம் நிகழ்ச்சியில நமக்கெல்லாம் யாருக்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, டான் படத்துல இருந்து பாடல் கொடுங்க கேட்டிருக்கிறாங்க. திருச்சி திருவானைக்கோவில் இருந்து ராஜ்குமார், சிவசங்கரன்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: நேரம் 8:40 ஆகுதுங்க. கேட்டுச்சிருக்கோம் இதே ராகம் திருச்சி வானொலி மத்தியாலை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா ஜெயில் படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. வடக்கு சாலைப்பட்டியிலிருந்து நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா.

0: இது ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா திருச்சி மாவட்டம் சீனிவாச நல்லூர்லிருந்து புவனேஸ்வரன் கேட்டிருக்கிற பாடல் ஜெயிலர் படத்திலிருந்து.
1: ஏய் இங்க தான்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி இசை நிகழ்ச்சியில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீண இசை கேட்கலாம். கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சீரா. நிகழ்ச்சியின் முதலில் மகாகணபத்திம் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டராகம் சதுஸ்ரேக தாளம்

இசை நிகழ்ச்சியில் இதுவரை என் அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை கேட்டோம். கே ஸ்ரீவத்சா அவர்கள் மிருதங்கம், எஸ் வெங்கடரமணன் அவர்கள் கஞ்சிரா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் இப்பொழுது 9:28. ஆகாஷ்வாணி தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர்

முழுவார் உலகத்தரக்கு ஆணியாகத்தாற்று எழுவாரை எல்லாம் பொறுத்து. பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும். இன்று மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி அவர்களுக்கும், மாண்புமிகு கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இருவரும் நல்ல ஆரோக்கியத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் மக்கள் பணியாற்ற நமது அவையின் சார்பில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026-27 ஆண்டுக்கான வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை அளித்தல், மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள்

மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை திருந்திய நிதிநிலை அறிக்கையை பேரவைக்கு அளிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகதற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து, உழவு தொழில் தவிர பிற தொழில்கள் செய்வோர் எல்லோரையும் உழவர்களே தாங்குகின்றனர். அதனால் அவர்களே இந்த உலகத்தாருக்கு அச்சாணி போன்றவர்கள் என்று வள்ளுவ பெருந்தகை வலியுறுத்துவதிலிருந்து உழவனின் உன்னதத்தை நாம் அறிய முடிகிறது. உலகெல்லாம் ஒளி விளங்கும் உழவர் உழும் உழவாளே என்று கவி சக்கரவர்த்தி கம்பரும், உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் எனவும், என்றும் உழவே இனிது எனவும் பெருமைமிகு பெண் புலவர் ஔவையாரும் உழவு தொழிலின் சிறப்பினை உயர்த்தி கூறியுள்ளனர். தமிழ்நாட்டினை தரணி போற்ற செய்து வெற்றி தமிழ்நாடாய் மிளிர செய்ய வேண்டும் என்பதையே மனமெங்கும்

0: கொண்டுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த வெற்றி பாதையில் உள்ள முட்களை எல்லாம் மலர்களாக்கி கற்களை எல்லாம் கனிகளாக்கி தமிழ்நாட்டை முன்னே அழைத்து செல்லும் விவசாயிகளுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். பணநாயகத்தை தோற்கடித்த பாமரனின் ஜனநாயக முதல்வர் நீங்கள். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். திரை மன்றங்களில் மட்டுமல்ல, சட்டமன்றத்திற்கும் நாயகன் நீங்கள் தான். உயர்ந்த எண்ணங்களை விதையாக்கி ஊழல் ஒவ்வொன்றையும் களையெடுத்து சமத்துவம் எனும் செடி வளர்த்து மக்களாட்சி எனும் பெரும் மரத்தை பிடித்து நிற்கும் கோட் சூட் போட்ட அணிந்த விவசாயி நீங்கள். விசில் என்பது ஒளியல்ல, அது பாமரர்களின் மொழி, அதுவும் உலகின் பொது மொழி. விசில் காற்று இசைத்த முதல் ராகம், விசில் காற்று இசைத்த முதல் ராகம், மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி, மனிதன் பயன்படுத்திய முதல் தொலைபேசி. காது கொடுத்து கேளுங்கள், விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. விசில் தனியாக ஒலித்தாலும் கம்பீரம் குறையாது. அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது, அணியோடு சேரும் போது அகம்பாவம் இருக்காது. ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க, ஊரையெல்லாம் நாற்றம் எடுத்த ஊழலை ஒழிக்க உங்களை விட்டால் ஒருவரும் இல்லை. ஒற்றுமையோடு சாதி சமயம் மறந்து நாங்கள் கொண்டாட
1: நீங்க படிங்க படிங்க
0: நாங்கள்
1: என்ன சொல்லிருக்காரு.
0: சரி, ஓகே, நாங்கள் கொண்டாட உங்களை போல் ஒரு வரம் இல்லை. இனி எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தி ஒன்று நீங்கள் பேசுவதாக இருக்கும், இல்லை உங்களை பற்றி பேசுவதாக மட்டும்தான் இருக்கும். காலி பேரலையாய் நடைபெற்று முடிந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிகள் என்னும் பெருகடலை தமிழ்நாட்டின் பெருமொழி மக்களுக்கும்
1: மாண்புமிகு அமைச்சர் பாருங்க, வேளாண்மை நிதிநிலை அறிக்கை உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க நானே சொல்றேன்ல உட்காருங்க, நான் சொல்லும் போது குறுக்கிடாதீங்க, உட்காருங்க எல்லாரும் உட்காருங்க. வேளாண்மை உழவர் நலத்துறை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், வேளாண்மை நிதிநிலை அறிக்கை என்று தாங்கள் அவை முன் வைத்திருக்கிற அந்த அறிக்கையை மட்டும் விரிவாக படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நானே சொல்லிட்டேன், குறுக்க பேசாதீங்க, நானே சொல்லிட்டேன்ல, உட்காருங்க.
0: குழந்தையின் காவிரி நதியாய் என்னையும் இணைத்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி வாக்காள பெருமக்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு பிறகு அமைச்சரவையில் குழந்தைக்கு மட்டுமல்ல இந்த சாமானிய குழந்தைக்கும் இடம் கொடுத்த குழந்தை விரும்பு தாய்வும் கொண்ட மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த காவிரி டெல்டா குடிமக்கள் சார்பாக நன்றியை இந்த மாமன்றத்தை வணங்கி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் பிறந்து காவிரியின் மடியில் தவழ்ந்து வயலோடும் வாய்க்காலோடும் விளையாடி பசி என்றால் அன்னை பரிமாறியது உண்டு வாழ்ந்த என்னை அந்த உணவை அளித்த விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்குமாறு பணித்து வேளாண்மை உழவு நலத்துறையின் அமைச்சராக பெரும் பொறுப்பில் அமர்த்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்கி வெற்றி விவசாயிகளை கொண்ட வெற்றி தமிழ்நாட்டினை உருவாக்கும் முதல் முயற்சியாக என்னுடைய முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை இம்மாவட்டத்தின் முன் அளிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாட்டில் வேளாண்மையின் பரிணாம வளர்ச்சி, தமிழ்நாட்டில் சங்க காலத்தில் காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி வாழ்வாதாரத்திற்காக மட்டுமே வேளாண்மை செய்த நிலை இருந்தது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பின் 1950களில் பாசன வசதிகள் விரிவாக்கம், நில சீர்

திருத்தங்கள், சமூக மேம்பாட்டு திட்டங்கள், வேளாண் ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க பணிகள் மூலம் நவீன வேளாண்மைக்கு வலுவான அடித்தளம் அமைக்கப்பட்டது. 1960 முதல் 1980 வரையிலான பசுமை புரட்சி காலத்தில் உயர் விளைச்சல் ரகங்கள், உரங்கள், பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு, பாசன விரிவாக்கம், வேளாண் கடன், அரசின் கொள்முதல் கொள்கைகள் ஆகியவற்றால் உணவு பாதுகாக்க நோக்கம் மாற்றம் நிகழ்ந்தது. 1980களில் இயந்திரமயமாக்கல், பணப்பயிர் சாகுபடி முதலியவற்றை நோக்கி வேளாண்மை பயணித்தது. 2000களில் துல்லிய பண்ணையம், நுண்ணீர் பாசனம், பாதுகாக்கப்பட்ட சாகுபடி, மதிப்பு கூட்டல், வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு திறன்சார், சந்தைசார் வேளாண்மை உருவெடுத்தது. 2010களில் காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் ஒருங்கிணைந்த பண்ணையம், இயற்கை வள பாதுகாப்பு, நீர் பயன்பாட்டு திறன், மண் வள மேலாண்மை, சூரியசக்தி பம்புகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி வேளாண்மை மறுவடிவம் பெற்றது. 2021க்கு பிறகு செயற்கை நுண்ணறிவு, ஏஐ அடிப்படையிலான ஆலோசனைகள், தரவு சார்ந்த நிர்வாகம், உழவுறு செயலி ஆகியவை வேளாண்மையை புதிய பரிமாணத்தில் கொண்டு சென்றுள்ளன. சுருக்கமாக, வாழ்வாதார வேளாண்மையிலிருந்து அறிவியல் சார்ந்த வேளாண்மையாகவும், உணவு பாதுகாப்பிலிருந்து விவசாயின் வளமை சார்ந்த வேளாண்மையாகவும், பாரம்பரிய முறையிலிருந்து தொழில்நுட்பம், தரவு மற்றும் புதுமைகளை அடிப்படையாக கொண்ட நிலையான வேளாண்மையகம் உருவெடுத்துள்ளது. இத்தனை பரிமாணங்களும் தமிழ்நாட்டு விவசாயிகள் முன்னேற்றத்திற்கான மாற்றங்களை எந்த அளவு விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை காட்டுகின்றன. தமிழ்நாடே மாற்றத்தினை விரும்பியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். விவசாயிகளின் முக்கியத்துவத்தை கருதி வேளாண் பணிகளில் பல துறைகள் பங்கெடுத்துள்ளதால் வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்ற நடைமுறையினை தொடர மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். தொழில்கள் அனைத்திலும் அதிக சவால்களை சந்திப்பது வேளாண் தொழிலாக தான் இருக்கிறது. இயற்கை அன்னையின் திருவிளையாடல்கள், சில நேரங்களில் எல்லை மீறுதல், தொழிலாளர் பற்றாக்குறை, குன்றும் மண்வளம் மற்றும் நீர்வளம், அதிக உற்பத்தி செலவு ஆகிய சவால்களை விவசாயிகள் எதிர்கொண்டு உலகெங்கும் நலங்கொள்ளா பசியென்ற பிணித்திருக்க, பழுதின்று பயிர் தொழில் பார்த்தாலும் விலை பொருளுக்குரிய விலை கிடைக்காமல் போகும்போது வேளாண்மையினை கைவிட்டு விடலாம் என்று கூட நினைக்கும் நிலை எழுகிறது. எனவேதான் வேளாண்மையும் உழவர் நலனையும் ஒரு சேர காப்பதில் உறுதி கொண்டுள்ளது இந்த அரசு. அதனை சொற்களாக மட்டும் சொல்லாமல் செயலாக உணர்த்தவே விவசாயிகள் வெற்றி பெற்றாலன்றி வெற்றி தமிழகத்தை நாம் காண முடியாது என்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப சேலம், தஞ்சாவூர், வேலூர், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களில் நானும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் துறை சார்ந்த அலுவலர்களும் சென்று சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மாவட்டங்களின் உழவர்கள், உழவர் சங்க பிரதிநிதிகள், வேளாண் வணிகர்கள், தொழில் முனைவோர், ஏற்றுமதியாளர் முதலியவர் அழைத்து பேசி அவர்கள் கருத்துகள், கோரிக்கையில் இடமளிக்கும் வகையில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்பதை இம்மாமன்றத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு அரசு வல்லரசு ஆவறதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும், வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும், குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல
புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன.

வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பு விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12 அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 826,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர்காப்பீடு கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 பிரதம மந்திரி பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648,55,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்நினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவைப்புறத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சர் பிளான் மாவட்ட ஆட்சிகளுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மாம்பழத்திற்கு குறிப்பாக பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலை இருந்தது. எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தை இடையீட்டு திட்டத்தில் விலை வித்தியாச தொகையை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துருவினை அனுப்பி முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. இதற்கான நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தாலும் திட்ட நடைமுறைகள் தெளிவாக வகுப்பப்பட்டிருப்பதால் இனி வருங்காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொள்ள வேளாண்மை உழவர் நலத்துறை முற்றிலும் தயாராக உள்ளது. மக்களுக்கான உணவு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் 5 ஆண்டுகளில் 131 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள நிலையில் 2026-27 125 லட்சம் மெட்ரிக் டனாக இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஊட்டச்சத்து வழங்கும் பயிர் வகைகள், காய்கறிகள், பழங்களிலும் உற்பத்தியினை அதிகரித்து தண்ணீரைவை எட்டி ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சீரிய திட்டங்களை செயல்படுத்தி இந்த இலக்குகளை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். நீர்ப்பாசன பரப்பை அதிகரிப்பதை இந்த அரசு தொலைநோக்கு திட்டமாக கொண்டுள்ளதால் பண்ணை குட்டைகள், ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் போன்ற பாசன ஆதாரங்களை ஏற்படுத்தி தருவதன் வாயிலாக மானாவாரியாக உள்ள சுமார் 2600 ஏக்கர் பரப்பு பாசனம் பெறும். இது தவிர நுண்ணீர் பாசன அமைப்புகளால் பாசனீர் பயன்பாட்டு திறனை அதிகரிப்பதன் வாயிலாக சுமார் 50,000 ஏக்கர் கூடுதலாக பாசனம் பெறும். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த பிறவியில் தாம் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்றார். ஆனால் இப்போதே அவர்

எல்லா விவசாய குடும்பங்களுக்கும் மகனாக தான் இருக்கிறார். அதனால்தான் பயிர் சாகுபடி தொடர்ந்து மேற்கொள்ள உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையானது இவ்வரசால் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படி 2026-27 ஆம் ஆண்டில் இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டண தொகையாக தமிழ்நாடு

ஆதாரமும் வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகள் இந்த அரசால் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இவை எல்லாவற்றுக்கும் மேல் நேர்மைக்கும் நெருப்புக்கும் உருவான தமிழரான நமது முதலமைச்சர் அவர்களின் அறிவுரைப்படி செயல்படுத்தும் அனைத்து திட்டங்களையும் அவற்றின் முழு பலன்களும் விவசாயிகளை சென்றும் சேரும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடனும் பொறுப்புணர்ச்சியுடனும் பாரபட்சமின்றியும் செயல்படுத்துவதில் முழு கவனம் செலுத்தி அனைவரும் விரும்பத்தக்க ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும். வேளாண்மை துறை முந்தி தரிசடித்து முச்சாரியை மறித்து நைந்திடவே சேறு கலக்கி நயமாக நாள் உழவு பிந்து உழுது கட்டி பேர்த்து மிதித்து அழுத்தி பந்தியாக வரப்புப்படுத்தி கொத்தி திருத்தி திரை கொண்டு அங்கு தண்ணீர் தேங்க வடித்துவிட நிறை நிறையாய் மடைகள் நீக்கி பரம்பு அடித்து குறைவில்லாம குண்டினில் குளிஞ்சி போட்டு மிதித்து விரைநெலின் கோட்டை எடுத்து வந்து விதைத்து நாற்றுவிட்ட செய்தியை செங்கோட்டு பல் சிறப்பாக விவரிக்கிறது. நாற்று விடுவதற்கே இத்தனை பணிகள். முழுமையாக ஒரு பயிரை விளைவித்து மகசூல் எடுத்து அதனை விற்பனை செய்து வருமானம் காண எத்தனை எத்தனை பணிகள், புதிய தொழில்நுட்பங்கள், ஆலோசனைகள், தரமான இடுபொருள்கள் முதலியவற்றை காலத்தை கிடைக்க செய்யவும் விவசாயிகளோடு தோளோடு தோள் கொடுத்து உற்பத்தியினை பெருக்கவும் வேளாண்மை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் வேளாண்மைக்கு ஆதாரமாக விளங்கும் மண்ணின் வளத்தை காப்பது நீடித்த மற்றும் நிலையான உணவு உற்பத்திக்கும் வளம் குன்றா வேளாண்மைக்கும் இன்றியமையாதது. மண்புழுக்கள் தான் உழவர்களின் நண்பர்கள் என்பார்கள். மண்புழுக்கள் தங்களுடைய வலைகளால் மழைநீரை மண்ணுக்குள் கொண்டு சேர்க்கின்றன. ஆகவே மண்புழுக்கள் வாழும் அளவிற்கு மண் வளத்தை அதிகரிக்க வேண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் செம்மண், பழுப்பு நிறமண், கரிசல் மண், சாம்பல் நிறமண், வண்டல் மண் என பல்வேறு மண் வகைகள் உள்ளன. ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற பயிர் உள்ளவாறே ஒவ்வொரு பயிருக்கும் ஏற்ற மண் வகையும் உண்டு. ரசாயன உரங்களை மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவது, பயிர் கழிவுகள் மண்ணில் மட்காமல் இருப்பது, பண்ணை கழிவுகளை முறையாக மறுசுழற்சி செய்யாதது போன்றவற்றால் மண்ணில் உள்ள உயிர்ம கரிம அளவு குறைவதுடன் மண் நலமும் வேளாண் உற்பத்தி திறனும் பாதிக்கப்படுகின்றன. எனவே மண்ணில் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், கலர் உவர் நிலங்களை சீர்திருத்துதல், ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை உயிர்ம வேளாண் முறைகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்பாடுகளை மேற்கொண்டு வளமான தமிழ் மண்ணை வருங்காலம் காணுமாறு தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுகிறது. மண் வளத்தை அறிந்து அதற்கேற்ப சமசீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் விதமாக 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்ணல அட்டைகள் வழங்கப்படும். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்நல அட்டைகள் ஒன்றிய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6 கோடி 16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். மண் வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1 லட்சம் ஏக்கர் பரப்பிற்கு தேவையான தக்கை பூண்டு, சணப்பு, குளிஞ்சி போன்ற பசுந்தாள் உர விதைகள், 22,000 ஏக்கருக்கு தேவையான பல்வகை தானிய விதைகள் விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிப்பதுடன் வளர்ந்த பசுந்தலைகளை நிலத்திலே மடக்கி உழுது மட்க செய்திட ஏக்கருக்கு 3,000 ரூபாய் உழவு மானியமும் வழங்கப்படும். இதற்கென 63 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். மண் வளத்தை பாதுகாக்கும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைக்கவும் 1 லட்சம் ஏக்கருக்கு தேவையான திரவ உயிர் உரங்கள் 4,50,00,000 ரூபாயிலும் உர பயன்பாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் நீரில் கரையக்கூடிய உரங்களும் மகசூலை அதிகரிக்க பருத்திக்கு காட்டன் பிளஸ் கரும்பிற்கு சுகர் கேன் பூஸ்டர் மற்றும் நெற்பயிரில் பூக்கும் தன்மையை மேம்படுத்தும் ரைஸ் ப்ளூம் ஆகிய பயிர் ஊக்கிகளும் 12,38,00,000 ரூபாய் செலவில் விநியோகிக்கப்படும். மாநிலம் முழுவதும் உயிர்ம வேளாண்மையினை பரவலாக்கம் செய்யும் நோக்கில் 2026-27 ஆண்டில் மாநில அரசின் சிறப்பு திட்டமாக 20,000 ஏக்கரில் உயிர்ம வேளாண் முறைகளை பின்பற்றும் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகை வழங்க 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இது தவிர பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் உயிர்ம வேளாண்மை ஈடுபடும் உழவர்களை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரை உள்ளடக்கிய உயிர்ம வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும் இயற்கை வேளாண்மை வாயிலாக மண்

பொருளாதாரத்தை மேம்படுத்தி நஞ்சிலா உணவு உற்பத்தி செய்திட இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தில் நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 3125 ஏக்கரில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்புகள் உருவாக்கவும், 7500 ஏக்கரில் இயற்கை வேளாண்மை மேற்கொண்டு வரும் விவசாயிகள் 2ஆம் ஆண்டு செயல்பாடுகளை தொடரவும், 2026-27ஆம் ஆண்டில் 9,12,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைத்திட 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கான பதிவு கட்டணமும், மாறுதல் காலத்தில் உள்ள விவசாயிகளுக்கான புதுப்பித்தல் கட்டணமும் செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டு உயிர்ம விவசாயிகளுக்கு உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் இலவசமாக வழங்கப்படும். கடந்த ஆண்டு புதிதாக பதிவு செய்யும் விவசாயிகளுக்கு மட்டுமே கட்டண விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில், இவ்வாண்டு முதல் உயிர்ம சான்று பெறுவதற்கான மாறுதல் காலத்திலும் விவசாயிகள் தொடர்ந்து உயிர்ம நிலையினை கண்டுபிடிப்பதை ஊக்குவிக்கும் முகமாக மாறுதல் காலத்திற்கும் இந்த கட்டண விலக்கு விரிவுபடுத்தப்படும். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டத்தில் சான்றளிக்கப்படும் உயிர்ம விளைபொருட்களில் நச்சுப் பொருட்களின் தன்மையினை விவசாயிகள் அறிந்து அவற்றின் தரத்தை உறுதிப்படுத்தி அயல்நாட்டு மற்றும் உள்நாட்டு சந்தையில் விற்பனை செய்து அதிக விலை பெறவும், நஞ்சற்ற பொருட்களை நுகர்வோர் பெறவும், நச்சு மதிப்பீடு பரிசோதனை செய்வதற்கான கட்டணத்திற்கு முழு மானியம் வழங்கும் பொருட்டு 25,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கலர் உவர்தன்மைகளால் பாதிக்கப்பட்ட மற்றும் வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மண் சீர்திருத்தம் குறித்து 2000 ஏக்கரில் செயல்விளக்கம் மேற்கொள்ள 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மண் நல மேம்பாட்டு குறித்த தொழில்நுட்பங்களை உழவர் பெருமக்களுக்கு எடுத்துரைக்க விழிப்புணர்வு மற்றும் விளம்பர பணிகள் 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் மேற்கொள்ளப்படும். காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை எதிர்கொள்ள நேரடி நெல் விதைப்பு, நீர்மறைய நீர் கட்டும் பாசன முறை, மெல்ல கரையும் உரங்களின் பயன்பாட்டு முறைகளை பின்பற்றி பசுமை குடில் வாயு வெளியேற்றதை 50% தவிர்த்து கரிமத்தை அகற்றி மண்ணில் சேமிக்கும் விவசாயிகளுக்கு கார்பன் வர்த்தகம் வழியாக கூடுதல் வருமானம் பெறுவதை ஊக்குவிக்க 2000 ஏக்கரில் செயல் விளக்கங்கள் அமைத்து கண்காணிப்பு மற்றும் சீராய்வு நெறிமுறைகளை உருவாக்க மாநில நிதியிலிருந்து 60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 2026-27ஆம் ஆண்டில் 122,51,00,000 ரூபாய் நிதியில் 10 கூறுகளுடன் செயல்படுத்தப்படும். நெல் விதை உற்பத்தி மற்றும் விதை விநியோக மானியத்திற்கான சிறப்பு திட்டம், விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் போதிய அளவில் குறித்த பருவத்தில் கிடைக்க செய்ய இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. நெல் உற்பத்தி திறனை அதிகரிப்பதில் முக்கிய பங்களிப்பை வழங்கும் தரமான விதை உற்பத்தி மற்றும் விநியோகத்திற்கான மானியத்தினை 2026-27 ஆண்டு முதல் ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது. ஆனால் விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று அவர்களின் நலன் கருதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு அறிவுறுத்தபடி விதை பண்ணைகள் அமைத்து 7,730 மெட்ரிக் டன் சான்று நெல் விதை உற்பத்தி செய்து தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமைக்கு வழங்கும் விவசாயிகளுக்கு நெல் விதை உற்பத்தி மானியமும், 14,570 மெட்ரிக் டன் சான்று அளிக்கப்பட்ட விதைகளை மானியத்தில் விநியோகிக்க நெல் விதைய விநியோக மானியமும் வழங்குவதற்கு 2026-27ஆம் ஆண்டு 34,72,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் செயற்கை நுண்ணறிவு AI திட்டம், சரியான நேரத்தில் விவசாயிகள் கிடைக்கும் தகவல், சரியான நேரத்தில் பெய்யும் மழைக்கு நிகர் என்பதை உணர்ந்துதான் விவசாயிகளுக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப வசதி ஏற்படுத்தி மண் வளம் மற்றும் பயிர் சாகுபடி குறித்த தகவல்களை உடனுக்குடன் வழங்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் இயந்திரவெளி கற்றலுக்கு மிஷின் லேர்னிங் உரிய தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து வானிலை முன்னறிவிப்பு, மண்நலம் மற்றும் மண் வளம், பூச்சி நோய் மேலாண்மை, பருவநிலைக்கு ஏற்ற பயிர் என விதைப்பு முதல் அறுவடை வரையிலான அனைத்து தொழில்நுட்ப ஆலோசனைகளும் சேவைகளும் வழங்கப்படும். இவற்றோடு சந்தை நிலவரம், குரல்வெளி வேளாண் சேவைகள், அரசு திட்டங்கள் உள்ளிட்ட அனைத்து அறிவுசார் வேளாண் சேவைகளையும் விவசாயிகள் தங்களது தொலைபேசி கைபேசி வாயிலாக எளிதாக பெறும் வகையில் 2026-27ஆம் ஆண்டில் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் வகைகள் மற்றும்

எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். தமிழ்நாட்டில் பயிர் வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடி பருப்பினை அதிகரித்து அடுத்த 5 ஆண்டுகளில் உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பயிர் வகையில் 65 கோடியே 28 லட்சம் ரூபாயிலும் உணவு எண்ணெய் வித்துகளில் 138 கோடியே 36 லட்சம் ரூபாயிலும் ஆக மொத்தம் 203 கோடியே 64 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் பயிர் வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவுக்கான இயக்கம் செயல்படுத்தப்படும். இதன்படி உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 3,88,000 மெட்ரிக் டனிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன் அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துகளின் சாகுபடி பரப்பை 9,26,000 ஏக்கரிலிருந்து 14,89,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்திடவும், உற்பத்தியை 8,77,000 மெட்ரிக் டனிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டனாக அதிகரித்திடவும் திட்டமிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் அதிக சத்துக்களுடன் நிறைய மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய சிறுதானிய உணவு பழக்கம் வீடுகளில் தொடங்கி உணவகங்கள் வரை பரவ தொடங்கியுள்ளது. இவற்றின் தேவையை கருத்தில் கொண்டு கம்பு, சோளம், கேழ்வரகு போன்ற சிறுதானியங்களின் சாகுபடி பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்கும் நோக்கில் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் உழவர் குழுக்கள் அமைத்தல், மாட்டுப்பயிர் சாகுபடி தொகுப்பு மானியம், சிறு தலைகள் விநியோகம், வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், முதன்மைப்படுத்தப்படும் மையங்கள் போன்ற இனங்கள் 63 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் வாயிலாக 11,80,000 ஏக்கர் பரப்பளவில் சிறுதானிய பயிர் சாகுபடி செய்யும் 4,75,000 விவசாயிகள் பயனடைவர். தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் தமிழ்நாட்டில் வறட்சியை தாங்கக்கூடிய, குறைந்த நீர் தேவை கொண்ட, அதிக ஊட்டச்சத்து நார்ச்சத்துடைய குறுதானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவரகு போன்றவை சராசரியாக 61,750 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குறுதானியங்களின் சாகுபடி பரப்பை 2 மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாட்டில் 29 மாவட்டங்களில் தமிழ்நாடு குறுதானிய இயக்கம் செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். அதிக ஊட்டச்சத்து நிறைந்த சீமைத்திணை, பாப்பரை, குலசாமை ஆகிய பயிர்களை அறிமுகப்படுத்துதல், புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு, வைட்டமின் ஆகியவை அதிகமாகவும், புளுட்டான் கிளைசிமிக் குறியீடு குறைவாகவும் உள்ள தானிய பயிர்களான சீமை, திணை, பாப்பரை மற்றும் குலசாமை ஆகிய பயிர்களை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தும் நோக்கில் அவற்றை சாகுபடி செய்வதற்கு உகந்த தட்பவெப்பநிலை கொண்ட நீலகிரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, சேலம் முதலிய மாவட்டங்களில் 30 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல் விளக்க திடல்கள் அமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் இந்தியாவில் மொத்த நூற்பு திறனில் 46%, விசைத்தர திறனில் 22%, கைத்தறை திறனில் 12%, பருத்தி பின்னலாடை உற்பத்தியில் 70% தமிழ்நாட்டில் அமைத்து நாட்டின் ஜவுளி மற்றும் ஆடைத்துறையின் வளர்ச்சியில் தமிழ்நாடு முக்கிய பங்காற்றி வருகிறது. வெள்ளை தங்கம் என்றும் கிங் ஆஃப் பைபர் என்றும் அழைக்கப்படும் பருத்தி தமிழ்நாட்டில் சராசரியாக 3,14,000 ஏக்கர் பரப்பில் சாகுபடி செய்யப்பட்டு 2,50,000 பொதிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இதனால் தமிழ்நாட்டில் செயல்படும் பருத்தி நூற்பாலைகளின் தேவையான 120 லட்சம் பொதிகளில் 98% பிற மாநிலங்களிலிருந்தே பெறப்படுகிறது. எனவே பருத்தி உற்பத்தியினை அதிகரிக்கும் நோக்கில் உயர் விளைச்சல் தொழில்நுட்பங்களான அடர் நடவு, நெருக்க நடவு, ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை, நுனி கிள்ளுதல் ஆகியவற்றோடு வருமானத்தை பெருக்கும் நோக்கில் மிக நீண்ட இலை பருத்தி சாகுபடி, ஊடு பயிர் சாகுபடி ஆகியவற்றையும் ஊக்குவிக்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் 2026-27 ஆண்டு முதல் 5 ஆண்டு திட்டமாக செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் 73,360 ஏக்கர் பரப்பளவில் 27,21,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும்.

மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். தமிழ்நாட்டில் கோழி தீவனம் மற்றும் எத்தனால் தொழிற்சாலைகளில் மக்காச்சோளம் முக்கிய மூலப்பொருளாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வரும் மக்காச்சோளத்தின் தேவையை நிறைவு செய்து விவசாயிகள் நல்ல வருமானம் ஈட்டிடும் வகையில் 2026-27 ஆண்டில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 347,000 ஏக்கர் பரப்பளவில் 139,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண் காடுகள் திட்டம். தமிழ்நாட்டின் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளவும் சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்திடவும் விவசாய நிலங்களின் நிரந்தர பசுமை சூழ்நிலையை உருவாக்கிடவும் வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்திட 2026-27 ஆண்டில் 17,70,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் நாற்றாங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் தரிசு நிலங்களை சாகுபடிக்கு மீள கொண்டு வந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தி சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் நிலையான வேளாண்மையை மேம்படுத்துவதற்காக 12,500 ஏக்கர் பரப்பிலான சாகுபடிக்கு ஏற்ற தரிசு நிலங்கள் மீட்டெடுக்கப்பட்டு தேக்கு, மகோகனி, சந்தனம், மலைவேம்பு, செம்மரம் உள்ளிட்ட பொருளாதார மதிப்புமிக்க மர வகைகளை ஒரு ஏக்கருக்கு 200 மரக்கன்றுகள் வீதம் நடவு செய்து வேளாண் காடுகள் உருவாக்கப்படும். உயர் விளைச்சலுக்கு உகந்த சான்று விதைகள். விவசாயிகள் சான்று விதைகளை பயன்படுத்துவதால் 25% வரை மகசூலை அதிகரிக்க இயலும். இதனை நோக்கமாக கொண்டு தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை வாயிலாக 2026-27 ஆண்டில் அரசு விதைப்பெண்ணைகள் மற்றும் விவசாயிகள் நிலங்களில் நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி போன்ற பயிர்களுக்கு விதைப்பண்ணைகள் அமைத்து 43,400 மெட்ரிக் டன் சான்று விதைகள் 250 கோடி ரூபாய் தமிழ்நாடு மாநில விதை மேம்பாட்டு முகமை நிதியிலிருந்து கொள்முதல் செய்து விவசாயிகளுக்கு ஒன்றிய மாநில அரசின் பல்வேறு திட்டங்களின் கீழ் மானிய விலையில் விநியோகம் செய்யப்படும். இதன் மூலம் சுமார் 10 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள். காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். வன விலங்குகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க பல்வேறு முறைகள் தொன்று தொட்டே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பறவைகளை கவன் கொண்டு அடித்தும், மூங்கிலால் செய்த தட்டை என்ற இசைக்கருவியை முழக்கியும், மகளிர் திணைப்புணும் காத்ததை ஒளிகளை தட்டை புடைனர் புணம்தோறும், கிளிகடி மகளிர் விழிப்படு பூசல் என்றும், பன்றிகள் சொல்லும் சிறிய வழிகளில் அவை புகுந்து மாட்டிக்கொள்ளும்படியான பெரிய கற்பலகையான அடர் என்னும் அரிய பொறிகள் வைத்து ஆடவர் காத்ததை விளைபுணம் நிலத்தலின் கேளல் அஞ்சி புலைத்தோறும் மாட்டிய இருங்கால் அடார் அரும்பொறி என்று மலைப்படுகாடாம் நம் கண்முனை விரிக்கிறது. அண்மை காலங்களில் தமிழ்நாட்டு காற்று பண்டிகையால் பயிர்கள் தொடர்ந்து சேதமடைந்து விவசாயிகள் பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருகின்றனர். காற்று பண்டிகையால் ஏற்படும் பயிர் இழப்புகளை தடுக்கும் நோக்கில் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க இதற்கான சிறப்பு திட்டம் 2026-27 ஆண்டில் 7,35,00,000 ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள சுற்றுச்சூழலுக்கு உகந்த திரவ வடிவிலான காற்று பண்டி விரட்டி விவசாயிகளுக்கு மானியத்தில் வழங்கப்படும். இத்திட்டம் 14,000 ஏக்கரில் 1,35,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செயல்படுத்தப்படும். காட்டுப்பன்றி மட்டுமல்லாது யானை, காட்டெருமை, மான் போன்ற பிற வனங்கு விலங்குகளாலும் பயிர்களுக்கு ஏற்படும் சேதத்தை குறைத்திட நடப்பாண்டில் 134 விவசாயிகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சூரிய சக்தியால் இயங்கும் மின்வெளி அமைப்புகள் மானியத்தில் நிறுவப்படும். பெரும்பாலான மாவட்டங்களில் சீமை கருவேல மரங்கள் அடர்ந்துள்ள இடங்களை காட்டு பன்றிகள் தங்கள் வாழ்விடமாக கொண்டு அருகில் உள்ள விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்துகின்றன. எனவே காட்டு பன்றிகளை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மண் வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் மாநில நிதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக செயல்படுத்தப்படும். அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் திட்ட பலனை தடையின்றி அடையவும் நீராதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள்

உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் செலுத்த வேண்டிய பயனாளி பங்களிப்பு தொகை அவர்களுக்கு பெரும் சுமையாக இருப்பதால் அச்சுமையை குறைத்து திட்டங்களின் பயனை அவர்கள் அடையும் வண்ணம் இத்திட்டத்தில் 20% கூடுதல் மானியம் வழங்கப்படும். இதன்படி ஒன்றிய மாநில அரசு பங்களிப்பு திட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில்கள், நிழல்வலை குடில்கள், சூரிய கூடார உலர்த்திகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், பண்ணை இயந்திரங்கள் போன்றவற்றுக்கு 70% சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் அமைத்திட 80% மானியம் வழங்கப்படும். நீர்ப்பாசன வசதி இல்லாத 300 ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகள் புன்செய் நிலங்களில் நீர்ப்பாசன ஆதாரமாக ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் 100% மானியத்தில் மின் மோட்டார் அல்லது சூரிய சக்தி பம்பு செட்டுகளுடன் அமைக்கப்படும். 2026-27 ஆண்டில் இத்திட்டத்திற்கென 56.72 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருள் வீணாவதை தடுக்க தார்பாய்கள் வழங்குதல், மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். மக்கள் சேவகர் அஞ்சலியம்மாள் சிறு குறு விவசாய விருது. 2026-27 ஆண்டில் சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலியம்மாள் பெயரில் மாநில அளவிலான பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கப்படும். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது. நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிகான நம்மாழ்வர் விருது. உயிர்ம வேளாண்மையை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வர் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். பாராட்டு பத்திரத்துடன் தலா 2,00,000 ரூபாய் ரொக்கமும் கொண்ட இந்த விருதுகளை வழங்க 11,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கு புதிய கட்டடங்கள். வேளாண்மை உழவர் நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும். வேளாண் கண்காட்சி. நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், நன்னெறி வேளாண் செயல்பாடுகள், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், மதிப்பு கூட்டி இயந்திரங்கள், வேளாண் இயந்திரங்கள், இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி அக்ரி எக்ஸ்போ 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும். இக்கண்காட்சியில் சாகுபடி முறைகள், வேளாண் சார்ந்த புதுமையான முயற்சிகள் காட்சிப்படுத்தப்பட்டு பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் வருமானம் ஆகியவற்றை அதிகரிக்க தேவையான வழிகாட்டுதல்கள் வழங்கப்படும். திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை மேம்படுத்துதல். தமிழ்நாட்டில் வேளாண்மை துறையின் 22 திரவ உயிர் ஊர உற்பத்தி மையங்களின் கட்டமைப்பை வலுப்படுத்திட புதிய நொதிக்கலன், இன்குபேட்டர், நீராவி ஜெனரேட்டர் உள்ளிட்ட உபகரணங்கள் நிறுவ 3,56,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். புதிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல். விதை

சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்கும் நோக்கில் சேலம் மாவட்டம், கங்கவல்லி, தூத்துக்குடி மாவட்டம், கிள்ளிக்குளம், விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு ஆகிய மூன்று இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்களுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் 7 கோடியே 10 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சர்க்கரை துறை விதை கரும்பு மானிய திட்டம். கரும்பு சாகுபடியில் இயந்திர அறுவடையை ஊக்குவித்து செலவினத்தை குறைத்திட அகலப்பார் முறையில் உயர் விளைச்சல் மற்றும் உயர் சர்க்கரை கட்டுமானம் கொண்ட கரும்பு ரகங்களை நடவு செய்ய முன்வரும் கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்துள்ள விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் பருசீவல் நாற்றுகள் ஒரு பொரு விதைக்கரணைகள் வழங்கிட 9 கோடியே 36 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 17315 ஏக்கர் பரப்பளவில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சாகுபடி செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் வல்லுநர் விதை கரும்பு, திசு வளர்ப்பு நாற்றுகள், பருசீவல் நாற்றுகள், ஒரு பரு விதை கரணைகள், சோகை உரித்தல், நிழல் வளைக்கூட அமைத்தல், சோகை தூளாக்குதல் மற்றும் பரப்புதல், நுண்ணுட்ட உரக்கலவை மற்றும் உயிர் உரங்கள் வழங்குதல் ஆகிய இனங்களுக்கு மானியம் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 9 கோடி ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கள்ளக்குறிச்சி ஒன்று கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் எத்தனால் உற்பத்தி குறித்த சாத்தியக்கூறு ஆய்வு. கள்ளக்குறிச்சி 1 கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கள்ளக்குறிச்சி 2 மற்றும் செங்கல்ராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் கூட்டமைப்பின் பேரில் நாளொன்றுக்கு 100 கிலோ லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க விரிவான திட்ட அறிக்கையை டிபிஆர் மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரித்திட 20 லட்சம் ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை மற்றும் மலப்பயிர்கள் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விவசாயிகளுக்கு தொடர் வருமானம் அளித்து மக்களுக்கு ஊட்டச்சத்து பாதுகாப்பினை அளிப்பதில் பங்காற்றி உணவு பதப்படுத்தும் தொழில்களுக்கு மூலப்பொருட்களாகவும் விளங்கும் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், சுவை தாளித பயிர்கள் போன்ற தோட்டக்கலை பயிர்களின் வளர்ச்சி தமிழ்நாட்டில் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவம் பெறுகிறது. தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தி திறனை உயர்த்தவும் உலகளாவிய சந்தைக்கான தரமான தோட்டக்கலை விளைபொருள் உற்பத்திக்கும் தோட்டக்கலை துறை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நீர் மேலாண்மைக்கான துளி தண்ணீர் திட்டம். நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும், தடிந்தேலிலி தான் நல்காது ஆகிவிடின், மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும்போ என்பது திருவள்ளுவரின் வாக்கு. இதன் அடிப்படையில் நீரினை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து தமிழ்நாட்டில் நீர் மேலாண்மை மேம்படுத்தி இருக்கும் நீர் ஆதாரங்களை திறம்பட பயன்படுத்தி பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் நுண்ணீர் பாசன திட்டம் ஒன்றிய மாநில நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மானியமும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியமும் வழங்கப்படுகிறது. அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் 2,22,794 ஏக்கரில் 95,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். பனை பாதுகாப்பு இயக்கம். கற்பக விருட்சகம் என்று அழைக்கப்படும் பனைமரம் தமிழர்களின் வாழ்வோடும் வரலாற்றோடும் பின்னி பிணைந்து தமிழ்நாட்டின் மாநில மரமாக திகழ்ந்து வருகிறது. ஏறத்தாழ 3 லட்சம் விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பனைமரத்தின் வருவாயை வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். பனைமரங்களின் பாதுகாப்பை உறுதி செய்து பனை மற்றும் பனை பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டு முதல் பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தில் பனை மரங்களை வெட்டுவதை முறைப்படுத்துவதற்காக ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள மாவட்ட வட்டார குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு கண்காணிக்கப்படும். இத்துடன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்கள் அமைத்தல், பனை விதைகள், பனக்கன்றுகள் விநியோகம், பனை பொருள் வளர்ச்சி வாரியத்தினால் பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சியும் அதற்கான உபகரணங்களும் வழங்குதல் முதலிய திட்டக்கூறுகள்

2,10,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். இது தவிர தூத்துக்குடி மாவட்டம் கிள்ளிக்குளம் பனையாராய்ச்சி நிலையத்தில் குட்டைப்பனை விரைவில் காய்ப்புக்கு வரும் பனை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஆராய்ச்சிகள் துரிதப்படுத்தப்பட்டு அவற்றின் பலன்கள் விவசாயிகளின் பயன்பாட்டுக்கு விரைவில் கொண்டு சேர்க்கப்படும். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம். வீட்டுத் தோட்டங்களில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி நச்சுத்தன்மையற்ற பழங்களும் காய்கறிகளும் உற்பத்தி செய்யப்படுவதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பு உறுதிப்படுத்துவதுடன் சுற்றுச்சூழல் மாசுபடுவதும் குறைகிறது. எனவே நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளிலும் கிராமப்புறங்களில் வீட்டை சுற்றியுள்ள நிலப்பகுதிகளிலும் செடி வளர்ப்பு பைகளுடன் கூடிய தொகுப்புகள், செங்குத்து தோட்டம் மற்றும் நீரியல் தோட்டம் ஆகிய அமைப்புகளில் காய்கறிகள், பழங்கள், மூலிகை செடிகள் போன்றவற்றை வளர்த்து மன மலர்ச்சியையும் நலமான சூழலையும் ஏற்படுத்த வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்ட திட்டம் நடப்பாண்டில் 10,00,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு தளிர்கீரைகள் திட்டம். தமிழ்நாடு மைக்ரோ கிரீன்ஸ் ஸ்கீம். புரோக்கோலி, முட்டைக்கோசு, முள்ளங்கி, பச்சை பட்டாணி, கொண்டைக்கடலை, ஆலி விதைகள், வெங்காயம், பச்சை பயிறு, கொள்ளு, எள், கோதுமை, கீரை வகைகள் ஆகியவற்றின் 7 முதல் 21 நாட்கள் வயது உடைய இளம் நாற்றுகள் தளிர் கீரைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த தளிர் கீரைகளில் முதிர்ந்த செடியினை விட 40 மடங்கு வரை அதிக ஊட்டச்சத்துக்கள் உள்ளதாக அறியப்படுகிறது. எனவே புதிய முயற்சியாக பொதுமக்களிடையே தளிர் கீரைகள் வளர்ப்பினை ஊக்குவிக்கும் வகையில் விதைகள், விதை வளர்ப்பு தட்டுகள், தென்னை நார் கட்டிகள், நீர் தெளிப்பு கருவி, வழிமுறை கையேடு ஆகியவற்றை உள்ளடக்கிய 20,000 தளிர்கீரை தொகுப்புகள் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி போன்ற முக்கிய நகர்ப்புற பகுதிகளில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென 2026-27 ஆம் ஆண்டில் 1,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை உயர்த்த உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறைகளை ஊக்குவித்தல். உயர் தொழில்நுட்பங்களையும் தேவையான சிறப்பு கட்டமைப்புகளையும் விவசாயிகளிடையே ஊக்குவிப்பதன் வாயிலாக தோட்டக்கலை பயிர்களில் உற்பத்தியினையும் உற்பத்தி திறனையும் பெருமளவு உயர்த்த இயலும் என்பதால் அதற்கான சிறப்பு திட்டங்கள் 2026-27 ஆம் ஆண்டில் மொத்தம் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சாமந்தி மலர் சாகுபடியில் பருவநிலை மாறும் காலங்களில் சூரிய ஒளி பெறும் கால அளவு பகற்பொழுது மாறுபடுவதால் சாமந்தி உற்பத்தியும் அதற்கேற்ப மாறுபடுகிறது. இதனால் செடிகளின் வளர்ச்சி குறைந்து சிறிய பூக்கள் சீரற்ற முறையில் விரிந்து தரமும் மகசூலும் குறைவதால் விவசாயிகளுக்கு இழப்பு ஏற்படுகிறது. இச்சவாலை எதிர்கொள்ளும் வகையில் சாமந்தி சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க பருவநிலை மாறுபடும் காலங்களில் தேவையான கூடுதல் ஒளியை ஏற்படுத்தி செடிகளின் வளர்ச்சியை தூண்டுவதன் வாயிலாக பூக்கும் தருணத்தை சந்தை தேவைக்கேற்ப மாற்றுவதற்கு எல்இடி விளக்கில் அமைக்கும் திட்டம் நடப்பாண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். பசுமை குடில் நிழல்வலை குடிலில் உயர் மதிப்புள்ள தோட்டக்கலை பயிர்களை சாகுபடி செய்யும் போது காற்று, மழை, அதிக வெப்பம், பூச்சி, நோய் தாக்குதலிருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுவதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து உற்பத்தி செய்யவும் முடிகிறது. குறைந்த இடத்தில் 5 முதல் 7 மடங்கு அதிக மகசூலும் தரமான விளைபொருளும் அளித்து சந்தையில் நல்ல விலை கிடைக்க செய்வதை உறுதி செய்யும் இச்சாகுபடி முறையை பரவலாக்க 2026-27 ஆம் ஆண்டில் 15,55,00,000 ரூபாய் ஒன்றிய மானிய நிதியில் 3,00,000 சதுர மீட்டர் பரப்பில் பசுமை குடில் மற்றும் நிழல்வலை குடில்கள் அமைக்கப்படும். பல உரை மற்றும் வாழையில் குலை உரை பயன்படுத்துவதால் பூச்சி நோய் தாக்குதல்கள், பறவைகள் அதிக வெப்பம், மழை ஆகியவற்றிலிருந்து பழங்கள் பாதுகாக்கப்பட்டு பழங்களின் தரமும் தோற்றமும் மேம்படுகின்றன. கூடுதல் நன்மையாக பூச்சிக்கொல்லி பயன்பாடு குறைவதுடன் சந்தை மதிப்பு விவசாயிகளின் வருமானமும் அதிகரிக்கின்றன. எனவே விவசாயிகளின் கோரிக்கையின் அடிப்படையில் 2026-27 ஆம் ஆண்டில் 2,500 ஏக்கரில் சாகுபடி செய்யப்படும் மா, கொய்யா போன்ற பல பயிர்களுக்கு பல உரையும் வாழைக்கு குல உரையும் 2,50,00,000 ரூபாய் நிதியில் வழங்கப்படும்.
பருவநிலை மாற்றத்தால்

நிகழும் இயற்கை பேரிடர்களின் தாக்கத்தால் தற்காலிக பந்தலமைப்பில் சாகுபடி செய்யப்படும் கொடிவகை தோட்டக்கலை பயிர்களுக்கு அதிக சேதம் ஏற்பட்டு பொருளாதார இழப்பு ஏற்படும் சூழலில் நிரந்தர பந்தலமைப்பை ஊக்குவிக்க நடப்பாண்டில் ரூபாய் 11,73,00,000 நிதியில் நிரந்தர பந்தலமை திட்டம் செயல்படுத்தப்படும். வாழை சாகுபடி செய்யும் மாவட்டங்களில் வாழை குலைகளின் எடை மற்றும் லேசான காற்றினால் வாழை மரங்கள் சாய்வதால் ஏற்படும் மகசூல் இழப்புகளை தவிர்க்க வாழைக்கு முட்டுக் கொடுக்க நிதி உதவி வேண்டி விவசாயிகளிடமிருந்து கோரிக்கைகள் பெறப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் 2026-27 ஆண்டில் 6,25,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 6,175 ஏக்கரில் வாழைக்கு முட்டு கொடுத்தல் திட்டம் செயல்படுத்தப்படும். தரத்திற்கான உறுதி, ஏற்றுமதிக்கான முன்னேற்றம். ஏற்றுமதி செய்யப்படும் பழங்கள் காய்கறியில் எஞ்சிய நஞ்சு காரணமாக இறக்குமதி செய்யப்படும் நாடுகளால் இவ்விளைப்பொருட்கள் நிராகரிக்கப்படுவதால் விவசாயிகளும் ஏற்றுமதியாளர்களும் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றன. இதனை தடுக்கும் விதமாக 2026-27 ஆண்டில் புதிய முன்னெடுப்பாக 3,000 ஏக்கரில் மா, கொய்யா, தக்காளி, முருங்கை, சின்ன வெங்காயம் ஆகிய பயிர்களை குழுவாக சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு நன்னெறி வேளாண் நடைமுறைகளை கொண்டு நஞ்சிலா விளைபொருட்களை உற்பத்தி செய்வதற்கான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், தொழில்நுட்ப வழிகாட்டுதல்கள் மற்றும் தேவையான கட்டமைப்பு வசதிகள் வழங்கப்பட்டு ஏற்றுமதியாளர்களுடனும் சந்தைகளுடனும் வலுவான இணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 8,43,00,000 ரூபாய் நிதியில் 23 பயிர் தொகுப்புகளில் செயல்படுத்தப்படும். தென்னைக்கான சிறப்பு திட்டம். வேர் முதல் நுனி வரை பயன் தரும் தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை. தமிழ்நாட்டில் சுமார் 500,000 ஏக்கரில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு சுமார் 670 கோடி தேங்காய்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. தென்னை சாகுபடியிலும் சந்தைப்படுத்துவதிலும் தற்போது விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களை கருத்தில் கொண்டு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தீர்வளித்தல், உற்பத்தி திறனை அதிகரித்தல், மதிப்பு கூட்டலை மேம்படுத்துதல் ஆகியவற்றுக்கான இனங்களை கொண்டு தென்னைக்கான சிறப்பு திட்டம் மொத்தம் 16 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். தென்னை டானிக் பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் திறம்பட உறிஞ்சப்படுவதுடன் மரங்களின் வளர்ச்சி திறன் மேம்பட்டு பூக்கள் மற்றும் காய்பிடித்தல் அதிகரிக்கும். எனவே தென்னை விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க தென்னை மரங்களின் நலத்தையும் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 2026-27 ஆண்டில் 86,000 ஏக்கரிலான தென்னை மரங்களுக்கு தென்னை டானிக் வழங்குவதற்காக 6,20,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் வேர்வாடல் நோய் மற்றும் சுருள்வெள்ளை ஈ ஆகியவற்றின் பாதிப்பால் 35 முதல் 80 விழுக்காடு வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. இப்பாதிப்பை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளுடன் நீடித்த நிலையான உயிரி கட்டுப்பாட்டு முறைகளை தென்னை விவசாயிகளை பெருமளவில் பரவலாக்கம் செய்திட 1,350 ஏக்கர் பரப்பளவில் அபோர்டோ கிரைஸா என்ற இறைவிலிங்கி பூச்சிகள் மற்றும் கொக்கோகான் நுண்ணுயிர் கலவை ஆகியவை 75% மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தென்னையை தாக்கும் ருக்கோசுருள் வெள்ளையை திறம்பட கட்டுப்படுத்த கிரைசோபெர்லா இறைவிலிங்கி, ஐசேரியா, குமோசோரா ரோசியா, பூஞ்சை ஆகிய உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகளை பெருமளவில் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்குமாறு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் புதிதாக 5 தென்னை ஒட்டுண்ணி உற்பத்தி மையங்கள் 3 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார் நகர், கண்ணம்பாளையம், தேனி மாவட்டம் வைகேணை, விருதுநகர் மாவட்டம் தேவதானம் ஆகிய இடங்களில் புதிய கிரைசோபெர்லா உற்பத்தி மையங்களும், கன்னியாகுமரி மாவட்டம் புத்தளத்தில் ஐசேரியா குமோசோரா ரோசியா உற்பத்தி மையமும் அமைக்கப்படும். தரமான தென்னங்கன்றுகள் விவசாயிகள் கிடைப்பதை உறுதி செய்ய கரூர் முதலைப்பட்டி அரசு தோட்டக்கலை பண்ணையில் 15 ஏக்கர் பரப்பளவில் புதிய தென்னை நாற்று பணி ரூபாய் 48,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம். தென்னை விவசாயிகளின் வருமானத்தை நீடித்த நிலையான முறையில் பெருக்குவதற்கும் மதிப்பு கூட்டுவதால் நீரா தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்யவும் நிலையான சந்தை வாய்ப்பினை உருவாக்கவும் தென்னை விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையினை செயல்படுத்தும் விதமாகவும் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம்
வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால்

32,30,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் புதிதாக அமைக்கப்படும். இக்கழகத்தின் வாயிலாக அறுவடைக்கு பின் தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகள், பதப்படுத்துதல், தரக்குறியீடு இடுதல், சிப்பம் கட்டுதல், ஏற்றுமதி ஆகியவை குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். மேலும் விரிவான சேவைகளை வழங்க ஏதுவாக தென்னை வளர்ச்சி வாரியம், கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தோட்டக்கலைத்துறையுடன் ஒருங்கிணைந்து இக்கழகம் செயல்படும். நடப்பாண்டில் இதற்கென 5,30,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். கொப்பரை விலை வீழ்ச்சியினை தடுத்து விலையினை நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரை கொள்முதல் செய்வதற்கான விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கை செய்யப்பட்டு செயல்படுத்தப்படும். உயர் மதிப்பு கொண்ட பல பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல், ப்ளூபெரி, ரம்பூட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவைகொடா, கிவி, மங்குஸ்தான், பேசன் பழம் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்களின் நுகர்வு பொதுமக்களிடையே அண்மை காலங்களில் அதிகரித்து வருகிறது. இப்பழங்களை நமது விவசாயிகளின் தனி பயிராகவும் ஊடு பயிராகவும் 930 ஏக்கரில் சாகுபடி செய்திட 1,87,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதை தவிர தாய்லாந்து இனிப்பு புலியையும் KLD, HRMN 99 போன்ற குளிர் பிரதேசம் இல்லாத பகுதியில் விளையக்கூடிய லோச்சில் ஆப்பிள் ரகங்களையும் தமிழ்நாட்டில் விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். மானாவாரி நிலங்களில் புலி சாகுபடி ஊக்குவிப்பு. தமிழ்நாட்டின் வறட்சி மற்றும் பாசன நீர் பற்றாக்குறை அதிகம் காணப்படும் பகுதிகளான தருமபுரி, கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திண்டுக்கல், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் நீடித்த மற்றும் நிலையான வருமானத்தை வழங்கக்கூடிய மாற்று பயிர்களை ஊக்குவிப்பது அவசியமாகும். அந்த வகையில் ஆண்டுக்கு 500 முதல் 700 மில்லிமீட்டர் மழைப்பொழிவிலும் வறட்சியை தாங்கி வளரும் உயர்தர ஒட்டுரக புளியமர பரப்பு விரிவாக்கத்திற்காக ஹெக்டருக்கு ரூபாய் 20,000 வீதம், 5 ஆண்டுகளில் 1,250 ஏக்கரில் 1,00,000 ரூபாயில் நிதியில் புலி சாகுபடி ஊக்குவிக்கப்படும். நடப்பாண்டில் 20,00,000 ரூபாய் மாநில நிதியில் 250 ஏக்கரில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். குன்னூர் பழவியல் நிலையத்தில் புதிய ரகங்கள் அறிமுகம். 100 ஆண்டு பழமையான குன்னூர் பழவியல் நிலையத்தில் ஆப்பிள், பிளம், பீச், பேரிக்காய், கிவி, வெண்ணெய்பழம், பிரசிமான் போன்ற பல வகையின் புதிய ரகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு மரபணு தொகுப்பு 75,00,000 ரூபாய் நிதியில் உருவாக்கப்படும். இதன் வாயிலாக குளிர் பிரதேச பகுதிகளுக்கு தேவையான புதிய ரகங்களின் நடவு செடிகள் உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு வழங்கப்படும். காளான் உற்பத்தி கூடங்கள் அமைத்தல். சிறிய இடத்தில் குறைந்த செலவில் அதிக வருமானம் தரக்கூடிய காளான் வளர்ப்பு முக்கிய சிறு தொழிலாகும். உடல்நலத்திற்கு தேவையான புரதம், நார்ச்சத்து போன்ற முக்கிய ஊட்டச்சத்துகளையும் அசைவ உணவிற்கு இணையான சுவையையும் காளான் தருவதால் நாளுக்கு நாள் இதன் பயன்பாடும் தேவையும் அதிகரித்து வருகிறது. தடையில்லாமல் நுகர்வோருக்கு காளான் கிடைக்கப்பெறும் வகையில் காளான் வளர்ப்பினை ஊக்குவிக்க கிராமப்புற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு 2026-27 ஆண்டில் 50 சிறிய அளவிலான காளான் உற்பத்தி கூடங்கள் 50,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். கிழங்கு வகை சுவை தாளித பயிர்கள் பரப்பு விரிவாக்கம். கமல், மஞ்சள், முளை, இஞ்சி என்று பட்டினப்பாளையில் பணப்பயிராக குறிப்பிடப்படும் மஞ்சளும் இஞ்சியும் பழந்தமிழின் உணவில் சுவை ஊட்டியிருப்பதை அறிய முடிகிறது. இச்சிறப்பு வாய்ந்த மஞ்சள் இஞ்சியுடன் பூண்டும் கிழங்கு வகை சுவை தாளித பயிராக தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படுகிறது. இவற்றுக்கான தேவை உணவில் மட்டுமல்லாமல் மருத்துவத்திலும் பெரிய அளவில் இருப்பதால் உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு சந்தையில் பெரும் பங்களித்து விவசாயிகளின் வருமானத்தை கணிசமாக உயர்த்துகின்றன. எனவே கிழங்கு வகை சுவை தாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் 2026-27 ஆண்டில் 2,500 ஏக்கரில் 4,00,000 ரூபாய் நிதியில் இவற்றின் பரப்பு விரிவாக்கம் மேற்கொள்ளப்படும். வெங்காய சேமிப்பு கிடங்கள் அமைத்தல். வெங்காயம் பருவகால பயிராக இருப்பதால் ஆண்டு முழுவதும் நுகர்வோருக்கு அவை தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக போதுமான சேமிப்பு வசதிகளை உருவாக்குதல் இன்றியமைந்ததாகும். இது வெங்காயத்தின் விலை ஏற்றத்தாழ்வுகளை கட்டுப்படுத்தவும் விநியோகத்தில் ஏற்படும் நிலையற்ற தன்மையை களையவும் திடீர் விலை உயர்வை தடுக்கவும் பெரிதும் உதவும். எனவே 2026-27 ஆண்டில் 57,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வெங்காய சேமிப்பு கிடங்குகள் 22,80,00,000 ரூபாய் நிதியில்

அமைக்கப்படும். பழங்கள் காய்கறிகளின் பாரம்பரிய ரகங்களை ஊக்குவித்தல். பழங்கால மக்களின் உணவு பழக்க வழக்கத்தை இந்த தலைமுறையினர் அறிய செய்யவும், வீட்டு தோட்டங்களிலும் மலைப்பகுதியில் மட்டுமே சாகுபடி செய்யப்படும் பாரம்பரிய காய்கறிகள் பல ரகங்களை மீட்டு பெரும்பான்மையாக சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க வேண்டியது அவசியமாகிறது. 2026-27 ஆண்டில் செங்கவருக்கை, வெட்டையன், சூரங்குடி வெட்டையன் போன்ற மாரகங்கள், பன்ரூட்டி பலா, முண்டன் சக்கை, செம்பருத்தி போன்ற பல ரகங்கள், மட்டி, நமரன், சிறுமலை, விருப்பாச்சி, லாடன், உதிரன் போன்ற வாழை ரகங்கள் மற்றும் பாரம்பரிய காய்கறி ரகங்களை விவசாயிகள் சாகுபடி செய்வதை ஊக்குவிக்க 3,88,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மருத்துவ பயிர்கள் சாகுபடியை ஊக்குவித்தல். தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே மருத்துவ பயிர்களின் பயன்பாடு மிகச் சிறப்பாக இருந்து வருகிறது. நவீன மருத்துவத்துறையில் மூலப்பொருளாக இப்பயிர்களின் தேவையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் காடுகளிலிருந்து சேகரிக்கும் முறையை தாண்டி தற்போது அவை வணிக ரீதியாகவும் சாகுபடி செய்யப்படுகின்றன. மருத்துவ பயிர்களின் சாகுபடியை மேலும் ஊக்குவிப்பதுடன் புற்றுநோய் செல்களை எதிர்ப்பதில் திறன்மிக்கதாக கருதப்படும் முள் சீதா சாகுபடியையும் பரவலாக்கும் நோக்கில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் 1,720 ஏக்கரில் 1,51,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வேலூர் மாவட்ட அரசு தோட்டக்கலை பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்துதல். வேலூர் மாவட்டத்தில் 85 ஏக்கர் பரப்பளவில் செயல்பட்டு வரும் அகரம்சேரி அரசு தோட்டக்கலை பண்ணையில் ஆண்டுதோறும் சுமார் 35 லட்சம் நடவு செடிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இவ்வாறு உற்பத்தி செய்யப்படும் குளித்தட்டு காய்கறி நாற்றுகள், பழஞ்செடிகள், மரங்கன்றுகள், அழகு செடிகள் ஆகியவை பல்வேறு அரசு திட்டங்களின் கீழும் நேரடி விற்பனையிலும் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த அரசு தோட்டக்கலை பண்ணையில் செயல்திறனை மேலும் மேம்படுத்தும் நோக்கில் புதிய கட்டமைப்பு வசதிகள் 2,03,00,000 ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி மாபெரும் நடவு செடி பண்ணை அமைத்தல். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூரி 51 ஏக்கர் பரப்பளவில் தரமான அலங்கார செடிகள், பல்வேறு மரவகை கன்றுகளை உற்பத்தி செய்து அவை உடனுக்குடன் விவசாயிகள் பொதுமக்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் ஒரு பெரிய அளவிலான நாற்று பண்ணை அமைக்கப்படும். இத்திட்டத்தினை 5 ஆண்டு காலத்தில் 7 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. 1 ஆண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் பண்ணையில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்படும். வட்டார அளவில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் அமைத்தல். தமிழ்நாடு அரசின் 74 தோட்டக்கலை பண்ணைகளிலும் 24 பூங்காக்களிலும் உற்பத்தி செய்யப்படும் மண்புழு உரம், உயிரி கட்டுப்பாட்டு காரணிகள் உள்ளிட்ட இயற்கை இடுபொருட்கள், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், நடவு செடிகள், தோட்டக்கலை கருவிகள், பண்ணைகளில் உற்பத்தி செய்யப்படும் பழங்கள், காய்கறிகள், சுவைதாளித பொருட்கள் போன்றவை வட்டாரங்களில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண் விரிவாக்க மையங்களில் நியாயமான விலையில் பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் 100 தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். நகர்ப்புறங்களை எழிலூட்டுதல். அரசு நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், பொது பயன்பாட்டு இடங்கள், வீடுகள் போன்றவற்றிலும் சில நிழல் எழிலூட்டும் பணிகளுக்கான கோரிக்கைகளை எளிதாக பதிவு செய்யும் வகையில் தனித்துவமான இணையதளம் தமிழ்நாட்டு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையினை டான்கோடா வாயிலாக உருவாக்கப்பட்டு குறைந்த செலவில் வீட்டுத் தோட்டங்கள் அமைத்தல், புல்தரைகள் அமைத்தல், அலங்கார செடிகள், பூச்செடிகள் நடவு செய்தல் ஆகிய எழிலூட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும். இதற்கென தமிழ்நாடு தோட்டக்கலை வளர்ச்சி முகமையின் டான்கோடா நில எழிலூட்ட பிரிவு வலுப்படுத்தப்பட்டு தமிழ்நாடு எங்கும் உள்ள நகர்ப்புறங்கள் அழகிய சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை வளங்களாக மாற்றப்படும். வேளாண்மை பொறியியல் துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் பணிகளிலே காலத்தே மேற்கொண்டால் மட்டுமே உரிய மகசூல் பெறசூல் பெற இயலும். வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறையினை எதிர்கொள்ள வேளாண்மையில் இயந்திரமயமாக்கலை ஊக்குவிக்கவும், இயற்கை வளங்களான மண் மற்றும் நீரினை பாதுகாத்து செறிவூட்டுதல், வேளாண்மையில் புதுப்பித்தக்க ஆற்றல் பயன்பாடு ஆகியவற்றுக்கும் பல்வேறு திட்டங்களை வேளாண்மை பொறியியல் துறை செயல்படுத்தி வருகிறது. தனிநபர் விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்குதல். வேளாண்மையில் கருவிகளின் பயன்பாடு குறித்து நாம் சங்க இலக்கியங்களின் வாயிலாக அறியலாம். அவற்றில் முதன்மை கருவியான ஏரியினை முன்வைத்து பின்னர் வந்த கம்பரும்
வேலை

மேல் சிறப்பை கூறும் தனது நூலுக்கு ஏர் எழுபது என்று பெயரிட்டதோடு உழவுக்கு உறுதுணையாக ஆகும் உறுப்புகளை மேலி, ஊற்றாணி, நுகத்தடி, நுகத்துளை, நுகத்தாணி, பூட்டாங்கயிறு, தொடை, கொழு, கொழுவானே, தாற்றுக்கோள், உளவெருது என பட்டியலிட்டு அவை ஒவ்வொன்றின் சிறப்பினையும் தனித்தனாக பாடியுள்ளார். கிராம அளவில் வேளாண் இயந்திரமாக்கலை பரவலாக்கும் நோக்கில் வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள், சூரிய கூடார உலர்த்திகள் முதலியன மானியத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2026-27 ஆம் ஆண்டில் 227 கோடி 20 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் 24,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் சுமார் 8,870 பவர் டில்லர்கள், 5,090 விசைக்கலை எடுப்பான்கள், 1,400 சுழற் கலப்பைகள், 855 டிராக்டர்கள் உள்ளிட்ட வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டு வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டு முதல் சூரிய கூடார உலர்த்தி அமைக்க அதிகபட்ச மானியமாக இருந்த 3,50,000 ரூபாயினை உயர்த்தி 4,40,000 ரூபாயாக வழங்கப்படும். பெண் விவசாயிகளிடையே வேளாண் இயந்திரமாக்கலை ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தில் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைத்தல். விவசாயிகள் தங்களுக்கு தேவையான வேளாண் இயந்திரங்கள், கருவிகள், பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்க உதவும் ட்ரோன்கள் போன்ற நவீன உபகரணங்களை எளிதில் வாடகைக்கு பெற்று வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் மேற்கொள்ளவும் வருமானத்தை உயர்த்திடவும் 10 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்க 80% மானிய அடிப்படையில் அதிகபட்சமாக 8 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. மொத்தமாக 50 கிராம அளவிலான வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். மேலும் இந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீட்டில் 30% மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்படும். வெற்றி வான்மகள் திட்டம். இந்தியாவில் ட்ரோன் தொழில்நுட்பம், விவசாயம், கட்டுமானம், சரக்கு போக்குவரத்து, கண்காணிப்பு, பேரிடர் மேலாண்மை ஆகிய துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை 2026 ஆம் ஆண்டினை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்துள்ள நிலையில் பெண்களை ட்ரோன் இயக்குபவர்களாக மாற்றுவதன் வாயிலாக வேளாண்மையில் உரம், பூச்சிக்கொல்லி தெளித்தல், பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பணிகள் எளிதாக்கப்படுவதுடன் வேளாண் பணிகளில் ஆள் பற்றாக்குறை எதிர்கொள்ள வாய்ப்பாகவும் அமையும். இதற்காக தகுதியுள்ள 100 மகளிர் உள்ளிட்ட 500 நபர்களுக்கு மாநில அரசு செலவில் ட்ரோன் இயக்குபவர் பயிற்சி மற்றும் இயக்குபவர் உரிமம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தொலைநிலை விமான பயிற்சி நிறுவனத்தின் வாயிலாக 1,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். பயிற்சி பெற்ற 50 மகளிருக்கு ட்ரோன்கள் 50% மானியத்தில் 2,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து வழங்கப்படும். பெண்களை காக்க சிங்கப்பெண் படையை உருவாக்கிய நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விவசாயம் காக்க வான்மகள் படையை உருவாக்க உள்ளார். பண்ணை குட்டைகள் உருவாக்குதலும் தூர்வாறுதலும் மலை இயற்கையின் வரம் என்றால் பாசனம் மனிதனின் முன்னேற்பாடு. எனவேதான் நீராட்சி திட்டத்தினை செயல்படுத்தி பாசன ஏரிகளை பராமரிக்கவும் புதிய பண்ணை குட்டைகள் அமைக்கவும் இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. மழை நீரினை முறையாக சேமித்து பாசன நீர் ஆதாரத்தினை மேம்படுத்த 500 விவசாயிகளின் நிலங்களில் 100% மானியத்தில் பண்ணை குட்டைகள் உருவாக்கவும் பண்ணை குட்டைகளின் மழை நீர் சேமிப்பு திறனை மேம்படுத்துவதற்காக வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை கொண்டு 75% மானியத்தில் 500 பண்ணை குட்டைகளை தூர்வாருவதற்கும் 2026-27 ஆம் ஆண்டில் மொத்தம் 8,50,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். 1,000 ஏக்கர் பாசன பரப்பை உருவாக்கிட நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தல். பாசன பரப்பினை அதிகரிக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு திட்டத்தின் அடிப்படையில் பாதுகாப்பான குறு வட்டங்களில் உள்ள நீர்ப்பாசன வசதி இல்லாத பொது பிரிவினை சார்ந்த விவசாயிகளின் நிலங்களில் ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகள் அமைக்க
சிறு குறு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு 60% மானிய

அடிப்படையில் அதிகபட்சமாக 120,000 ரூபாயும், இதர விவசாயிகளுக்கு 50% மானியத்தில் அதிகபட்சமாக 1,00,000 ரூபாயும் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும். மேலும் இத்திட்டம் நடைமுறையில் உள்ள தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் திட்டம் மற்றும் நுண்ணீர் பாசன திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படும். இத்திட்டம் 500 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் அமைக்கும் திட்டம் வேளாண்மையில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதற்காகவும் விவசாயிகளுக்கு நிலையான நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்வதற்கும் டீசல் பம்ப் செட்டுகள் மாற்றாக மின்சார இணைப்பு இல்லாத பாசன நீர் ஆதாரங்களுக்கு மின் கட்டமைப்புடன் சாராத தனித்து சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானிய உதவியுடன் அமைத்து தரப்படும். பாசனத்திற்காக விவசாயிகள் தொடர் செலவினம் மேற்கொள்வதை தவிர்க்க ஏதுவான சுற்றுச்சூழலுக்கு உகந்த இத்திட்டத்திற்கென 2026-27 ஆண்டில் 23,06,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையம், வேலையாட்கள் பற்றாக்குறை, விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் இருத்தல் போன்றவை தற்போது விவசாயிகள் முன் உள்ள முக்கிய சவால்களாகும். இவற்றை எதிர்கொள்ள பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான வேளாண் இயந்திரங்களை வாடகை அடிப்படையில் விவசாயிகள் பயன்படுத்திட ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைப்பது அவசியம் என்ற தொலைநோக்கு திட்டத்திற்கு செயல்வடியம் அளிக்கும் நோக்கில் நடப்பாண்டில் தலா 25 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர் சாகுபடி மற்றும் மதிப்பு கூட்டுதலுக்கான 50 ஒருங்கிணைந்த வேளாண் இயந்திர வாடகை வணிக மையங்கள் அமைக்கப்படும். ஆதி திராவிடர், பழங்குடியினர், பெண் தொழில் முனைவர் மற்றும் வேளாண்மை பொறியியல் பட்டயம் அல்லது பட்டப்படிப்பு பெற்ற இளைஞர்களுக்கு 75% மானியமும் இதர தொழில் முனைவருக்கு 50% மானியமும் வழங்கிட இத்திட்டத்திற்கு 8,13,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கடற்கரையோட தோட்டக்கலை திட்டம். கடற்கரை நமக்கு அருட்கொடை, மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் அன்பு கொடை. தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களில் உவர் நீருக்கு மேலே இருக்கும் நன்னீரினை பயன்படுத்தி தோட்டக்கலை பயிர் சாகுபடி ஊக்குவித்து நீல பசுமை தோட்டக்கலை பூங்காக்கள், ப்ளூ கிரீன் ஹார்டிகல்ச்சர் பார்க்ஸ் அமைந்திட நடப்பாண்டில் நன்னீர் சேமிப்பு கிணறுகள் 1 கிணற்றுக்கு அதிகபட்சமாக 1,50,000 ரூபாய் மானியத்தில் முன்னோடி திட்டமாக 10 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மேலும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளும் தெளிப்பு நீர் பாசன அமைப்புகளும் தற்போது உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து அமைத்துக் கொடுக்கப்படும். இந்த நீர் ஆதாரத்தினை கொண்டு 10 ஹெக்டேர் பரப்பளவில் மிளகாய் மற்றும் கொத்தமல்லி பயிர்கள் சாகுபடி ஊக்குவிக்கப்படும். இத்திட்டத்திற்கென மொத்தம் 49,40,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். விவசாயிகளுக்கு மானியத்தில் கதிரடிக்கும் களம் அமைத்துக் கொடுத்தல். விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல், நிலக்கடலை, கம்பு, மக்காச்சோளம், எள், உளுந்து உள்ளிட்ட பயிர்களின் தானியங்களை கதிரெடுத்து பிரித்தெடுத்து அவற்றை உலர்த்தி சேமிக்கவும் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்புகளை குறைத்து உரிய விலைக்கு விற்று பயன்பெறவும் தனிநபர் விவசாயிகளின் நிலங்களில் 100 கதிரடிக்கும் களங்கள் மொத்தம் 2,80,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் அமைத்து தரப்படும். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்துதல். வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்களை இ வாடகை 2.0 சேவையின் வாயிலாக வாடகைக்கு வழங்கும் திட்டத்தினை வலுப்படுத்த நடப்பாண்டில் 60 டிராக்டர்கள், அதற்குரிய இணைப்பு கருவிகள், நெல் அறுவடை இயந்திரங்கள் உள்ளிட்ட 463 வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் 19,22,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்படும். மேலும் 5 வட்டாரங்களில் வேளாண் இயந்திர கூடாரங்கள் 1,08,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும். டிராக்டரால் இயங்கக்கூடிய வரப்பு செதுக்கி சேறு பூசும் கருவியின் மூலம் நெல் வயல்களில் வரப்பு செதுக்கும் தொழில்நுட்பத்தை பரவலாக்க 1,25,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இந்த அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 20,31,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் இயந்திரங்களை பழுது நீக்கி பராமரிக்கும் மையங்கள் அமைத்த
வேளாண் இயந்திரங்கள் மற்றும் சூரிய சக்தி பம்புசெட்டுகளின் பயன்பாடு அதிகரித்து

வரும் நிலையில் அவற்றை உடனுக்குடன் பழுது நீக்கி பராமரிக்கும் வசதிகள் கிராமப்புறங்களிலேயே கிடைத்திட கிராமப்புற இளைஞர்கள் தொழில் முனைவர்களின் வாயிலாக வேளாண் இயந்திரங்களையும் சூரிய சக்தி பம்பு செட்டுகளையும் பழுது நீக்கி பராமரிக்கும் 15 மையங்கள் 1,12,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். பயிர்

பயிர் சாகுபடியில் தொடக்கம் முதல் இறுதி வரையே இயந்திரமயமாக்கம், உழவு தொடங்கி பயிர் கழிவு மேலாண்மை வரை அனைத்து வேளாண் பணிகளிலும் இயந்திரங்களை பயன்படுத்தி முழுமையான இயந்திரமாக்கலை மேற்கொள்வதன் வாயிலாக சாகுபடி செலவினத்தை குறைக்க இயலும். எனவே 225 ஏக்கர் பரப்பிலான விவசாயிகளின் வயல்களில் மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து, தென்னை ஆகிய பயிர்களில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதல் குறித்த கள செயல் விளக்கங்கள் வேளாண் தொழில்நுட்ப முனைவர்களால் அக்ரிடெக் என்டர்பிரனர்ஸ் 100% மானியத்தில் 46,37,000 ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் அமைத்தல். பயிர் சாகுபடி பணிகளிலும் அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை பணிகளிலும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றி விவசாயிகள் அதிக மகசூல் பெறுவதற்கும் வேளாண்மை பொறியியல் தொழில்நுட்பங்களை விவசாயிகளிடையே பரவலாக்கவும் திருக்கோவிலூர், காரைக்குடி, முசிறி, தாராபுரம், கும்பகோணம் ஆகிய இடங்களில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்கம் மற்றும் பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஒன்றிய மாநில அரசு நிதியில் அமைக்கப்படும். நவீன வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் குறித்த மாபெரும் கண்காட்சி, பல்வேறு பயிர்கள் வேளாண் பணிகளுக்கு ஏற்ற நவீன புதுமையான வேளாண் இயந்திரங்கள் கருவிகள் உபகரணங்களின் பயன்கள் குறித்த விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடப்பாண்டில் மாபெரும் கண்காட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்படும். இக்கண்காட்சி விவசாயிகள், வேளாண் இயந்திர உற்பத்தியாளர்கள், துறை அலுவலர்கள் ஆகியோருக்கு இடையே தொடர்பினை ஏற்படுத்தி இயந்திரமயமாக்கப்பட்ட சாகுபடி நடைமுறைகளை விவசாயிகள் பெருமளவில் பின்பற்ற வழிவகுக்கும். வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவனின் கரங்கள் உதிர்க்கும் வியர்வையில் உற்பத்தி செய்யப்படும் விளைபொருட்களின் பயணம் பண்ணையில் தொடங்கி பல்வேறு நிலைகளை கடந்து நுகர்வோரின் கைகளை சென்றடையும் வரையிலும் கடல் கடந்து ஏற்றுமதியாகி உலக அரங்கில் மிளிரும் வகையிலும் மதிப்பு சங்கிலினை ஏற்படுத்தி வலுப்படுத்திடவும், எளிதில் சந்தையை அணுகிடவும், சந்தை வாய்ப்புகளை அதிகரித்திடவும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது. இதன் அடிப்படையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டுதலை பரவலாக்கவும், சந்தை இணைப்புகளை வலுப்படுத்தி நிலையான மற்றும் முழுமையான வேளாண் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசின் தொலைநோக்கு திட்டங்களுக்கான முன்னெடுப்புகளை 2026-27 ஆண்டில் செயல்படுத்த இத்துறை திட்டமிட்டுள்ளது. விவசாயிகள் நலனில் அக்கறை உடைய நம் முதலமைச்சரின் இத்திட்டங்களால் இந்த ஆட்சியில் வேளாண் வளர்ச்சியை யாரும் அணையிட்டு தடுக்க முடியாது. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் உழவனின் உழைப்பிற்கு உன்னத விலை கிடைத்திட வளம் குன்றா வேளாண்மையால் மாநிலம் செலுத்திட வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை நீடித்த மற்றும் நிலையான முறையில் உயர்த்தி அவர்களின் பொருளாதார தற்சார்பினை உறுதி செய்யும் சீரிய நோக்கோடு தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும். இப்பணிகளை மேற்கொள்ள இவ்வாண்டு 5,20,00,000 ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்ம வேளாண் பொருட்களை சந்தைப்படுத்த ஊக்குவித்தல். அண்மை காலங்களில் உயிர்ம வேளாண் பொருட்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் சந்தை மற்றும் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து வருமானத்தை உயர்த்திட உயிர்ம வேளாண் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், விருப்பமுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், வர்த்தகர்களுடன் இணைக்கப்படுவதோடு உற்பத்தியாளர் வர்த்தகர் இணைப்பு, தேசிய சர்வதேச கண்காட்சிகளில் பங்கேற்பு, சந்தைப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும். நடப்பாண்டில் பாரம்பரிய நெல், மிளகாய், மிளகு, மஞ்சள் போன்ற உயிர்ம வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்த உரிய வசதிகள் ஏற்படுத்தப்படும். இதற்கென வல்லுநர்களை கொண்ட தனி பிரிவு அமைக்கப்படும். இந்த 5 ஆண்டு திட்டம் மொத்தம் 19 கோடி ரூபாய் மாநில நிதியில் செயல்படுத்தப்படும். 2026-27 ஆண்டில் இதற்கென 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் உயிர்ம வேளாண் பொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கு உழவர் சந்தைகளில்

வாரம் ஒரு நாள் உயிர்ம வேளாண்மை முறையில் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு விளைபொருட்களை விற்பனை செய்ய உரிய வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை உருவாக்குதல், சிறு குறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து அவர்களின் விளைபொருட்களுக்கான சந்தை வாய்ப்புகளை மேம்படுத்தி வருமானத்தை அதிகரித்திடும் வகையில் புதிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்படும். அவ்வாறு அமைக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் சமபங்கு மானியமாக முதலாம் ஆண்டு 2000 ரூபாயும் இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஆண்டுகளில் தலா 1500 ரூபாயும் ஆக மொத்தம் 5000 ரூபாய் வழங்கப்படும். இத்திட்டம் மொத்தம் 30 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். நடப்பாண்டில் இதற்காக 12 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல். தமிழ்நாட்டில் 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பல்வேறு அமைப்புகளால் உருவாக்கப்பட்டுள்ளன. இவற்றில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையால் 397 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்கள் நிலையான வளர்ச்சியடைய தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்காக உழவர் உற்பத்தியாளர் நிறுவன மேலாண்மை பிரிவு அமைக்கப்படும். இப்பிரிவால் தேர்ந்தெடுக்கப்படும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி மற்றும் நிர்வாக அறிக்கைகளை இணைய வழியில் சமர்ப்பிக்க தேவைப்படும் செலவில் 10000 ரூபாயும் தலைமை செயல் அலுவலர் ஊதியத்தில் 50% தொகையாக அதிகபட்சம் மாதம் ஒன்றுக்கு 12500 ரூபாயும் வழங்கப்படும். மேலும் சிறந்த நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சந்தை இணைப்பு மதிப்பு கூட்டல் மற்றும் நிலையான வருவாய் ஈட்டுதல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு மண்டல அளவில் கண்காட்சிகளும் நடத்தப்படும். மேற்கண்ட அனைத்து இனங்களையும் செயல்படுத்த 5 கோடி ரூபாய் மாநில நிதியில் ஒதுக்கப்படும். வேளாண் வணிக வழிகாட்டு மையம் அமைத்தல். விவசாயிகளுக்கும் புதுமை படைக்கும் வேளாண் தொழில் முனைவருக்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் நவீன தொழில்நுட்ப தகவல்கள், கடன் இணைப்பு, மானிய உதவிகள், பயிர் காப்பீட்டு விழிப்புணர்வு, முதலீட்டு திட்டமிடல், விரிவான திட்ட அறிக்கை தயாரித்தல் முதலியவை குறித்து வழிகாட்டுதல் வழங்கும் நோக்கில் சென்னையில் 50 லட்சம் ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வேளாண் வணிக வழிகாட்டு மையம் நிறுவப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். அறுவடை காலங்களில் விளைபொருட்களின் வரத்து அதிகரிக்கும் போது, சந்தை விலை குறையும் போது விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை சேமிப்பு கிடங்களில் இருப்பு வைத்து விலை உயரும் போது விற்பனை செய்ய ஏதுவாக அதிக வரத்துள்ள போளூர், திருவண்ணாமலை, அம்மூர், ராணிப்பேட்டை ஆகிய இரு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் 4 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். குளிர்பதன கிடங்கு வசதிகள் ஏற்படுத்துதல். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், புளி, மிளகாய், பட்டர், எலுமிச்சை போன்ற வேளாண் விளைபொருட்களின் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்து சேமிப்பு காலத்தை நீட்டித்து தரத்தை பாதுகாத்து ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் துறைமுகம் மற்றும் விமான சேவை முனையங்களுக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் தலா 500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட குளிர்பதன கிடங்குகள் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் ஏற்படுத்தப்படும். மத்திய மண்டலத்தில் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள் மற்றும் சிறப்பு வணிக வளங்களை மேம்படுத்துதல். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் எம்புதூரில் வாழைக்கும், பி கே அகரத்தில் வெங்காயத்திற்கும், திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் புளிக்கும், வேடச்சந்தூரில் முருங்கைக்கும் உள்ள முதன்மை பதப்படுத்தும் நிலையங்கள், பெரம்பலூர் மாவட்டம் செட்டிகுளத்தில் உள்ள வெங்காய வணிக வளாகம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ராஜேந்திரபுரத்தில் உள்ள தென்னை வணிக வளாகம் ஆகியவற்றின் செயல்திறனை மேம்படுத்தவும் மதிப்பு கூட்டலை அதிகரிக்கவும் அவை இரண்டாம் மற்றும் மூன்றாம் நிலை பதப்படுத்தும் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். இம்மையங்களை பயன்படுத்தும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், தொழில் முனைவோர்கள், ஏற்றுமதியாளர்கள் உரிய இயந்திரங்களை நிறுவ 50% மானியம் வழங்கப்படும்.

இதற்காக 3 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் ஏற்றுமதிக்கான கூடுதல் வசதிகள். தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் மாம்பழம், மாதுளை, காய்கறிகள் போன்றவற்றின் ஏற்றுமதியை சீனா, தென்கொரியா, ஜப்பான், ஐரோப்பியா, ஒன்றிய நாடுகளுக்கு விரிவுபடுத்தும் நோக்கில் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தில் வெப்பநீர் பதப்படுத்தும் இயந்திரம், தரம்பிரிப்பு கூடம், குளிர்பதன கிடங்கு ஆகிய கூடுதல் வசதிகள் விவசாயிகள், பதப்படுத்துவோர் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் பயன்பெறும் வகையில் 1,94,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். உழவர் சந்தைகள் புனரமைப்பு. தமிழ்நாட்டில் செயல்பட்டு வரும் உழவர் சந்தைகளில் நடப்பாண்டில் 10 உழவர் சந்தைகளில் அடிப்படை வசதியை மேம்படுத்திடவும், சென்னையில் உள்ள பல்லாவரம், ஆவடி உழவர் சந்தைகளை நவீன ஒருங்கிணைந்த உழவர் சந்தைகளாக மறுசீரமைக்கவும், பெரம்பலூர் மாவட்டத்தில் செயல்படாமல் உள்ள வேப்பந்தட்டை உழவர் சந்தையினை எளம்பலூருக்கு இடமாற்றம் செய்யவும், திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி உழவர் சந்தையினை மீள பழைய இடத்திற்கே இடமாற்றம் செய்து புதிய கட்டடம் அமைக்கவும் 20 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். தமிழ்நாட்டில் உள்ள 194 உழவர் சந்தைகளில் விவசாயிகளால் விற்கப்படும் விளைபொருட்கள் மொத்த சந்தை விலையை விட கூடுதலாகவும், நுகர்வோருக்கு சில்லறை விலையை விட குறைவாகவும் விலை கிடைத்திட ஏதுவாக அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து காய்கறிகளுக்கும் அன்றாடம் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவ்வாறு நிர்ணயம் செய்யப்படும் விலையினை அனைவருக்கும் வெளிப்படையாக அறிவித்திடும் வண்ணம் 59 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள் 2,04,00,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். சந்தை இடையீட்டு திட்டம். விலை நிலைப்படுத்தல் நிதி. தக்காளி போன்ற எளிதில் அழுகக்கூடிய விலை பொருட்களின் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க தமிழ்நாடு வேளாண்மை விற்பனை வாரியத்தின் மூலம் 4,26,00,000 ரூபாய் மாநில நிதியுடன் சந்தை இடையீட்டு திட்டம், விலை நிலைப்படுத்தல் நிதி ஏற்படுத்தப்படும். இதன் மூலம் சந்தைகளில் தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றின் விலையினை நிலைப்படுத்த முடியும். வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம். நாட்டிலேயே வேளாண் சந்தைப்படுத்தலில் முன்னணி மாநிலமாக திகழ்வது தமிழ்நாடு. இதற்காக செயல்பட்டு வரும் 285 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், 213 ஈனாம் சந்தைகள், 194 உழவர் சந்தைகள், 1686 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் அனைத்து கட்டமைப்புகள் தொடர்பான தரவுகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு, முன்கணிப்பு பகுப்பாய்வு, புவியியல் தகவல் முறைமை, தொழில்நுட்ப கொண்டு நிகழ்நேர சந்தை நுண்ணறிவு விவரங்களை வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம் ஏற்படுத்தப்படும். நடப்பாண்டில் 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் இம்மையம் அமைக்கப்படும். விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த பூமியில் இன்றளவும் உயிர்களும் தாவர்களும் உள்ளதென்றால் அதற்கு காரணம் விதைகள்தான். விதைகள் தாம் தோன்றுபோதே தமக்கு தேவையான ஊட்டச்சத்துடனும் பாதுகாப்பு கவச உரையுடனும் பிறக்கின்றன. பயிர் சாகுபடியின் அடித்தளமாக விளங்கும் இத்தகைய விதைகள் தரமானதாக இருப்பதை உறுதி செய்வதே விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் முதன்மை பணியாகும். உயிர்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகளின் தரவுகளுக்கான ஒருங்கிணைந்த வலைத்தளம். தேசிய உயிர்ம உற்பத்தி திட்டம், பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இந்தியா ஆர்கானிக் மற்றும் பங்களிப்பு உத்தரவாத திட்டம், இயற்கை வேளாண்மை ஆகிய திட்டங்களுக்கென தனித்தனி வலைத்தளங்களை ஒன்றிய அரசு பராமரித்து வருகிறது. இத்திட்டங்களில் பதிவு செய்யப்படும் விவசாயிகளின் விவரங்களை நுகர்வோர் மற்றும் வணிகர்கள் தெரிந்து கொள்ள இயலாத நிலையை மாற்றி உரிய சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் நோக்கில் மேற்கூறிய 3 திட்டங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து விவசாயிகளின் தரவுகள் அடங்கிய ஒருங்கிணைந்த வலைத்தளம் 20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். விதை பரிசோதனை நிலையங்களுக்கு தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறுதல். விதைகளின் தரத்தை உறுதி செய்து பரிசோதனை முடிவுகளின் மீதான நம்பகத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் நாகப்பட்டினம், தேனி, நாமக்கல், திருவள்ளூர், ஈரோடு, ராமநாதபுரம், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய

8 விதை பரிசோதனை நிலையங்களுக்கு 40 லட்சம் ரூபாய் செலவில் தேசிய அங்கீகார வாரியத்தின் அங்கீகாரம் பெறப்படும். விதை சான்றளிப்பு துறையால் சான்றளிக்கப்படும் விதைகளுக்கு கியூஆர் குறியீடு கியூஆர் கோடு கொண்ட சான்றட்டைகள் வழங்குதல். விதை சான்றளிப்பு துறையால் விவசாயிகளுக்கு கியூஆர் குறியீடு சான்றட்டைகளுடன் கூடிய சான்று விதைகள் வழங்கப்படும். இதன் மூலமாக விதைகளின் உற்பத்தி முதல் விநியோகம் வரை முழுமையான கண்காணிப்பு ஏற்படுத்தப்படும். இத்திட்டம் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண் கல்வி, வேளாண் ஆராய்ச்சி, வேளாண் விரிவாக்கம் ஆகியவற்றை மேற்கொண்டு தமிழ்நாட்டின் வேளாண் வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் முக்கிய தூணாக இருந்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் உதகையில் வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் நிறுவுதல். குறிஞ்சி மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலை, மலைத்தோட்ட காய்கறிகள், நறுமண பயிர்கள், மலர்கள் ஆகியன பெருமளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இருப்பினும் இப்பயிர்களில் தரமான விளைபொருட்களை விளைவித்து அவற்றை சரியான முறையில் சந்தைப்படுத்துவதில் இடர்பாடுகள் உள்ளன. எனவே நீலகிரி மாவட்ட விவசாயிகளை ஊக்குவிக்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நஞ்சில்லா வேளாண் முறைகளை பரவலாக்கவும் விளைபொருட்களுக்கு உகந்த சந்தை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவும் அரசு திட்டமிட்டுள்ளது. இதன் முதற்கட்டமாக நீலகிரி மாவட்டத்தில் தற்போது செயல்பட்டு வரும் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வேளாண் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமாக தரம் உயர்த்தப்படும். அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி இம்மையத்தினை நிறுவுவதற்கு முதற்கட்டமாக 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். தஞ்சை மாவட்டம் சாக்கோட்டையில் உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி அமைத்தல். தமிழ்நாடு அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி தமிழ்நாட்டை இயற்கை வேளாண்மையில் முன்னணி மாநிலமாக மாற்றும் நோக்குடன் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகிலுள்ள சாக்கோட்டையில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வர் அவர்களின் பெயரில் ஒரு புதிய உயிர்ம வேளாண்மையை பட்டய படிப்பு கல்லூரி அமைக்க 15 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதன் முதற்கட்டமாக 2026-27 ஆண்டில் 5 கோடி ரூபாய் மாநில நிதி வழங்கப்படும். இக்கல்லூரியில் மாணவர்களுக்கு உயிர்ம வேளாண்மை தொடர்புடைய அனைத்து பாடங்களும் செயல்வெளி கற்றலுடன் கற்பிக்கப்படுவதுடன் வேலைவாய்ப்புகள் குறித்த உரிய வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும். ஏற்றுமதிக்கு ஏற்ற தோட்டக்கலை பயிர்களுக்கான தொழில்நுட்ப மையங்களை நிறுவுதல். தமிழ்நாட்டில் பயிரிடப்படும் ஏற்றுமதிக்கு உகந்த பயிர்களான மா, மஞ்சள், மிளகாய் முதலியவற்றில் நஞ்சற்ற சாகுபடி குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளும் ஏற்படுத்தவும் இப்பயிர்களை சாகுபடி செய்யும் விவசாயிகளை உலகளாவிய ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைப்பதற்காகவும் பயிர் வாரியாக ஏற்றுமதிக்கான நவீன தொழில்நுட்ப மையங்கள் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் டெக்னாலஜி ஹப்ஸ் நிறுவப்படும். இம்மையங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு தேவையான உயர்தர பயிற்சிகள், முறையான வழிகாட்டுதல்கள், விரிவான தொழில்நுட்ப ஆதரவுகள் ஆகியவை வழங்கப்படும். இதன்படி மா தொழில்நுட்ப மையம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரிலும், மிளகாய் தொழில்நுட்ப மையம் ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலும், மஞ்சள் தொழில்நுட்ப மையம் ஈரோடு மாவட்டம் பவானிசாகரிலும் புதிதாக நிறுவப்படும். இம்மையங்களை அமைப்பதற்கென தலா 1 கோடி 50 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 6 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இத்திட்டத்தின் முதற்கட்டமாக 1000 விவசாயிகள் கண்டறியப்பட்டு அவர்கள் சர்வதேச ஏற்றுமதி சந்தையுடன் நேரடியாக இணைக்கப்படுவார்கள். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண் மாணவ மாணவருக்கு விடுதி வசதிகளை விரிவுபடுத்துதல். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் 2400 முதல் 3500 மாணவர்கள் வரை இளநிலை மற்றும் முதுநிலை வேளாண் கல்வி பயில சேர்க்கப்படுகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள். அதிலும் குறிப்பாக மாணவிகளின் எண்ணிக்கை 70 விழுக்காட்டிற்கும் அதிகமாக இருக்கும் நிலையை அறிந்த நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு தகுந்த கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய தங்குமிடங்களை உடனடியாக வழங்கி அவர்கள் எவ்வித இடர்பாடுமின்றி கல்வி கற்பதை உறுதி செய்ய அறிவுறுத்தினார்கள். அதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் வேளாண்மை

பல்கலை வளாகத்தில் உள்ள மாணவர் விடுதிகள் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்க செய்யப்படும். இதற்கென 5 கோடி ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 5 கோடி ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதி ஆதாரங்களிலிருந்தும் வழங்கப்படும். கோழி கழிவிலிருந்து மண்வள மேம்பாட்டிற்கு உரம் தயாரித்தலுக்கான ஆராய்ச்சி. தமிழ்நாடு முட்டை மற்றும் கறிகள் உற்பத்தியில் முதன்மை மாநிலமாக விளங்கியது. இதில் நாமக்கல், சேலம், கரூர், ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் முட்டை கோழி மற்றும் கறிக்கோழி தொழிலின் மையமாக விளங்குகின்றன. தமிழ்நாட்டில் கோழி பண்ணைகளில் இருந்து நாள் ஒன்றுக்கு 5400 முதல் 6700 மெட்ரிக் டன் வரையிலான கோழி கழிவு உற்பத்தியாகிறது. இக்கழிவுகள் எவ்வித பாதுகாப்பு முறைகளையும் கையாளாமல் ஆங்காங்கே கொட்டப்படுவதால் சுற்றுச்சூழல் மிகவும் பாதிப்படைகிறது. இந்நிலையில் பெருவாரியான விவசாயிகளின் கோரிக்கைகளை ஏற்று தமிழ்நாட்டில் முக்கியமாக நாமக்கல், சேலம், கரூர் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள மாவட்டங்களில் சேரும் கோழி கழிவுகளை உலர்த்தி பொடியாக்கி உர உருண்டைகளாக தயாரித்து பயன்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் குறித்த ஆராய்ச்சி மற்றும் செயல் விளக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் உள்ள சந்தியூர் வேளாண்மை அறிவியல் நிலையம் வாயிலாக மேற்கொள்ளப்படும். இதற்காக 1 கோடி ரூபாய் மாநிலத்திலிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு புதிய பேருந்து வழங்குதல். கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் 14 இளநிலை பட்டப்படிப்புகள் வழங்கப்படுகின்றன. கோவையில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டும் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாணவர்கள் விவசாயிகளின் வயல்கள், கூட்டுறவு வங்கிகள், வேளாண் சந்தைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு களப்பயணம் மேற்கொண்டு செயல்வெளி கற்றலை பெறுகின்றனர். மாணவர்கள் இத்தகைய களப்பயணங்களை பாதுகாக்கவும் சிரமமின்றி மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வாங்க 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்தும் 1 கோடியே 50 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வருவாய் நிதியிலிருந்தும் வழங்கப்படும். தமிழ்நாடு உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு கழகம் TNAPEX கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உணவு பதப்படுத்தல் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கான உயர்திறன் மையம் அமைத்தல். கோயம்புத்தூரில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் TNAPEX மூலம் 2 கோடியே 62 லட்சம் மதிப்பீட்டில் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் நிறுவப்படும். இம்மையம் புத்தாக்கம், மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உருவாக்கம், பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவு மூலம் உணவு பதப்படுத்துதல் சூழலை வலுப்படுத்தும். இதனால் தமிழ்நாட்டில் உள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களும் பயன்பெறும். வணிக முத்திரை, சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாட்டு சேவைகளை வழங்குதல், உணவு பதப்படுத்துதல் மேற்கொள்ளும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மேம்படுத்தும் நோக்கில் வணிக முத்திரை பெறுதல், சிப்பமிடுதல், சந்தைப்படுத்துதல், விநியோக தொடர் மேம்பாடு, புதிய உணவுப் பொருள் தயாரிப்பு மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் TNAPEX வாயிலாக வழங்கப்படும். இத்திட்டம் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வண்ணம் செயல்படுத்தப்படும். இதற்கென மொத்தம் 8 கோடியே 61 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான ஆதரவு. உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைய வணிகம், இ காமர்ஸ் மற்றும் விரைவு வணிக குயிக் காமர்ஸ் தளங்களில் இணைவதை ஊக்குவிக்க சந்தை இணைப்பு, வணிக முத்திரை மேம்பாடு, தள ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கான ஆதரவும், 100 உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மற்றும் தொழில் முனைவருக்கு ஏற்றுமதி தயார் நிலை பயிற்சி, சர்வதேச ஒழுங்குமுறை இணக்கம் மற்றும் தரச்சான்றிதழ் ஆகியவையும் சுமார் 2 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். மேலும் மிளகாய், முருங்கை, மாம்பழம், தேங்காய், வாழை, தக்காளி, இறால் போன்ற முக்கிய வேளாண் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த பொருட்களுக்கான தடம் அறிதல் சேவைகளும் வழங்கப்படும்.
இதனால்

0: வேளாண் மட்டும் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு உலகளாவிய சந்தை வாய்ப்புகள் அதிகரிக்கப்படும். திருச்சிராப்பள்ளி மற்றும் கோயம்புத்தூரில் டிஎன் அபெக்ஸின் மண்டல மையங்கள் உருவாக்குதல், தமிழ்நாடு உணவு பதப்படுத்தல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகத்தின் மண்டல அளவிலான சேவைகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகள், விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்கள், ஏற்றுமதியாளர்கள், தொழில் முனைவர் மற்றும் உணவு பதப்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவுகளை வழங்க திருச்சிராப்பள்ளியிலும் கோயம்புத்தூரிலும் மண்டல மையங்கள் 78 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். 84 கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு. கூட்டுறவு தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2026-27 ஆண்டில் 17,000 கோடி ரூபாய் அளவிற்கு பயிர் கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2026-27 ஆண்டில் 3,000 கோடி ரூபாய் அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மற்றும் பராமரித்திட கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2026-27 நிதியாண்டில் 15/7/2026 வரை 12,752 விவசாயிகளுக்கு 159,41,00,000 ரூபாய் அளவிற்கு பயிர் கடனும், 19,324 நபர்களுக்கு 140,91,00,000 ரூபாய் அளவிற்கும் கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2026 ஆண்டு பயிர்கடன் தள்ளுபடிக்கு தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க ஏதுவாக அரசால் முதல் தவணையாக 100 கோடி, இரண்டாம் தவணையாக 3,000 கோடி ரூபாய், மூன்றாம் தவணையாக 1,801 கோடி ரூபாய், நான்காம் தவணையாக 347 கோடி ரூபாய் என மொத்தம் 5,267 கோடி ரூபாய் முழுவதுமாக விடுவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை. விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்னரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,560 ரூபாயும் பொது ரகத்திற்கு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,310 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் KMS 2025-2026 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 29/7/2026 வரை 6,14,580 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 62,72,720 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் 917 கோடி ரூபாய் ஊக்கத்தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின் கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில்
1: மாண்புமிகு உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்கு உள்ள பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்க பேசுறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்க தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம்.
0: அணைகளில் இருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையன்று கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27 ஆண்டில்

125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்களில் 5,955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1,161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். கால்நடை பராமரிப்பு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு, நிலையான வாழ்வாதாரம் ஆகியவற்றில் முக்கிய பங்களிப்பை அளித்து கிராமப்புற பொருளாதாரத்தின் சிறப்பு அங்கமாக குறிப்பாக பெண்களின் முன்னேற்றத்தினை உறுதி செய்வதில் கால்நடை பராமரிப்பு துறை முக்கிய பங்காற்றுகிறது. எருமை இனப்பெருக்கத்திறனை மேம்படுத்துதல். 1,000 எருமை கிடேரி கன்றுகளுக்கும் சினையாக உள்ள 1,000 எருமைகளுக்கும் ஊட்டச்சத்து ஆதரவு வழங்க மொத்தம் 2,04,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டின் பாரம்பரிய கால்நடைகளின் மறுமலர்ச்சி. தமிழ்நாட்டில் 1,52,000 காங்கேயம், 14,000 புலிக்குளம், 42,000 கும்பலச்சேரி, 55,000 பருக்கூர், 20,000 தோடா எருமைகள் என பாரம்பரிய கால்நடை இனங்கள் தனிநபர்களும் உள்ளன. அவற்றில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சொந்தமான 5,000 உள்நாட்டு கால்நடைகளுக்கு தலா 5,000 ரூபாய் வீதம் கால்நடை பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும். இத்திட்டத்திற்கென 2,50,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களது கால்நடை சார்ந்த தயாரிப்புகளை விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் விற்பனை செய்ய ஏதுவாக தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம் போன்ற அரசு முகமைகளுடன் உரிய ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பால் வளம். தமிழ்நாட்டில் நாள் ஒன்றுக்கு சுமார் 3 கோடி லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படுவதன் மூலம் இந்தியாவின் மொத்த பால் உற்பத்தியில் சுமார் 4.7% பங்களிப்பை வழங்குகிறது. மேலும் மாநிலத்தின் தனிநபர் தினசரி பால் கிடைப்பளவு 407 கிராம் என உள்ளதால் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் பால்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைத்தல். குறு மற்றும் சிறு பால் உற்பத்தியாளர்களிடையே பால் பண்ணை தொழில் முனைவை ஊக்குவித்து நிலையான வருவாயை உறுதி செய்யும் நோக்கில் தலா 5 கால்நடைகள் 3+2 மாதிரி கொண்ட 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்கும் இத்திட்டத்தின் கீழ் திட்ட செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும். மீதமுள்ள திட்ட செலவிற்கு குறைந்த வட்டியில் நிறுவன கடன் உதவி பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும். இம்முயற்சியினால் பால் உற்பத்தியை அதிகரிப்பதோடு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு குறிப்பாக மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும். இத்திட்டத்திற்கு தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறு பால் பண்ணைகள். பால் உற்பத்தியாளருக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மாநிலம் முழுவதும் 5,000 சிறிய பால் பண்ணை அலகுகளை நிறுவுவதற்காக 4% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இந்த சிறு பால் பண்ணைகள் திட்டத்தில் தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்குவதை உறுதி செய்யும் வகையில் 2026-27 ஆண்டில் 4,19,00,000 ரூபாய் நிதியில் இத்திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கால்நடை தீவனத்தை மானிய விலையில் வழங்குதல். பால் உற்பத்தி செலவை குறைத்து பொருளாதாரத்தில் நலிவடைந்த பால் உற்பத்தியாளர்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள தகுதியுள்ள பால் உற்பத்தியாளர்களுக்கு தரமான சமசீர் கால்நடை தீவனம் கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியத்தில் ஒரு கால்நடைக்கு 3 கிலோ வீதம் 300 நாட்களுக்கு வழங்கப்படும். இத்திட்டம் அறிவியல் சார்ந்த தீவன மேலாண்மை முறைகளை ஊக்குவித்து பால் உற்பத்தி திறனை உயர்த்துவதுடன் பால் உற்பத்தியாளர் வருவாயையும் மேம்படுத்தும். இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானிய விலையில் தாது உப்பு கலவை வழங்குதல். ஆரோக்கியமான கிடேரி கன்றுகள் எதிர்கால பால் உற்பத்திக்கான அடித்தளமாகும். கறவை மாடுகளின் வளர்ச்சி, இனப்பெருக்க திறன் மற்றும் வாழ்நாள் உற்பத்தி திறனை மேம்படுத்தும் நோக்கில் 50,000 கிடேரி கன்றுகளுக்கு 50% மானியத்தில் தாது உப்பு கலவை ஓராண்டிற்கு வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 2,76,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மீன்

நலம் மற்றும் மீனவர் நலம். தமிழ்நாட்டின் கிராமப்புறம் பொருளாதாரத்தில் உள்நாட்டு மீன்வளம் மற்றும் மீன் வளர்ப்பு முக்கியமான தூண்களாக உருவெடுத்துள்ளன. இத்துறை உள்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் வேலைவாய்ப்பினை உறுதி செய்வதிலும் முக்கிய பங்காற்றுகிறது. மாநிலத்தில் சுமார் 3,85,00,000 ஹெக்டேர் பரப்பளவில் உள்நாட்டு நீர்வளங்கள் அமையப்பட்டுள்ளன. இந்த உள்நாட்டு மீன்வளமானது மீன்வள மேம்பாட்டிற்கும் ஆயிரக்கணக்கான கிராமப்புற குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்தல். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் 21,608 குளங்கள் உள்ளன. உள்நாட்டு மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஊராட்சித்துறை நீர்நிலையில் மீன் உற்பத்தியை அதிகரிக்கவும் ஒரு ஹெக்டருக்கு 2,000 என்ற எண்ணிக்கையில் தரமான மீன் குஞ்சுகள் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் 75,00,000 ரூபாய் செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் மூலம் கிராமப்புற மக்களுக்கு உயர்தர புரதத்து நிறைந்த உணவு மலிவான விலையில் கிடைக்கும். தமிழ்நாட்டில் பல்நோக்கு பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை ஊக்குவித்தல். பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பை மேற்கொள்ள மீன் வளர்ப்பை ஊக்குவிக்கும் வகையில் 200 பண்ணை குட்டைகளில் மீன் வளர்ப்பு மேற்கொள்ள மீன் குஞ்சுகள், தீவனம் போன்ற இடுபொருளை வாங்குவதற்கு தேவையான மானியம் மீன் வளர்ப்பிற்கு வழங்கப்படும். இது மீன் வளர்ப்பின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதுடன் கிராமப்புற மக்களுக்கு புரதச்சத்து நிறைந்த உணவு கிடைப்பதை உறுதி செய்யும். இத்திட்டம் 80,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். ஊரக வளர்ச்சி கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தமிழ்நாடு திட்டத்தில் இயற்கை வள மேலாண்மை மற்றும் நீர் பாதுகாப்பு பணிகள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவை தவிர நிலத்தடி நீர் மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை மேம்படுத்த தேவையான வறட்சி தடுப்பு, நில மேம்பாடு, வரத்து மற்றும் பாசன கால்வாய்களை தூர்வாருதல், பாரம்பரிய நீர்நிலைகளை புதுப்பித்தல் போன்ற விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஊரக பகுதிகளில் உள்ள விவசாயிகளுக்கும் சந்தைகளுக்கும் இடையே இணைப்பை உறுதி செய்வதற்கும் வேளாண் விளைபொருட்களின் போக்குவரத்தை எளிதாக்குவதற்கும் இணைக்கப்படாத ஆதி திராவிட பழங்குடியின குடியிருப்புகள் மற்றும் மலைப்பகுதிகளுக்கு ஓரடுக்கு கப்பிச்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவு நீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டும் தண்டுகள், செறிவூட்டும் கிணறுகள், நாற்றாங்கால், மரங்கன்று நடுதல், மண் வரப்பு, கல் வரப்பு போன 12,000 பணிகள் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஊரக பகுதிகளை சேர்ந்த சுய உதவிக்குழு பெண்களுக்கு வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை பராமரிப்பு மற்றும் வேளாண் காடு வளர்ப்பு போன்ற பிரிவுகளில் பல்வேறு நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பயிற்சி அளித்து அத்தொழில்நுட்பங்களை அவர்களின் பண்ணைகளில் பின்பற்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு பண்ணை வாழ்வாதார திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் பயிர் விதை உற்பத்தி. தரமான பயிர் விதைகள் உற்பத்திக்காக மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் 100 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுப்புகளை வலுப்படுத்தி பயிர் வகை பயிர்களில் விதை இருப்பினை அதிகரித்திடும் வகையிலும் 2026-27 ஆண்டில் மேலும் 50 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் 1 கோடி ரூபாய் நிதியில் அமைக்கப்படும். இந்த 150 பயிர் விதை உற்பத்தி தொகுப்புகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் பயிர் விதைகள் வேளாண்மை துறையினால் கொள்முதல் செய்யப்பட்டு வேளாண் பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் விநியோகிக்கப்படும். விவசாயிகளுக்கு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்து வழங்குதல். 2024-25 ஆண்டில் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மூலம் 60 தென்னை நாற்று பண்ணைகள் அமைக்கப்பட்டு தரமான தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு 2025-26 ஆண்டில் தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டன. நடப்பாண்டில் கூடுதலாக 2,50,000 தென்னங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தோட்டக்கலைத்துறை மூலம் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்.

இயற்கை பண்ணைய தொகுப்புகள் உருவாக்கும் விளைநிலத்தினை வளமாக்கி எந்த ஒரு ரசாயன பயன்பாடுமின்றி ஆரோக்கியமான உணவை உற்பத்தி செய்திடும் வகையில் 2026-27 ஆம் ஆண்டில் கூடுதலாக 6 இயற்கை பண்ணைய தொகுப்புகள் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 மாவட்டங்களில் அமைக்கப்படும். இத்தொகுப்புகள் மூலம் இயற்கை பண்ணையத்தில் உயிரி இடுபொருட்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் பல்வேறு பாரம்பரிய நடைமுறைகள் பற்றி விவசாயிகளை தெரிந்து கொண்டு பின்பற்ற இயலும். வனத்துறை 2026-27 ஆம் ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவையை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் பட்டாமறுதல் ஊரகம் கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டாமாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டாமாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள் டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம் நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல் நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளுடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயலில் கண்டு கேட்டு வியப்பவர்கள்தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.

0: சீர்வளரும் மறைவளரும் திரள்வேந்தர் முடிவளரும் பேர்வளரும் வணிகருக்கு பெருநிதியம் மிக வளரும் ஏர்வளரும் திருவளரும் இசைவளரும் கடல் சூழ்ந்த பார்வளரும் காரலார் பயிர் வளரும் திறத்தாலே பெருமுகள் படைத்த உழவர்களின் பயிர் வளர்க்கின்ற தன்மையாலே சீர்வளரும் சிறப்பு பொருந்திய மறைநூல்கள் வளர்ச்சி பெறும் வேந்தரின் மணிமகுடம் செழித்து ஓங்கும் பெருமைமிக்க வணிகர்களுக்கு பெருஞ்செல்வம் மிகுதியாக உண்டாகும் அழகுமிக்க கல்வி கேள்வி முதலிய செல்வமும் செழித்து ஓங்கும் என்று கம்பர் பெருமான் 780 நூலில் கூறுவதிலிருந்து உழவு தொழில் சிறந்து விளங்கினால் அந்நாட்டில் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அறியலாம். எனவேதான் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார இலக்கினை நோக்கிய பயணத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதற்கு ஏற்ப இத்துறையின் திட்டங்களும் செயல்பாடுகளும் அமையும். கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு. நானும் உன்னதமான உழவுத்துறையை உயிர்த்துறையை நன்முறையில் வழிநடத்தி செல்ல வேளாண்மையை மேம்படுத்த உழவர்களின் நலன் காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்தோடு பயின்று வருகின்றேன். முதல் ஆண்டு என்பதால் தற்போதுள்ள நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் விவசாயிகளின் உயர்வுக்கான திட்டங்கள் முன்னுரிமையின்படி வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த திட்டங்கள் உழவர்களின் வாழ்வினை மேன்மேலும் முன்னேற்றிட வழிவகுக்கும் என்று உறுதியுடன் நம்புகிறேன். இனி வரும் ஆண்டுகளில் இன்னும் பல பல திட்டங்கள் தீட்டப்பட்டு பரவலான வேளாண் வளர்ச்சி எய்தப்படும் என்றும் இம்மாவட்டத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவது போல நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என்று தொன்மை மிகுந்த வளம் நிறைந்த தமிழ்நாட்டில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையினை உழவர்களின் நிலையை உயர்த்திடும் நோக்கத்தில் பல்வேறு திட்டங்களுடன் உருவாக்கி இம்மாவட்டத்தை சமர்த்திட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் முனைவர் எம் சாய்குமார் ஐஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு எம் ஏ சித்திக் ஐஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் முனைவர் சங்கர் ஐஎஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையிலே ஒன்றே ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏ ட்ரூ லீடர்ஸ் ஹேஸ் த கான்பிடன்ஸ் டு ஸ்டாண்ட் அலோன், த கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன்ஸ் அண்ட் த கம்பேஷன் டு லிசன் டு த நீட் ஆஃப் த பீப்புள் என்று அறிஞர் டக்ளஸ் மெக்கார்த்தர் கூறியது போல எங்கள் தளபதி தேர்தல் களத்தில் 26 கட்சிகளின் கூட்டணியையும் இன்னொரு கூட்டணியையும் தனித்து எதிர்கொண்டு வெற்றி பெற்றார். அதனால் தான் சொல்கிறேன், லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீர்கள் என உறுதியாக அறிவித்த ஒரே முதல்வர் நம் முதல்வர். ஊழலற்ற தூயச்சு என்பதில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்து ஊழல் ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறார் நம் முதல்வர். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கரேஜ் டு மேக் டஃப் டிசிஷன். ஒரு அண்ணனாக, மகனாக, தாய்மாமனாக தமிழ்நாட்டின் பெண் குழந்தைகள் முதல் அத்தனை தலைமுறை பெண்களுக்கும் நான் இருக்கிறேன் என நம்பிக்கை கொடுக்கிறார் நம் முதல்வர். அனைவரின் கோரிக்கைகளையும் கேட்கிறார். அதனால் தான் சொல்கிறேன், மை லீடர் ஹஸ் தி கம்பேஷன் டு தி நீட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். எங்கள் தளபதிதான் உண்மையான தலைவர், மக்களுக்கான தலைவர், ஏ ட்ரூ லீடர். வாழ்க நம் முதல்வர், வாழ்க ஜனநாயகம், வாழ்க நம் தமிழ்நாடு, வெற்றி தமிழ்நாடு காண வெள்ளாட்டும் வேளாண்மை. நன்றி, வணக்கம்.
1: மாண்புமிகு அமைச்சர் வேளாண் இருங்க, வேளாண்மை நிதிநிலை முக்காரங்க சொல்றேன். வேளாண்மை நிதிநிலை புத்தகத்தில் உள்ள அந்த குறிப்பை தவிர பேசிய பேச்சுக்களில் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய ஏதேனும் இருப்பில் இருந்தால் மட்டும் நான் நீக்குவேன். இருங்க, படிச்சுட்டார். இருங்க, அதை நான் முன்னரே
2: குறிப்பிட்டு விட்டேன். முடிக்கிற போது குறிப்பிட விரும்பாமல் பொறுத்திருந்தேன்.

அதை ஏற்கனவே மாண்பு உறுப்பினருக்கு நான் அறிவுறுத்தியிருந்தேன். முடிக்கிற போது இந்த பேரவையில் கொடுக்கப்பட்டிருந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கையின் படி இல்லாமல் வேறு செய்திகளை குறிப்பிட்டிருந்தால், கூடுதல் செய்திகளை அதில் அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டிய குறிப்பிலிருந்தால் மட்டும் நீக்குவேன். பேரவைக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு: திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை திருத்திய நிதிநிலை அறிக்கை மீதான பொது விவாதம் மற்றும் மானிய கோரிக்கை மீதான விவாதம் ஆகியவற்றில் ஒவ்வொரு நாளுக்குமான பேசுவோர் பட்டியல் உரிய நேரத்தில் தயாரிக்க வேண்டும். அதற்கு ஏதுவாக அந்த நாளில் பேசுவோர் பற்றிய விவரங்களை முந்தைய நாளே அளிக்குமாறு அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களையும் நான் கேட்டுக் கொள்கிறேன். மேலும் மாண்பு உறுப்பினர்கள் 29 பேர் அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்கள் குறித்து கவன ஈர்ப்பு மற்றும் சிறப்பு கவன ஈர்ப்பு ஆகியவற்றில் 110 முன் அறிவிப்புகளை இதுவரை கொடுத்துள்ளார்கள். 110 அந்த முன் அறிவிப்புகள் அனைத்தும் பெறப்பட்ட அன்றைய தினமே சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அவை அனைத்திற்கும் மாண்பு அமைச்சர்கள் பதில்களை தயார் செய்து வைத்துக் கொண்டால்தான் நான் அவற்றில் எவை எவை முக்கியமானவை என்று கருதுகிறேனோ அவைகள் பேரவையில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மாண்புமிகு அமைச்சர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் இன்றைய நிகழ்ச்சியை துடன் முடிவிட்டன. பேரவை மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு கூடும். வணக்கம்.

நேர்கள் இதுவரை தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் ஆர். வினோத் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் சமர்ப்பித்ததன் நேரடி ஒலிபரப்பினை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேரம் 11:42. இது தேன் சிந்தும் நேரம்.
1: என்னடா வேலையை பார்க்காம சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்க, பொழுதாச்சுடா வேலை.

0: தேன் சிந்தும் நேரம் ரசித்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகு கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.
2: குறளமுதம்.

0: தெரிந்து தெளிதல் 51ஆம் அதிகாரம் 8வது குறட்பா.
1: தேரார் பிறனை தெளிந்தார் வழிமுறை தீராகிடும் தரும்.
0: தெளிவாக ஆராயாமல் ஒருவனை துணையாக நம்பியவனுக்கு அவனுக்கு மட்டுமன்றி அவன் வழிமுறையில் வருபவர்களுக்கும் தீராத துன்பம் உண்டாகும்.
1: தேரார் பிறனை தெளிந்தார் வழிமுறை தீராகிடும் தரும்.
0: குறளமுதம் கேட்டீர்கள்.
2: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
3: நாம ஒரு முயற்சி செஞ்சு அதுல வெற்றி பெற்றா ரொம்ப சந்தோஷப்படுவோம். அப்படியான ஒரு சந்தோஷம் தான் இயற்கை ஆர்வலர்களுக்கு. சுமார் 1600 கிலோமீட்டர் பறந்து போயிருக்கு J-132 அப்படின்னு அழைக்கப்படுற இந்திய பிணந்திண்ணி கழுகு. கழுகுனா வானத்துல ரொம்ப உயரத்துல பறந்து போய்கிட்டே தானே இருக்கும், ஓய்வு கூட ரொம்ப குறைச்சலா தானே எடுக்கணும் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறீங்களா? உண்மைதான். ஆனா இந்திய பிணந்திண்ணி கழுகுகளோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சுகிட்டே வர்றதுனால அதுங்களை ரொம்ப சிரத்தை எடுத்து பாத்துக்கிறாங்க. மகாராஷ்டிராவோட காட்டு பகுதியில பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தால விடுவிக்கப்பட்ட இந்திய பிணந்திண்ணி கழுகு 56 நாட்கள்ல 1600 கிலோமீட்டர் பயணப்பட்டிருக்கு. அதிகபட்சமா ஒரே நாள்ல 168 கிலோமீட்டர் கூட இது பயணம் செஞ்சிருக்கு. இந்த பயணம் நமக்கு உணர்த்துறது அதனுடைய வாழ்விடங்கள் ஓரளவுக்கு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய இந்த பிணந்திண்ணி கழுகுகளை பாதுகாக்கிற திட்டத்துல இந்த பயணம் பெரும் வெற்றியா பார்க்கப்படுது. இந்த தகவலோட மற்றொரு மகிழ்ச்சியான தகவல், இந்தியாவில் இருக்கக்கூடிய ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை இப்போ 100 இல்ல 101. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கிளா ஏரிய ராம்சார் தலமா அறிவிச்சிருக்காங்க. ஈரநிலங்களோட பாதுகாப்புல இந்தியா எவ்வளவு உறுதியா இருக்கு அப்படிங்கறதுக்கு கூடிக்கொண்டே போகும் இந்த ராம்சார் தலங்களோட எண்ணிக்கையே ஒரு உதாரணம். நாம எல்லாரும் சேர்ந்து எடுத்து வைக்கும் போது ஒரு சிறு அடி கூட பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். சுற்றி இருக்கும் உயிரினங்களும் நம்மோடே பிறந்தவை, நம்மை தாண்டியும் வாழக்கூடியவை. இயற்கை நிரந்தரமானது, அதனோடு இயைந்து அதை அழகாய் அனுபவித்து பெரிது வாழ்வோம்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

இணைந்திருக்கின்றீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 KHz. நேர்களே, இன்று பகல் 12:10 அடுத்த நிகழ்ச்சியாக சங்கீத சாரல் வலம் வர காத்திருக்கிறது. இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மக்காசோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகம் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண்மை அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். 2:30 ஆகாட்டி ஆறுமுகம் அவர்களின் கிராமிய பாடல்கள் இடம்பெறும்.

நேரம் 12:10. நேர்கள் இனி கேட்கவிருப்பது சங்கீத சாரல். இன்று சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சுவாமிமலை எஸ்கே சுரேஷ் அவர்களின் பாட்டு, என்சி மாதவ் வயலின், கோவிலடி ஆர் மத்வ பிரசாத் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் கடம். சங்கீத சாரலில் முதலில் மேருசமான என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம், மாயா மாலவ கவுளை ராகம்.

சங்கீத சாரலில் அடுத்து பாலகிருஷ்ணன் என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல் தன்யாசி ராகம் ரூபகதாளம்.

சங்கீதசாரலில் நிறைவாக தாமதம் என தொடங்கும் லால்குடி கோபாலையர் பாடியிருக்கும் பாடல் மோகன கல்யாணி ராகம் ஆதி தாளம்.

0: நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின்கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 பதிவானது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30 தொடங்கி அடுத்த மாதம் 13 வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற சிற்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்.
2: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்.

0: ஆபீஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் இந்திய அரசு.
2: NCERT
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு
2: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
3: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
2: மாலை 5:30
3: NCERT
2: வகுப்பறையாகும்
3: உங்கள் வரவேற்பறை.
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1 இலினி
5: 1, 2, 3
4: பாப் கார்னர். மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்கள் காற்றலைகளில் தவழ்ந்து மதுர கீதமாக ஒலிக்கிறது. இனி வரும் ஒரு மணி நேரமும் கிருஷ்ணா பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் இணைந்திருப்பது மதுர கீதம் நிகழ்ச்சியோடு. மதுர கீதம் தரும் முதல் பாடல் மணப்பாறை காம

ராஜ்நகர், வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, ஹேமா, சபரிவாசன், யாகவி, வர்ஷா, ஹரி, ஹரிணி, லக்ஷா, லக்ஷி, லிசாந்த், மணவை, சந்திரசேகர், பார்த்திபன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து. பி.பி. ஸ்ரீனிவாசின் குரலில்.

மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் குமரன் நகர் லக்ஷ்மி, சுவாமிநாதன், நிதிஷ், நளினி, கார்த்திகேயன் இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது. காவிய தலைவன் திரைப்படத்திலிருந்து.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரகீதம். மதுரகீதத்தில் இனி ஒலிக்கருக்கும் பாடல் தவப்புதல்வன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சண்முகநகர், ஷால்னி, ஸ்ரீதர், லதா, பாரத், சாகித்யா, ராஜு, அக்ஷயா இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
1: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

நேயர்களின் மடல் வழி விருப்ப கானங்கள் மதுரை கீதமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து. பூந்தண்டலம் புண்ணியகோடி உமா, ஆசிரியர் நகர் நக்ஷத்ரா தமிழினி தருண், அன்வர்த்தியான்பேட்டை அருணகிரி கீதா இவர்களுக்காக பாடல் ஒழிக்கிறது. TM சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் கூகூர் புகழேந்தி முத்துலட்சுமி சந்தோஷ். இவர்களின் விருப்பமாக டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலாவின் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது ராஜா திரைப்படத்திலிருந்து.
1: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்த

பாடல் ஒலித்தது நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் ராமேஸ்வரம், ஹம்சா, ரணியா. திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை கீதம். மதுரை கீதம் தரும் அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தென்னியம் ரவி, லதா ரவி, தனபால், மல்லிகா. இவர்களின் விருப்பமாக பாடல் ஒலிக்கிறது டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுர கீதம். கருமண்டபம் தெற்கு தெரு, வேலாயுதம் திரவிய மலர், துர்காதேவி, ஜெயசுதன், தன்விக், சந்துரு, விஸ்வா, அருண், முத்து, நல்லுசுவாமி, குருபிரியா, வீரமுத்து, பெரியக்காள், கண்ணன், சிவகாமி இவர்களின் விருப்பமாக மதுர கீதம் தரும் அடுத்த பாடல் வீட்டுக்கு வீடு வாசப்படி திரைப்படத்திலிருந்து.

0: ஹலோ
1: ராஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட்பா. போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: NCERT
8: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
7: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
8: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
7: மாலை 5:30
8: NCERT
7: வகுப்பறையாகும்.
8: உங்கள் வரவேற்பறை.
7: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

நிறைவு பெற்றது மதிய வேளையில் உங்கள் மனதை மயக்கிய மதுரை கீதம். இன்னும் சில நொடிகளில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து ஒலிபரப்பாகும் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி, திருவண்ணாமலை, வேலூர், விருதுநகர், தேனி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் 27 கோடியே 82 லட்சம்

0: ரூபாய் மதிப்பீட்டில் 8 வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் இவை அமைக்கப்படும் என்றார்.
1: வேளாண்மை உழவு நலத்துறையின் அனைத்து திட்டங்களையும் தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்தில் பெற்று பயனடையும் பொருட்டு திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், வேலூர், முசிறி, திருச்சிராப்பள்ளி, நரிக்குடி, விருதுநகர், போடிநாயக்கனூர், தேனி, கயத்தாறு, தூத்துக்குடி மற்றும் தொண்டாமுத்தூர், கோயமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டடங்கள் 27,82,00,000 ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதி ஒதுக்கீட்டில் கட்டப்படும்.
0: மண்வளத்தை பாதுகாக்க ரசாயன உர பயன்பாட்டை குறைத்து திரவ உயிர் உரங்கள் திட்டத்தை செயல்படுத்த 4.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு மற்றும் மண்வளத்தை மீட்டெடுக்கும் வகையில் 1,00,000 ஏக்கருக்கு தேவையான பசுந்தாள் உரம் வழங்கப்படும் என்றார். மக்காச்சோள உற்பத்தியை அதிகரிக்க 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், விவசாயிகளுக்கு விருதுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். 1,00,000 விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மதிப்பில் மண்நல அட்டைகள் வழங்கப்படும். விவசாயிகளின் அனைத்து தேவைகளையும் ஒரே முகவரி திட்டத்தின் கீழ் வழங்க நடவடிக்கை. பனை பாதுகாப்பு இயக்கத்திற்கென 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 10 கோடி ரூபாய் செலவில் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்கப்படும் என்றார். சிறு குறு விவசாயிகளுக்கு மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டி நடத்தி மக்கள் சேவகர் அஞ்சலையம்மாள் விருது வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பை தடுக்க 7,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம், நஞ்சில்லாத உணவு உற்பத்திக்கான புதிய இயற்கை வேளாண் தொகுப்பை உருவாக்க 9 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, வீட்டுத் தோட்டம் திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய், தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரிக்க 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 பேருக்கு வழங்க 11,00,000 ரூபாய் ஒதுக்கீடு, குறுதானிய இயக்கத்திற்கென 7 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மத்திய மாநில அரசின் நிதி ஒதுக்கீட்டில் 9 கோடி ரூபாய் செலவில் புதிய இயற்கை வேளாண்மை தொகுப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாடு விவசாயிகள் மேம்பாட்டு ஆணையம் 23 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் என்றும், 15 இடங்களில் வேளாண் இயந்திரங்கள் பழுதுநீக்கி பராமரிக்கும் மையங்கள் செயல்படும் என்றும் தெரிவித்தார். வேளாண் பொறியியல் விரிவாக்க பயிற்சி மையங்கள் 4,60,00,000 ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படுவதாகவும், ட்ரோன் இயக்குதல், நவீன பயிர் உற்பத்தி, உரம் தெளிப்பு, பயிர் கண்காணிப்பு உள்ளிட்ட பயிற்சிகள் மகளிருக்கு வழங்கப்படும் என்றும் கூறினார். சூரிய சக்தி பம்பு செட்டுகள் 1,000 விவசாயிகளுக்கு மானியத்துடன் வழங்கப்படும். கடற்கரை ஓர தோட்டக்கலையினை உருவாக்க நீல தோட்டக்கலை பூங்காக்கள் அமைக்கப்படும். 100 இடங்களில் தோட்டக்கலை விற்பனை நிலையங்கள் 5 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றார். திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் பகுதியில் மரச்செடிகள், மரங்கள் உள்ளிட்டவைகளை வளர்ப்பதற்காக 7 கோடி ரூபாயில் 5 ஆண்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் தற்போது செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பயனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுவதாக கூறினார். டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குறுவை தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு 100% பயிர் காப்பீடு மேற்கொள்ளப்படும். விவசாயிகளுக்கான இலவச மும்முனை மின்சாரத்திற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்ணின் வளத்தை பாதுகாக்கும் வகையில் நுண்ணுயிர்களை காக்க மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் என்றார். நடப்பாண்டு உயிர்ம வேளாண்மை பரவலாக்க சிறப்பு திட்டத்தின் கீழ் 20,000 ஏக்கருக்கு தலா 4,000 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். 125,00,000 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம வேளாண் பரவலாக்க சிறப்பு திட்டத்திற்கு 8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, மண்புழு உரக்கூடம் அமைக்க 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் அமைச்சர் வெளியிட்டார். தமிழகத்தில் 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்தார். தமிழகத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை மாணாக்கர், இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்கு வகை செய்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாய தொழில் சார்ந்த பிரிவுகளையும் மதிப்பு கூட்டுதல் போன்ற தொழில்களையும் மேம்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தமது சமூக வலைதள பதிவில் முதலமைச்சர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது.

0: இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீட் விவகாரம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை இன்று கூடியதும் வர்த்தகம், தொழில், ரசாயனம், உரத்துறை சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல்

0: கொள்ள முயன்ற போது நிலவிய அமளியால் அவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்ற போது நீட் விவகார பிரச்சினையில் அமளி நிலவவே அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டின் துறைமுக பாதுகாப்பு சூழல்கள் வேகமாக மாறி வருவதாக மத்திய துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய துறைமுக பாதுகாப்பு சார்ந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர், துறைமுக பாதுகாப்பு தேசத்தின் அனைத்து மாநிலங்களின் பங்களிப்புடன் கூடிய பொறுப்பு என்று சுட்டிக்காட்டினார். கடல்சார் சவால்களை எதிர்கொண்டு துரிதமாக செயலாற்ற ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளின் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் நம் நாடு உலகளாவிய கடல்சார் ஆற்றல் மிகு தேசமாக உருவெடுத்துள்ளது என்று கூறிய அவர், நம் நாட்டின் துறைமுகங்கள் விரிவடைந்து தளவாட தொடர்புகள் ஒருங்கிணைக்கப்பட்டு புதிய கடல்சார் கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தையும் தாண்டியுள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இதனால் 19 லட்சம் குடியிருப்புகளில் மின்கட்டணம் வெறும் 0 உள்ளதாக குறிப்பிட்டார். இந்த திட்டத்தின் கீழ் 12 லட்சம் வீடுகளில் உள்ளவர்கள் கூடுதல் மின்சாரத்தை விற்றதன் மூலம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. தஞ்சை சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஏராளமான பக்தர்கள் இன்று அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஆடி கிருத்திகை விழாவை ஒட்டி இன்று அதிகாலை சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத ஆலய நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவசம் அணிந்தும் வைரவேல் அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பளித்தார். உற்சவர் ஆறுமுக சுவாமி வள்ளி மற்றும் தெய்வானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். முக்கிய நிகழ்வாக இன்று இரவு தெப்ப திருவிழா நடைபெறவுள்ளது. தெப்ப குளத்தில் தண்ணீர் இல்லாத காரணத்தினால் இந்த ஆண்டு நிலை தெப்பமாக நடைபெறவுள்ளது. தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
0: திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலிலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பால் காவடி, புஷ்ப காவடி, மயில் காவடியுடன் முருகப்பெருமானை தரிசித்தனர். இதனிடையே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்புற தேரோட்ட விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நெல்லை காரையாறு அருள்மிகு சொரிமுத்து ஐயனார் திருக்கோவில் ஆடி அமாவாசை விழா முன்னேற்பாட்டு பணிகளை ஒட்டி பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறை விதித்துள்ளது. இதன்படி நாளை தொடங்கி வரும் 16 வரை அகஸ்தியர் அருவி பகுதிக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை தென்கொரிய இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் இன்று தாக்கல் செய்தார். திருச்சி உட்பட 8 இடங்களில் வேளாண் விரிவாக்க மையங்கள் ஏற்படுத்தப்படும். மகளிருக்கான வெற்றிவான் மகளிர் திட்டம் இந்த ஆண்டு தொடங்கப்படும். தமிழகத்தில் 3 இடங்களில் விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகள் இதில் இடம்பெற்றுள்ளன. தமிழகத்தின் வளர்ச்சியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தும் வகையில் பொது பட்ஜெட்டும் வேளாண் பட்ஜெட்டும் திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டியுள்ளார். ஆடி கிருத்திகை விழா முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்படுகிறது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிகா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நேரம் 1:55.

0: least 20 people have lost their lives due to lightning strikes in Jharkhand during the past 24 hours. Giridih district reported the highest number of casualties with 11 deaths. The India Meteorological Department has issued an orange alert for the next 3 days in vulnerable areas of northwestern and central Jharkhand, warning of very heavy rainfall. A yellow alert has also been issued for the entire state, including Ranchi, Khuti, Ramgarh, Bokaro, Dhanbad and Kodarma, with a warning of strong winds. Mahvish Rahman, Akashwani News, Ranchi.
1: Flood conditions in Odisha continue to improve as water levels in all major rivers, including the Mahanadi, have receded. However, fresh heavy rainfall has caused widespread waterlogging in Bhubaneswar. Relief and restoration work is continuing in the flood-affected districts, even as authorities remain on high alert. We have more from our Odisha correspondent.
2: At present, 8 sluice gates of the Hirakud Dam remain open to regulate the reservoir level. Even as water levels fall, the hardships of flood-affected people continue, with restoration of normal life still a major challenge. Meanwhile, continuous heavy rain since last night has disrupted normal life in the capital city, Bhubaneswar. Several roads and low-lying areas in the city remain waterlogged, with rainwater entering many houses and damaging household belongings. The India Meteorological Department has issued an orange alert for heavy rainfall in Keonsar and Mayurbhanj districts today, and a yellow alert for the remaining districts. Rainfall alerts have also been issued for 20 districts tomorrow, though rainfall activity is expected to decrease over southern and western Odisha. Prakash Das for Akashwani News, Bhubaneswar.
1: On the sports, Indian javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, secured places in the final rounds of their respective events at the World Athletics Under 20 Championships in Eugene in the USA. The finals will be played on Sunday. Hockey India today announced the 18-member Indian junior women's team for the AHF Asia Cup 2026 to be held in Mochi, China, from August the 30th to September the 13th. The squad comprises 18 players along with two alternate players and will be led by midfielder Khaidem Shlema Chanu. And now, before we end the bulletin, the headlines once again. Lok Sabha resumes proceedings amid opposition ruckus over several issues. Rajya Sabha adjourned till 2:15. Bombay High Court convicts former Tehalka editor Tarun Tejpal in 2013 sexual assault case. Amarnath Yatra resumes after day-long suspension due to security reasons. Orange alert issued for very heavy rainfall over Uttarakhand, Jharkhand, Odisha, Madhya Maharashtra, Konkan and Goa today. Hockey India announces 18-member junior women's team for AHF Asia Cup 2026 to be held in Mochi, China from August 30th. Javelin throwers Ashish Yadav and T. Dharanidharan, along with discus thrower Amanat Kamboj, storm into finals of World Athletics Under 20 Championships. With that, we end the midday news.
3: இது திருச்சிராப்பள்ளி, திருச்சி FM ரெயின்போ 102.1.
4: வேளாண் அரங்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம். புனிதவதி அவர்கள்.
5: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக இப்போ நமக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து சரியான இடத்துல தண்ணி இருக்குமா, எந்த அளவுக்கு தண்ணி இருக்க போகுதுன்னு தெரில, மழை எப்படி பெய்ய போகுது அப்படிங்கிறது தெரில. அப்படிப்பட்ட சூழலில் ஒரு மானாவரி பயிர் மாதிரி நம்ம போடுறது வந்து கால்நடையை வளர்த்துட்ருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப செலவு இல்லாமல் ஒரு சாகுபடியை செஞ்சு எந்த ஒரு தேவையில்லாத செலவை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள மாதிரியான ஒரு சாகுபடி அப்படின்னு பார்த்தா நம்ம மக்காசோள பயிர் சாகுபடி தான். சரியாக ஒழுங்கான முறையில் மேலாண்மை செய்கிறதுக்கு ஒருங்கிணைந்த முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்ற தகவலை நம்ம கூட சொல்கிறதுக்காக பெரம்பலூர் இருக்க வேளாண் அறிவியல் நிலையத்தோட தொழில்நுட்ப வல்லுநர் எம். புனிதவதி தான் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்க. வணக்கம் மேம்.
6: வணக்கம் சார்.
5: முதல்ல இந்த மக்காச்சோள பயிர் அப்படின்றதுல என்னென்ன ரகங்கள் இருக்கு, யார் யாரெல்லாம் போடலாம், எந்த மண்ணுல போடலாம், எந்த பட்டத்துல போட்டா சரியா இருக்கும், அந்த மாதிரியான தகவல் கொஞ்சம் முதல்ல சொல்லுங்களேன்.
6: மக்காசோளம் ஒரு முக்கியமான தானிய பயிராக கருதப்படுது. இது தானியங்களின் அரசி என்று இதை நம்ம கூறுறோம். நெற்பயிருக்கு அடுத்தபடியாக நம்ம தமிழகத்தில் வந்து அதிகப்படியாக சாகுபடி செய்கிறது இந்த பயிராக தான் இருக்குது. இதில் வேலையாட்கள் தேவை மிக குறைவு, சாகுபடி செலவு, பூச்சி நோய் தாக்குதல் மிகவும் குறைவா இருக்கு. அதாவது குறைஞ்ச காலத்துல 100-105 நாள் நல்ல வருமானம் தரக்கூடிய தானிய பயிரா இருக்கு. எல்லா காலநிலையிலும் ஆண்டு முழுவதும் சாகுபடி செய்ய ஏற்ற பயிரா இருக்கு. இது 1500 மேற்பட்ட பயன்பாடுகள் இருப்பதாலும் தேவையை அதிகரிப்பதாலும் அதாவது வியாபாரிகள் விவசாயிகளை தேடி வந்து கொள்முதல் செய்யறாங்க. இது ஆடு மாடு கோழி போன்றவற்றுக்கு தீவன பயிரா பயன்படுது. அது மட்டும் இல்லாம எத்தனால் உற்பத்திக்கு இது அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதனால விவசாயிகள் இதை தேர்வு பண்ணி விவசாயத்துக்கு பயன்படுத்துறாங்க.
5: சரி, இப்ப மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை அப்படின்னா என்ன மேம்? அதை ஏன் நம்ம செய்யணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
6: அதாவது மண்வள மேலாண்மையில இருந்து நம்ம சொல்லலாம். மண் வளத்தை நல்லா மேம்படுத்துறதுக்கு தேவையான உரங்கள் வந்து நம்ம கரெக்டான அளவுல பயன்படுத்தணும். தண்ணீர் தேவை அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. சரியான அளவுல சரியான நேரத்துல நம்ம தண்ணீரை கொடுக்கணும். களை மேலாண்மை செய்யணும். பூச்சி நோய் மற்றும் அறுவடை மேலாண்மைய நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதாவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாம செலவை குறைச்சு மகசூலை அதிகரிக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் தான் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்லப்படுறோம்.
5: சரிங்க, இப்போ மக்காச்சோளத்துக்கு ஏற்ற மாதிரியான மண் எந்த பருவம் சரியா இருக்கும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
6: அதாவது அங்கு பொருட்கள் நிறைந்த செம்மண், அதுக்கப்புறம் வண்டல் மண் வந்து இதற்கு பொருந்ததாக இருக்கும். இதில் கார அமிலநிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 6.5-7.5 வரை இருக்கணும். இது வந்து நல்லா வளரக்கூடிய தன்மையை பெறும். இதில் சீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டம் அதாவது ஜூன் ஜூலையில் நம்ம விதைப்பு செய்யலாம். புரட்டாசி பட்டம் செப்டம்பர் அக்டோபரில் விதைப்பு செய்யலாம். இறைவை பயிரா தை மாசத்துல ஜனவரி பிப்ரவரியில விதைப்பு செய்யலாம். அதுக்கப்புறம் சித்திரை பட்டத்துல ஏப்ரல் மேலையும் நம்ம இதனை விதைப்பு செய்யலாம்.
5: சரி, இப்போ இந்த மக்காச்சோளத்துக்கு ஏத்த மண் இந்த பருவம் எல்லாம் சொன்னீங்க. இப்போ இதுல வந்து ரொம்ப முக்கியம் வந்து உழவியல் தொழில்நுட்பங்கள். உழவியல் தொழில்நுட்பங்களை பொறுத்த வரைக்கும் கோடை உழவு செய்யறது முக்கியம்ன்றதை நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். மக்காச்சோளத்துக்கும் அது முக்கியமா?
6: அதாவது கோடை உழவுன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. இதுல வந்து மே மாசத்துல 20-30 cm ஆழத்துல நம்ம உழவோட்டணும். அதாவது நல்லா கட்டிகள் உடையும் மண்ணும் நம்ம 2 தடவையாவது அதை உழவோட்டணும். அப்படி உழவோட்டும் போது மழையானது விழுகும் போது அந்த தண்ணீரானது செடிகளுக்கு கிடைக்கும் மண்ணும் நம்ம மண்ணுல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கும். களைகள் பொதுவா நம்ம கட்டுப்படுத்திடலாம். ஏன்னா நம்ம உழவோட்டும் போது கீழ்மண் மேல வரும், மேல்மண் கீழே வரும். அப்படின்றப்போ மேல்மண்ல இருக்கிற களை விதைகள் அதாவது மே மாசத்துல 2 செல்சியஸ் அதிகமா நார்மலா கூட நமக்கு வெப்பநிலை இருக்கும். அப்படின்ற போது அந்த விதைகளின் முளைப்பு திறன் இழக்கப்படும். அந்த களைகளின் எண்ணிக்கையை வந்து நம்ம கண்டிப்பா கட்டுப்படுத்திடலாம். பூச்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூச்சிகளோட அதாவது கூண்டு புழு பருவமானது மண்ணுக்கு அடியில தான் வைக்கப்பட்டிருக்கும். அதாவது படைப்புழு கடந்த 5 வருஷமா பெரிய பாதிப்ப மக்காச்சோளத்துல நம்ம தமிழகத்துல ஏற்படுச்சு. அதோட கூண்டு புழு பருவமானது மண்ணுக்கு அடியில இருக்கும். அப்படின்ற போது அது கீழ்மண் மேல் வரும்போது அந்த மேலே இருக்கிற கூண்டு புழுக்களை காக்கா குருவி மைனா போன்ற பறவைகள் அதை எடுத்துரும். அப்படின்ற போது அந்த புழுக்களின் எண்ணிக்கை வந்து கம்மியாகும். அதாவது ஒரு அந்துப்பூச்சியானது 2000 முட்டைகள் வரை இட்டு வைக்கும் தன்மை கொண்டிருக்கும். ஒரு அந்துப்பூச்சியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2000 முட்டைகள் நம்ம வயல்ல இருந்த குறைச்சிடலாம். அப்படி குறைக்கும் போது நம்ம வயல்ல படைப்புழுகளின் எண்ணிக்கையும் கம்மியாகும். கரிம சத்துக்கு சரியான அளவுல நம்ம கோடை உழவு செய்யும் போது கிடைக்கப்பெறும். முளைப்பு திறனும் அதிகமாகும். அதாவது மண்ணுல நல்ல பளபளப்பு தன்மை இருக்கும் போது தண்ணீரையோ சத்துக்களையோ செடியானது எடுத்துட்டு வளர்றதுக்கு உதவியா இருக்கும்.
5: அடுத்து என்ன ரகங்களை போட்டா சரியா இருக்கும், அது கொஞ்சம் சொல்லிருங்க மேம்.
6: இப்ப ஒட்டு ரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட கோகச்சம் 11, கோகச்சம் 12 போன்ற ரகங்களை எடுத்துக்கலாம். இது வறட்சியை தாங்கி வளரும் தன்மையும் பெறும். இப்போ வந்து எல்லினோ வரிடம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஜூன் மாதத்துல 13ஆம் தேதியிலிருந்து இந்த எல்லினோன்றது தொடங்க பட்டது. இந்த செப்டம்பர் மாதத்துல தமிழகத்துல அதிகமா எல்லினோவின் பாதிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அதனால வறட்சியை தாங்கி வளரக்கூடிய நம்ம ரகங்களை பயிரிடணும். இந்த வீரிய ஒட்டு ரக கோகச்சம் 11, 12 போன்றவை அதாவது வறட்சியை தாங்கும் தன்மையை பெறும். அது மட்டும் இல்லாம இலை கருகோல் நோய், தண்டு அழுகல் நோய் போன்றவைக்கும் எதிர்ப்பு திறன் உடையதா இருக்கு. படைப்புழுவுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் கொண்டதா இருக்கு. இது வந்து ஆடிப்பட்டம், கார்த்திகை பட்டம், தைப்பட்டம், சித்திரை பட்டம் போன்றவற்றெல்லாம் இதை நம்ம பயிர் செஞ்சோம்னா நல்ல வருமானத்தை எடுக்க முடியும்.
5: சரிங்க மேம், இப்போ நம்ம சாதாரணமா பயிர் செய்யறது அப்படிங்கறத தாண்டி இந்த விதை நிறுத்தி செய்யணும்ன்றத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த விதை நிறுத்தி ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், விதை நிறுத்தி செய்யறதுனால என்ன நன்மை, அதை கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்க.
6: விதை நிறுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே முக்கியமானது. அதாவது ஒரு ஏக்கருக்கு 8 கிலோ அளவுக்கு தேவைப்படுது விதையானது. அதை 8 கிலோ எடுத்துட்டு அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா போன்றவற்றை தலா 10 கிராம் அளவு எடுத்துட்டு ஆரிய அரிசி கஞ்சி எல்லாம் வடிச்ச தண்ணி அது மேல லேசா தொளிச்சு விட்டு அதை 2 மணி நேரம் நிழல்ல உலர்த்திட்டு நம்ம விதைப்பு செய்யணும். சூடோமோனாஸ் புளோரசன்ஸ், ட்ரைகோடர்மா விரிடி போன்றவையும் நம்ம விதை நீர்த்தி செய்யலாம். இப்ப

0: டைகோடர்மா விருதி, சூடோமோனாஸ் போன்றவற்றை விதையத்து செய்யும் போது இலைக்கு அருகோல் நோய், தண்டு அழுகல் நோய் போன்றவை வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசோஸ் பயிரெல்லாம் கொன்று விதை நேர்த்தி செய்யும் போது காத்துல இருக்கிற நைட்ரஜன், காத்துல இருக்கிற ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம், ஆனா காத்துல இருக்கிற நைட்ரஜன் 78% இருக்கு. அதை நம்மளோட அசோஸ் பயிரெல்லாமானது எடுத்து பயிர்களுக்கு கொடுக்கும் தன்மையை சொல்லுது. இதுல பாஸ்போ பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடியது கரையாம இருக்கிற பாஸ்பேட்டை கரைச்சு கொடுக்கிற வேலையை செய்யுது. அதனால நம்ம விதை நேர்த்திக்கு தாசோஸ் பயிர் எல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, ட்ரைகோடர்மா விருடி, சூடோமோனாஸ் போன்றவற்றை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தினா அதாவது வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும், பூச்சி நோய் தாக்குதலும் குறையும்.
1: சரிங்க, இப்ப வந்து இந்த விதை நேர்த்தி செஞ்சுட்டோம், விதப்பு செய்யணும். விதப்பு செய்யும் போது நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனத்துல வச்சுக்கலாம், இடைவெளி விடணும்னா எவ்வளவு இடைவெளி விடலாம், இந்த இடைவெளி விடுறதுனால நமக்கு எல்லாம் நன்மை நடக்கும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
0: அதாவது பாசன பயிருக்கு வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 20 சென்டிமீட்டரும் இட வேணும். மானாவரி பயிருக்கு வரிசைக்கு வரிசை 45 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி இடைவெளி 20 சென்டிமீட்டரும் விடணும். அப்படி விடும்போது தான் நம்ம களை எடுக்கிறதுக்கோ மற்ற உரம் போடுறதுக்கோ நமக்கு வசதியா இருக்கும். அதாவது இந்த ஏக்கருக்கு 8 கிலோவை சரியான தூரத்துல சரியாக நம்ம நட்டாதான் கிடைக்கக்கூடிய சூரிய ஒளியானது அதற்கு கரெக்டா கிடைக்கும். அது மட்டுமேனா கரிசன் மண்ணில் நம்ம விதைகளை போடுறோம் அப்படின்னா ரொம்ப ஆழத்துல போட்டக்கூடாது. ரொம்ப ஆழத்துல போட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்ணி கிடைக்காம அது அழுகிய வண்ணம் இருந்து முளைப்பு திறன் பாதிக்கப்பட்டு நமக்கு செடிகளின் எண்ணிக்கை பராமரிக்கப்படாது. இதுவே வண்டல் மண்ணில் நம்ம போடுறோம் அப்படின்னா அது மேலேயே 3-4 சென்டிமீட்டர் ஆழத்துல நம்ம போட்டோம் அப்படின்னா நல்லா முளைப்பு திறன் வந்து நமக்கு செடிகள் எண்ணிக்கை அதிகரிச்சு நல்ல மகசூலை கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும்.
1: இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த மானாவரி மாதிரி போடுற பயிர்களுக்கு எல்லாம் உர மேலாண்மை அப்படிங்கறதுல பெரிய நம்ம கவனம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு என்னடா இது போடுறோம் இது பண்றோம், ஆனா மக்காசோளம் இப்ப வந்து ஒரு நல்ல ரேட் வந்து தொடர்ச்சியா பரவாயில்ல கிடைக்குது. அப்படி இருக்கும்போது உர மேலாண்மை செய்யறது எந்த அளவுக்கு அவசியம், உர மேலாண்மையில நம்ம என்னென்னலாம் செய்யலாம் அதை கொஞ்சம் சொல்லிருங்க.
0: அதாவது உர மேலாண்மை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க வேணும். ஏன்னா தேவையில்லாத உர செலவை கம்மி பண்ணணும் அப்படின்ற போதுதான் வருமானம் நமக்கு அதிகமாகும். அதனால மண்ணை பரிசோதனை செஞ்சுதான் நம்ம உரங்களை பயிரிடணும். வயல்ல 5-10 இடத்துல ஜிக்சாக் மேனர்ல நம்ம அதாவது ஆங்கில எழுத்து இசட் வடிவுல ஒரு 5 இடத்துல கண்டிப்பா எடுத்துட்டு பிளஸ் குறியிட்டு அதை 4 ஒரு பையில போட்டு வேளாண் அறிவியல் மையங்களையோ இல்லனா வேளாண் துறையிலயோ நம்ம இதனை கொடுத்தோம்னா வயல்ல என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்றத அதுல போட்டு கொடுப்பாங்க. அதுபடி நம்ம உரங்கள் இட்டா போதும். இல்ல அப்படின்னா பொது பரிந்துரையாகவும் நம்ம இடலாம். அதாவது யூரியா 2 மூட்டை, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 3 மூட்டை, 33 கிலோ பொட்டாஸ் போன்றவற்றை அதில் இடலாம். அதாவது 3 மூட்டை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டை நம்ம அடியுரமாகவே போட்டணும். 2 மூட்டை யூரியாவை 3 பங்கு அதை பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து அடியுரமாகவும் ஒன்று வந்து 25 நாளும் இன்னொன்று 45 நாளும் இடணும். அதே மாதிரி பொட்டாசையும் நம்ம 3 பிரிச்சுக்கணும். அடியுரமாகவும் 25 நாள் அப்புறம் 45 நாள் 3 பிரிச்சு போடணும். எப்பயுமே உரங்களை நம்ம ஒரே அடியா போடாம பிரிச்சு போட்டோம்னா செடியானது ஈஸியா எடுத்துட்டு வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்க நமக்கு வழிவகுக்கும்.
1: சரிங்க மேம், இப்ப களை வந்து நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கறது எந்த அளவுக்கு அவசியம்?
0: அதாவது களைன்றது நிலத்துல சத்துக்களுக்கோ தண்ணீரையோ செடியானது அதுக்காக போட்டி போட்டு கொண்டு இருக்கும். அதனால என்னன்னா அட்ரசின் என்ற களைக்கொல்லி செடிகள் முளைப்பதற்கு முன்னே 3 நாள்ல நம்ம அதை தெளிக்கணும். அதுக்கப்புறம் டெம்போட்ரியான் அப்படின்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லி இருக்கு. அதாவது 1 ஏக்கருக்கு 115 மில்லி இதையும் நம்ம இலைவழியா கொடுத்தோம் அப்படின்னா புல் வகை களைகள், அகன்ற இலை களைகள் போன்றவற்றை இது அழிக்கும்.
1: சரிங்க, இப்போ நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம்? ஏன்னா தண்ணி இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி நம்ம சரியான முறையில் நீர் மேலாண்மை செஞ்சு ஒரு எதிர்பார்க்குற விளைச்சல் எடுக்கலான்றதையும் சொல்லிடுங்க.
0: அதாவது தண்ணியை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா வெங்காய கரை மாதிரி போட்டு, அதை வந்து இங்கிலீஷில் ரிஜஸ் அண்ட் ஃபரோ அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்காய கரை மாதிரி நம்ம போட்டு மேடு பள்ள பாத்திகள் அமைச்சு அதுல நம்ம விதைப்பு செஞ்சோம் அப்படின்னா பெய்யற மழை தண்ணியானது அந்த பள்ளத்துல இருந்து நம்ம செடிகளுக்கு அதாவது வறட்சி காலத்துல 15 நாள் வரையும் செடிகளுக்கு தண்ணியை கொடுத்து வளர்ச்சி அடைய செய்யும். அதுக்கப்புறம் மெத்திலோ பாக்டீரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் எடுத்துக்கணும். இலைவழியா அதாவது ஸ்ப்ரேயர் மூலமாகவும் கொடுக்கலாம், ட்ரோன் மூலமாகவும் இலைவழியா கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம பாசன பயிரா இருந்தது அப்படின்னா 10-15 நாள் இடைவெளியில நம்ம கரெக்டாக தண்ணியை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மகசூலை நம்ம எடுக்க முடியும்.
1: பூச்சி படைப்புழுன்றது எல்லாத்துக்கும் தெரியும், அதை தாண்டி வேற என்ன பூச்சி இருக்கும், அதுக்கு என்ன செய்யணும்?

0: மேலாண்மை செயலாளர் அதையும் கொஞ்சம் சொல்லிருக்கோம்.
1: அதாவது சாறு உறிஞ்சும் பூச்சிகள் தொல்லை இதுல இருக்கக்கூடும். அதாவது வெள்ளை ஈ, அஸ்வினி போன்றவை இருக்கும். அதை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா வேப்ப எண்ணெய் டேங்குக்கு 50 மில்லி என்ற வீதம் நம்ம கலந்துக்கணும். ஒட்டும் திரவம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை இலை வழியா, அதாவது விதை போட்டு 20 லிருந்து 25 நாள்ல இலை வழியா தெளிக்கணும். அது மட்டும் இல்லாம 15 நாள் இடைவெளியில திரும்பவும் அதே போல நம்ம தெளிச்சோம் அப்படின்னா இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
0: சரி மேம், வேற நோய், இதை பத்தி நோய் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி சமாளிக்கலாம், அதுக்கு என்ன மேலாண்மை செய்யலாம், அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
1: அதாவது இலை கருகல் நோய் இதுக்கு வரும், தண்டழுகல் நோய் இதுக்கு வரும். இதற்கு ட்ரைகோடர்மா விட்டி, சூடோமோனாஸ் போன்றவை வச்சு விதை நீர்த்தி செய்யலாம். அது மட்டும் இல்லாம நம்ம செடிகளுக்கு இலை மேலையும் நம்ம தெளிச்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம்.
0: சரி மேம், அறுவடையை பொறுத்த வரைக்கும் மக்காசோளம் பண்ணிட்டு இருக்க விவசாயிகள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், அப்புறம் அறுவடைக்கு பின்னாடி நம்ம அதை பத்திரமா வச்சுக்கிறதுல என்னென்ன விஷயங்கள் கவனத்தோடு இருக்கணும்?
1: மக்காசோலை அறுவடை அப்படின்னா அது மஞ்சள் நிறமா ஆகும்போது அதை நம்ம அறுவடை செஞ்சிடலாம். இல்லைனா 105 நாள் முடிஞ்சவன நம்ம அறுவடை செஞ்சிடணும். அதை சேமிச்சு வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 12 லிருந்து 14 மாய்ஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரப்பதம் இருக்கும்போது அதை நம்ம சேமிச்சு வைக்கலாம். இதுல மதிப்பு கூட்டுதலும் செய்யலாம். எத்தனால் ப்ரொடக்ஷன், லட்டு, பிஸ்கட்டு, கேக்கு போன்ற பொருட்களும் செய்யறதுக்கு இதை வந்து நம்ம நிறைய விவசாயிகளை ஊக்குவிச்சோம் அப்படின்னா விவசாயிகள் நல்ல மகசூல் எடுக்கிற மட்டும் இல்லாம நிறைய வருமானத்தையும் அவங்க பெருக்கிறதுக்கு வழி செய்யும்.
0: சரி, இது சம்பந்தமா விவசாயிகளுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, அவங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம் அவங்கள?
1: 88 38 25 57 28 இதன் தொடர்பு கொண்டீங்கன்னா தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். 88 38 25 57 28.
0: நன்றி மேம்.
1: நன்றி.
2: இதுவரை மக்காச்சோளத்தில் ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த பல தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் பெரம்பலூர் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் புனிதவதி அவர்கள். இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினரின் கிராமிய பாடல்கள். தெய்வ வழிபாடுகள் தமிழர்களின் வாழ்வோடும் வளத்தோடும் பெரும் தொடர்பு கொண்டவை. தட்சிணாயன காலத்தின் தொடக்கமாக ஆடி மாதம் விளங்குகிறது. பெண் தெய்வத்திற்கு பெருமை சேர்க்கும் மாதம் ஆடி மாதம். அம்பிகையின் கடுந்தவத்தில் மனம் குளிர்ந்த இறைவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக விளங்கும்படியும் வரம் தந்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன. ஆடிக்காற்றில் அம்மையும் அசையும் என்று கூறுவர். கல் போன்ற மனம் கொண்டவர்களையும் அம்பிகை வழிபாடு என்னும் அருள் காற்று அசைத்து பார்க்கும் என்று அருளாளர்கள் அதற்கு பொருள் கூறுகிறார்கள்.

0: பழங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீரமகாளியம்மா.
1: ஒரு பருவநிலை முடிந்து மற்றொரு பருவநிலை தொடங்கும் போது உலக உயிர்களுக்கு உபாதைகள் தோன்றுகின்றன. அதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ள வழிபாடுகளை வகுத்து தந்தனர் நம் முன்னோர்கள். ஆடி மாதத்தில் கூழ்வார்த்தல், துள்ளுமாவு படைத்தல், பொங்கல் வைத்தல் போன்ற வழிபாடுகள் அனைத்தும் நம் மனதையும் உடலையும் உறுதிப்படுத்துவதாக திகழ்கின்றன. ஆடி மாதத்தில் லலிதா சகஸ்ரநாமமும் தேவி மகாத்மியமும் பாராயணம் செய்வது மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும்.
2: உடுக்கை பீடித்தவளே அத்தா உத்தராட்சை அணிந்தவளே, உடுக்கை பீடித்தவளே அத்தா உத்

ஜெகதீஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளும் ஈஸ்வரியே, ஜெகதீஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளும் ஈஸ்வரியே. சிலம்பு சிலம்பு அணிந்தவளே அத்தா சீரோங்கும் தேவி அம்மா, ஜெகதீஸ்வரி மகேஸ்வரியே தாயே ஜெகமாளும் ஈஸ்வரியே, ஜெகதீஸ்வரி மகேஸ்வரி.

எந்த அளவிற்கு கொண்டாடப்பட்டதோ அதே அளவிற்கு முடியுடை வேந்தர்கள் தாம் அரியணை கண்ட நாள் முதல் காதலையும் கொண்டாடினார்கள் என்று சங்க இலக்கியம் கூறுகின்றது. இன்றளவும் விளக்க முடியாத அளவிற்கு காதலை ரசனை சொட்ட சொட்ட எழுதியவர்கள் அக்கால கவிகள். ஏதோ ஒரு வகையில் உலகத்தின் இயக்க விதிகளையும் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு தாக்கத்தையும் உயிர்கள் உயிர்ப்புக்கு காரணமாக அமைந்துள்ளது இந்த அன்பு என்கிறார்கள் அக்கால புலவர்கள்.

0: ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மணியின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆக்காட்டி ஆறுமுகம் குழுவினரின் கிராமிய பாடல்களை கேட்டீர்கள்.
1: முத்தண்ணே, முத்தண்ணே,
2: அடடே வராம வா வா
1: அண்ணே. சூப்பர்ண்ணே, ரெடி ஆயிட்டீங்க போல. கிளம்புவோமா? ட்ரிப் போறோம், என்ஜாய் பண்றோம்.
2: போலாம் தம்பி, போலாம். இப்ப கிளம்புனாதான் நாம கொடைக்கானல் போய் சேர டைம் கரெக்டா இருக்கும்.
1: சரிண்ணே, ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? முக்கியமா உங்க பர்ஸ், அத மறக்காம எடுத்து வைங்க.
2: தம்பி, நீங்க எப்படி உங்க வாய மட்டும்தான் எடுத்து வந்திருக்கீங்களா?
1: சரி சரி சரி, உங்க கார் சாவியை என்கிட்ட கொடுங்கண்ணே. தம்பி டிரைவிங்க பாருங்க, மிரண்டுருவீங்க.
3: ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம்.
2: தம்பி அங்க பாரு, டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு, கொஞ்சம் பொறுமையா போப்பா. ஸ்கூல் ஆபீஸ் விடுற டைம் இது.
1: அட என்னே, நீங்க நல்லா யூத் மிரட்டுற பாருங்க. இப்ப பாருங்க, நான் அடிக்கிற ஹார்ன்ல டிராபிக் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிரும்.
2: தம்பி முதல்ல ஆரன் இருக்கிறத நிறுத்து.
1: ஏன்? ஏன் ஏன்?
2: உன்ன மாதிரியே எல்லாரும் ஹாரன் அடிச்சா பொதுமக்களுக்கும் உனக்கும் பாதிப்பு, நாய்ஸ் பொல்யூஷன். அது மட்டும் இல்ல, கட்டட அடிக்கிற சவுண்டு, இண்டஸ்ட்ரி சவுண்டு, ஃபங்க்ஷன் வந்தா ஸ்பீக்கர் சவுண்டு, இப்படி எல்லாம் சேர்ந்து நம்ம ஊர்ல ஏற்கனவே நாய்ஸ் பொல்யூஷன் நிறைய இருக்கு. சராசரியா ஒரு மனுஷனோட ஹியரிங் சவுண்டு 50-60 டெசிபல் தான். அதுக்கும் மேல போனா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் இப்பொழுது 3 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நமது அடுத்த ஒளிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும். வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் இப்பொழுது 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும் DRM எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும் இன்றைய நமது மாலை ஒளிபரப்பு ஆரம்பமாகிறது.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் தூய்மை எரிசக்தி பயணத்திற்கான தேசிய உயிரி எரிசக்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளரிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. தமிழ்நாட்டில் பயறு வகைகள் தன்னிறைவு இயக்கத்திற்கு 65 கோடியே 28 லட்சம் ரூபாயும், உணவு எண்ணெய் வித்துகள் தன்னிறைவிற்கு 138 கோடியே 36 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், விதைப்பு முதல் அறுவடை வரையிலான தொழில்நுட்ப ஆலோசனை, சந்தை சேவைகள், தகவல்கள் வழங்கும் உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டத்திற்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறினார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ராஜேஷ்குமார், திரு ராஜ்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சி நாளை நடைபெறுகிறது. கைத்தறி நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெறும். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் வள்ளிமலை அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோவிலில் ஆடி கிருத்திகையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 7 மணிக்கு.

நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில பெரிய பெரிய கோல்ஸ் இருக்கும். ஆனா அந்த கோல்ஸை நினைச்சு பல நேரம் நம்ம பயந்துகிட்டே இருப்போம். எப்போ இது முடியும், நம்மளால இதெல்லாம் முடியுமா அப்படின்னு பல நேரம் ஆராய்ச்சி செய்வோம் இல்லையா. ஆனா ஜப்பானியர்கள் இதுக்கு சிம்பிளா ஒரு தீர்வு சொல்றாங்க, அதுதான் கைசன். அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள்ல பெரிய மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, தினமும் ஒரு சின்ன முன்னேற்றம் இருந்தாலே போதும். நேத்து இருந்ததை விட இன்னைக்கு 1% நம்ம நல்லா இருக்கும் அப்படின்னாலே அதுவே வெற்றி தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா ஒரே நாள்ல 100 பக்கம்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, 1 பக்கம் நீங்க படிச்சிருந்தா கூட போதும், அதுவும் வெற்றி தான். உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னா 1 மணி நேரம் கடுமையா உழைக்கணும் அப்படிலாம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்துங்க, அதுவே ஒரு நல்ல ஆரம்பம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தினமும் சின்ன சின்ன மாற்றங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு கட்டத்துல அதுவே ஒரு பெரிய வெற்றிக்கு உங்களை கூட்டிட்டு போகும்னு சொல்றாங்க. அதனாலதான் ஜப்பானியர்கள் சொல்றது என்ன தெரியுமா, பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல, நேத்தை விட இன்னைக்கு பெட்டரா இருந்தா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்மளும் கடைபிடிக்கலால இணைஞ்சிருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. இது ஆரவாரம். Thank you.

ஆரவாரம் கேட்டிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. திருச்சிராப்பள்ளி தமிழ் சங்கத்தில் ஆகஸ்ட் மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 திருவள்ளுவரும் நானும் அப்படின்ற தலைப்புல திரு ஞானமுருகன் அவர்கள் பேச இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க நிகழ்ச்சியில கட்டாயம் கலந்துக்கோங்க. திருச்சி சீதாலட்சுமி ராமசுவாமி கல்லூரியில 76வது ஆண்டு விளையாட்டு விழா நாளை காலை 8 மணிக்கு நடைபெற இருக்குது. இந்த விழால சிறப்பு விருந்தினரா ஆசிய பதக்க வென்றவரும் திருச்சி சுரங்கத்துறை ஆய்வாளருமான திரு பி பிரான்சிஸ் சகாயராஜ் அவர்கள் கலந்துகிட்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்க இருக்கிறாங்க.

0: ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை சிறு வயசுல இருந்தே பழக்கப்படுத்திருங்க, அப்பதான் அது உங்களுக்கு வழக்கமா மாறுங்க. திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.
1: நமது குடலும் மூளையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளது. அதனால் நான் சாப்பிடும் உணவுகள் நமது மனநிலையை பாதிக்கிறது. குடல் நுண்ணுயிர் சமநிலை குறைதல், ஊட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் அலர்ச்சி போன்றவை இந்த தொடர்பை பாதிக்கின்றது. தயிர் போன்ற ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், பெர்ரிஸ், முட்டை மற்றும் ஒமேகா 3 நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஓட்ஸ் மற்றும் பார்லியை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்வதால் நமது குடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் சமநிலைப்படுத்துவதற்காக அதிக அளவு உதவுகின்றது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள், டிரான்ஸ்ஃபேட் உள்ள உணவுகள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியமான குடல் ஆரோக்கியமான மனநிலைக்கு அடிப்படையாகும். குழந்தைகள் மற்றும் இள வயதினரின் உடல் பருமன் ஜுவைனல் ஒபேசிட்டி எனப்படுகிறது. ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதிக ஸ்கிரீன் டைம், உடற்பயிற்சி இல்லாமை முக்கிய காரணங்களாகும். பழங்கள், காய்கறிகள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் புரத சத்து நிறைந்த உணவுகளை சேர்க்க வேண்டும். குளிர்பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட், பேக்டு ஸ்நாக்ஸை குறைக்க வேண்டும். சிறுநீரகத்தில் கனிம உப்புக்கள் சேர்ந்து கற்களை உருவாக்கும். போதுமான தண்ணீர் குடிக்காதது அதிக உப்பு உணவுகள் முக்கிய காரணிகளாகும். தினமும் 2 முதல் 3 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். சிட்ரஸ் பழங்கள் சேர்க்க வேண்டும். உதாரணமாக எலுமிச்சை பழம், சாத்துக்குடி, ஆரஞ்சு போன்ற பழங்களை உங்கள் உணவில் அடிக்கடி எடுத்துக்கொள்வதால் சிறுநீரகத்தில் கனிம உப்புக்கள் சேர்வதை தவிர்க்க முடியும். அதிக உப்புக்கள் மற்றும் ஆக்சலேட் அதிகம் உள்ள சில உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பாலில் உள்ள லாக்டோஸ் என்ற சர்க்கரையை ஜீரணிக்க முடியாத நிலை லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் ஆகும். இதனால் பால் குடித்த பிறகு வயிற்றில் உப்புசம், வயிற்றுப்போக்கு போன்றவை ஏற்படலாம். லாக்டோஸ் ஃப்ரீ மில்க், தாவர அடிப்படையிலான பால் மற்றும் கால்சியம் நிறைந்த கீரை வகைகளை சேர்த்து கொள்ளலாம். புதிய பால், ஐஸ்கிரீம் மற்றும் சில பால் பொருட்களை தவிர்க்க வேண்டும். மெனோபாசஸ் என்பது பெண்களின் மாதவிடாய் நிரந்தரமாக நிற்கும் இயற்கையான வாழ்க்கை மாற்றமாகும். இந்த காலகட்டத்தில் உடல் எடை, எலும்பு அடர்த்தி மற்றும் இதய ஆரோக்கியத்தில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். இந்த நிலையில் சோயாபீன்ஸ், ஃபிளாக்ஸீட்ஸ் போன்ற ஃபைட்டோ ஈட்ரோஜன் உணவுகள், கால்சியம், விட்டமின் டி, புரதச்சத்து மற்றும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். அதிக சர்க்கரை, அதிக உப்பு, மதுபானம், அதிக கெஃபைன் உள்ள உணவுகளை குறைக்க வேண்டும். அடுத்து, எப்போதும் சோர்வாக இருப்பது வேலை பளுவால் மட்டுமல்ல, சில நேரங்களில் ஊட்டச்சத்து குறைபாடுகளினாலும் ஏற்படலாம். இரும்பு சத்து, விட்டமின் B12, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் குறைவதால் உடல் மற்றும் மன சோர்வு ஏற்படலாம். பச்சை கீரைகள், பருப்பு வகைகள், முட்டை இறைச்சி, விட்டமின் C நிறைந்த உணவுகளை, பழங்களை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். உணவுடன் சேர்த்து தேநீர் அல்லது காஃபி குடிப்பதை தவிர்க்க வேண்டும், ஏனெனில் இது இரும்பு சத்து உறிஞ்சலை குறைக்கலாம்.
0: உடல்நலனுக்கும் மனநலனுக்கும் ஏத்த உணவுகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில் எடுத்துரைச்சாங்க திருச்சி ஊட்டச்சத்து மற்றும் உணவியல் துறை உதவி பேராசிரியர் எஸ் ஷெரீன் அவர்கள்.

ஆரவாரம் கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலி என்ன அலைவரிசைகள்ல அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகுல தற்காலிக அடிப்படையில் ஆற்றுப்படுத்தினர் மற்றும் உதவியாளர் உடன் கணினி இயக்குபவர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுக்கு அரியலூர் .nic.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்துக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய நாள் நாளைக்கு தான். நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள விண்ணப்பங்களை அனுப்பிடுங்க.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல மாநில செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணையலாம் ஆரவாரத்தோடு.
1: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அத மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கவிலன். தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன் திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இந்த திட்டத்தின் மூலம் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று தெரிவித்தார். நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் கோவர்தன் திட்டம் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டிலிருந்து வரும் 2035-36 நிதியாண்டு இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவு, சாணம், கரும்பு ஆலை கழிவு, மக்கும் குப்பை உள்ளிட்ட உயிரி வளங்களை பயன்படுத்தி எரிசக்தி உற்பத்தி செய்ய இந்த திட்டம் வழிவகை செய்கிறது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்த இம்மசோதா இன்று குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. வரி விதிப்பு முறைகளில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. மின்னணு துறையில் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வரி விலக்கு ஏற்படுத்துவதற்கான அம்சங்களும் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நிய நேரடி முதலீடுகளை ஈர்க்க முடியும் என்றும் இந்தியாவை உலகளாவிய முதலீட்டு மையமாக உருவாக்க வழிவகை ஏற்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் அனைத்து விவசாயிகளின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் மேலும் வலுப்படுத்தும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கால்நடை, மீன் வளர்ப்பு, பால்வளம், உணவுப் பொருட்களை பதப்படுத்துதல் போன்ற தொழில்களை மேம்படுத்தும் வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தமிழக வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் ஏதும் இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக மேகதாது பிரச்சினை, பயிர்க்கடன் தள்ளுபடி உள்ளிட்டவையில் ஏமாற்றம் அடைந்திருப்பதாக தெரிவித்தார். குறுவை சாகுபடி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். 5 ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் எல்லோருக்கும் முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றஞ்சாட்டினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களிடம் பேசுகையில், விவசாயிகளுக்கு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது உள்ளது என்று தெரிவித்தார். தாவேக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும், வேளாண் பட்ஜெட்டில் இதுகுறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தலின்போது விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கையில் எந்த அறிவிப்பும் இடம்பெறவில்லை என்று குறை கூறியுள்ளார். வனவிலங்குகளால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: நெல் கொள்முதலுக்கு ஆதார விலையும் கரும்புக்கான டன் ஆதார விலையும் எல்லா விவசாய சங்கம் எல்லாத்தையும் முதல்வர் ஆலோசிச்சுட்டு வர்றார். விவசாயக்காரன் விஷயம் தெளிவாக கூறப்பட்டுச்சு. ஏன்னா முதல் கட்டமாக விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய விவசாய சங்கங்கள் தான் அந்த கோரிக்கையை ஏற்று மேலும் வந்து விவசாயிகளுக்கு 75,000 வரை முழுதுமாக தள்ளுபடியும் அதுக்கு மேலும் வந்து எவ்வளவு தள்ளுபடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இருக்கிற நிதிநிலையில இருக்கிற ஆதாரங்களை வைத்து எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயன் அளிக்க முடியுமோ அதையெல்லாம் முதல்வர் செய்திருக்கிறார். கண்டிப்பா இந்த வர்ற

0: காலங்கள்ல மக்களுக்கான அனைத்து செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றிட்டு வரும். இன்னும் ஒரு சில திட்டங்கள் கண்டிப்பாக நிதி ஆதாரத்தை சரி செய்த பிறகு முதல்வர் அறிவிப்பார். என்னென்ன கூறப்பட்டிருக்கோ எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கோவை, தேனி, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: வட தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் திருலங்காவின் தென்மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் சீசன் களையெட்டி வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படும் நிலையில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது, பின்னர் தண்ணீர் வரத்து குறைந்தது. இதனால் மீண்டும் அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலாப் பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் சுற்றுலாப் பயணிகள் அருவிக்கரையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: இதனிடையே கபினி அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீர் காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று மாலை வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆட்சியர் திருமதி மிருணாளினி இன்று ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருகே தோப்பூர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். நக்சலைட்டுகளால் உயிரிழந்த திருப்பத்தூரைச் சேர்ந்த 4 காவலர்கள் 46வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி 30 குண்டுகள் முழங்க அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் உள்நாட்டு தயாரிப்புகளின் கண்காட்சி மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா வரும் 8ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் விவசாய அடையாள எண் பதிவு செய்யும் போது நிலங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் இணைக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் டே யாங் சின் இணையை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா சாய் கார்த்திக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய உயிரி எரிசக்தி கோவர்தன்

திட்டத்திற்கு 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. வரி விதிப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை சரி செய்த பின் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். கோவை, தேனி, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ண பிரசாத் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தீங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலூர் பக்கத்துல இருக்க வடக்கம்பளி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு

0: This. Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.

0: ஹலோ
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க. RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

விவசாயிகளுக்கு பலனளித்துக் கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படும் என்று உறுதி கூறியதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டத்தை முதலமைச்சர் வழங்கியுள்ளதாகவும், இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வேளாண்மை நடைபெறும் நிலங்கள் 100% பயிர்காப்பீட்டில் கொண்டுவரப்படும் என்று விவசாயிகளுக்கு அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரதமர் பயிர்காப்பீட்டுத் திட்டத்தை 37 மாவட்டங்களை உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் சாகுபடி செய்யப்பட்ட பயிர்களுக்காக செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அமைச்சர், இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும் என்றார். இலவச மின் இணைப்புகளுக்கான கட்டணத் தொகையாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டு திட்டமாக இந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்படுவதாகவும், முதல் ஆண்டில் 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் 10 கூறுகளுடன் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். சமச்சீர் உர பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் 1 லட்சம் விவசாயிகளுக்கு 4 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் மண்வள அட்டைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கூடுதலாக உழவர் அடையாள எண் பெற்ற சுமார் 3 லட்சம் விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் மத்திய மாநில அரசு திட்டத்தின் கீழ் 6,16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் வகையில் நிரந்தர மண்புழு உரக்கூடங்கள் அமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்த அமைச்சர், வளம் குறைந்த நிலங்களை மீட்டெடுக்க 2,000 ஏக்கரில் 2 கோடி ரூபாய் செலவில் செயல் விளக்கம் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு நெல் விதை விநியோக மானியம் வழங்க 34 கோடியே 72 லட்சம் ரூபாயும், உழவர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப திட்டத்தை செயல்படுத்திட மாநில நிதியிலிருந்து 2 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காராமணி உள்ளிட்ட பயறு வகைகளின் சாகுபடி பரப்பை 15,19,000 ஏக்கரிலிருந்து 24,70,000 ஏக்கராக விரிவாக்கம் செய்வதன் மூலம் இதன் உற்பத்தி 3,88,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 7,72,000 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் நிலக்கடலை, எள், சூரியகாந்தி, ஆமணக்கு போன்ற எண்ணெய் வித்துக்களின் சாகுபடி பரப்பை சுமார் 9,26,000 ஏக்கரிலிருந்து சுமார் 15 லட்சம் ஏக்கராக உற்பத்தியை விரிவாக்கம் செய்வதன் மூலம் உற்பத்தி 8,77,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 16,14,000 மெட்ரிக் டன்னாக உயரும் என்று அவர் கூறினார். தமிழகத்தில் 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கத்தை செயல்படுத்த 7,61,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் திட்டமாக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் செயல்படுத்தப்படும் என்றும், இந்த ஆண்டு 73,360 ஏக்கர் பரப்பளவில் 40,000 பருத்தி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டுத் திட்டம் 3,47,000 ஏக்கர் பரப்பளவில் 1,39,000 விவசாயிகள் பயனடையும் வகையில் 36 கோடி ரூபாய் மத்திய மாநில நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். வேளாண் காடுகள் திட்டத்தை செயல்படுத்த நடப்பாண்டில் 17,70,00,000 ரூபாய் செலவில் நாற்றங்கால்கள் அமைத்து தரமான மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அரசு மற்றும் தனியார் நிலங்களில் உள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றும் பணிகள் 4 கோடி ரூபாய் செலவில் மாவட்ட ஆட்சியர் வாயிலாக செயல்படுத்தப்படும் என்றும், இதனால் மண்வளத்தை மீட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகள் அரசின் திட்ட பலன்களை தடையின்றி பெறவும், நீர் ஆதாரங்களை உருவாக்கி உற்பத்தியை அதிகரித்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவித் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்தவும் பெரும்பாலான விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிறு குறு விவசாயிகளை ஊக்குவிக்க மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் பெயரில் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிகள் நடத்தப்பட்டு சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் உள்ளிட்ட 10 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் முதல் 3 விவசாயிகளுக்கு முறையே 2,50,000 ரூபாய், 1,50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என மொத்தம் 30 விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்க 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
நெல், சிறுதானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உள்ளிட்ட பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என்றும், முதல் பரிசாக 50,000 ரூபாயும் 2

0: 7 மணி ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் 2026-27 நிதியாண்டுக்கான தாவேக அரசின் முதல் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அப்போது தாம் தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்தவன் என்பதை சுட்டிக்காட்டி வேளாண் துறையில் தமக்கு உள்ள ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். ஏற்கனவே விவசாய

0: ஏழாவது பரிசாக 25,000 ரூபாயும் என 90 பரிசுகள் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறந்த உயிர்ம விவசாயிகளுக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு பாராட்டு பத்திரத்துடன் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திருவண்ணாமலை, காட்பாடி மற்றும் குடியாத்தம், முசிறி, நரிக்குடி, போடிநாயக்கனூர், கயத்தாறு, தொண்டாமுத்தூர் வட்டாரங்களில் 300 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய 8 புதிய ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இயற்கை வேளாண் முறைகள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேளாண் கண்காட்சி 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். கங்கவள்ளி, கிள்ளிக்குளம், இருவேல்பட்டு ஆகிய 3 இடங்களில் தலா 250 மெட்ரிக் டன் விதை சேமிப்பு கிடங்குகளுடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் செலவை குறைக்கவும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டுத் திட்டம் 9 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். கள்ளக்குறிச்சி மற்றும் செங்கல்வராயன் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் நாளொன்றுக்கு 100 கிலோலிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட எத்தனால் வடிப்பாலை அமைக்க திட்ட அறிக்கை மற்றும் சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிக்க 20 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் மாநில மரமாக கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் பனைமரம் 3 லட்சம் விவசாய தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரமாக உள்ளது என்று கூறிய அமைச்சர், பனை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவதோடு 2 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடங்களை அமைத்தல், பனை ஓலை பொருட்கள் தயாரிப்பதற்கான பயிற்சி மற்றும் அதற்கான உபகரணங்கள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். வெற்றி இல்லத்தரசி வீட்டுத் தோட்டம் நடப்பாண்டில் 10 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை பெருக்க சிறப்பு திட்டங்கள் 41 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வேர் முதல் நுனி வரை பயன் தருவது தென்னை என்றும் மனிதனின் உற்ற துணை என்றும் கூறிய அமைச்சர், தென்னைக்கான சிறப்பு திட்டம் 16 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். விவசாயிகளின் நீண்டநாள் கோரிக்கையை செயல்படுத்தும் வகையில் தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் 22 கோடியே 30 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். கொப்பரை தேங்காய் விலை வீழ்ச்சியினை தடுத்து நிலைப்படுத்த குறைந்தபட்ச ஆதரவு விலையில் கொப்பரையை கொள்முதல் செய்ய விலை ஆதரவு திட்டம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு 6 புதிய பேருந்துகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதியான விவசாயிகளுக்கு வழங்க 4 தவணையாக இதுவரை 5,267 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வினோத் கூறினார். நெல் கொள்முதல் ஊக்கத்தொகையாக 917 கோடி ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும், 500 நடுத்தர அளவிலான பால் பண்ணைகள் அமைக்க திட்டச் செலவில் 25% மூலதன மானியமாக வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள திட்டச் செலவிற்கு கடனுதவி பெறுவதற்கு அரசு வழிவகை செய்யும் என்றும், இதனால் மகளிர் பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதாரம் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். கிராமப்புறங்களில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள நீர்நிலைகளில் மீன்குஞ்சுகள் இருப்பு செய்யப்படும் என்றும், பல்நோக்கு பண்ணைக்குட்டைகளின் மூலம் மீன் வளர்ப்பு ஊக்குவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவித்து வருவாயை பன்முகப்படுத்தவும், பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும், 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள், 51,000 தேக்கு மரக்கன்றுகள் உள்ளிட்ட 20 லட்சம் பல்வகை மரக்கன்றுகள் நடப்படும் என்றும், மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் ஓக் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக திரு வினோத் தெரிவித்தார். உழவுத் தொழில் சிறந்து விளங்கினால்தான் பிற துறைகள் அனைத்தும் செழித்து வளரும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டை 2035-36 ஆண்டுக்குள் 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற உறுதிபூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினை முதலமைச்சர் திரு விஜய் வகுத்து தந்துள்ளதாக பெருமிதத்தோடு கூறிய வேளாண் அமைச்சர் திரு வினோத், தாமும் உன்னதமான உழவுத்துறையை நல்ல முறையில் வழிநடத்திச் செல்ல, வேளாண்மையை மேம்படுத்த, உழவர்களின் நலன்களை காக்க என்னென்ன தேவை என்பதை ஆர்வத்துடன் பயின்று வருவதாக கூறி தமது உரையை நிறைவு செய்தார். அமைச்சர் உரையை தொடங்குவதற்கு முன்பு முதலமைச்சரை புகழ்ந்து சில வார்த்தைகளை கூறியபோது, எதிர்க்கட்சித் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியவுடன் பட்ஜெட் உரையில் உள்ளதை மட்டும் அமைச்சர் படிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டார். அமைச்சர் உரையை முடிக்கும்போது தம் விட்டுவிட்ட புகழுரையை மீண்டும் உரத்த குரலில் பேசினார். அப்போது திமுக தரப்பில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. மீண்டும் பேரவைத் தலைவர் குறுக்கிட்டு அமைச்சர் கூறிய வார்த்தைகளை படித்து பார்த்து விதிகளுக்கு புறம்பாக உள்ளதை நீக்கி விடுவதாக தெரிவித்தார். இன்று திமுக உறுப்பினர்கள் அனைவரும் விவசாயிகளின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் வகையில் கருப்பு சட்டையுடன் அவையில் பங்கேற்றனர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் சலனமற்ற நீரோடையாக அமைந்திருந்தது எனலாம்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ்.
2: பிரதம மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான

0: அமைப்பு சாரா தொழிலாளருக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இழைப்பு பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் ரூபாய் 3000 உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருட்கள் உற்பத்தியாளர்கள், உணவக மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர்கள் ஆவார்கள். தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தினை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு பூம்புகார் சுற்றுலா அலுவலர் அவர்களை நேரில் அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை நாகை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குவது குறித்து மாவட்ட தொழில் மையம், மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம், கல்வி நிறுவன பிரதிநிதிகள், தொழில் நிறுவன பிரதிநிதிகள், வங்கியாளர்கள் ஆகியோருடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் கே ஜே பிரவீன்குமார் அவர்கள் தலைமை தாங்கினார். மேலும் இந்த கூட்டத்தில் தொழில் துறைகளில் திறன் தேவைகள், வேலைவாய்ப்புகள் குறித்தும், தொழிலாளர் துறையிலிருந்து தொழிலாளர் பட்டியலை பெற்று முன்கற்றல் அங்கீகாரம் பயிற்சி அளித்தல் குறித்தும், அரசு துறைகள், தொழிற்சாலைகள், பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒருங்கிணைப்புடன் திறன் பயிற்சி செயல் திட்டம் உருவாக்குதல் குறித்தும், அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் தொழில்நுட்ப மையங்கள் பயிற்சி நடத்துதல் குறித்தும், மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் மற்றும் சிறப்பு பிரிவினர்களுக்கான திறன் பயிற்சி, பயிற்சிக்கு பிந்தைய வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாவட்டத்தில் உள்ள திறன் மேம்பாட்டு திட்டத்தை அட்டவணை மற்றும் செயல்படுத்த துறை வாரியான பொறுப்புகள், கால கணிப்பு நடைமுறைகளை இறுதி செய்தல் தொடர்பாகவும், தொழிற்சங்கங்கள் தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த கூட்டம் விரிவாக விவாதித்து முடிவு செய்யப்பட்டது. இந்தியாவின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் தற்போது தொழில்நுட்ப ரீதியாகவும் சுய கணக்கெடுப்பு முறையிலும் முதன்முறையாக நடைபெறுகிறது. அதன்படி கணக்கெடுப்பாளர்களை கொண்டு கடந்த 1ஆம் தேதி முதல் நாகை மாவட்டத்தில் 30 நாட்கள் தொடர்ந்து வீடுகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்வதற்கு நகரம் மற்றும் கிராமம் வாரியாக தொடர்புடைய பேரூராட்சி செயல் அலுவலர்கள் மற்றும் வட்டாட்சியர்கள் கொண்டு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். மாவட்டத்தில் முதன்மை பயிற்றுனர் மற்றும் முன்னிலை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கள பயிற்றுனர்களாக 26 அலுவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு தொடர்புடைய இயக்குநர்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம் வாயிலாக பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு மேற்கொள்ள 1200 களப்பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டு கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு தேவையான விவரங்களை பொதுமக்கள் அளித்து களப்பணியாளர்களுக்கும் மக்கள் தொகை கணக்கெடுக்கும் அதிகாரிகளுக்கும் உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆம் ஆண்டில் குறுவை பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய அரசு அனுமதி அளித்துள்ளது.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்டீர்கள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை.

0: இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம் ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர் 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் கடந்த 2024 ஜனவரி 1 வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக நகர்ப்புற மகளிர் சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கடந்த 2023 மார்ச் 31 வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம்

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப்பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்புத் திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

0: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நிகழாண்டிற்கான காரிஃப் பருவத்தில் நெல் பயிர் காப்பீடு செய்ய இம்மாதம் 14ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் திருச்சி மாவட்டத்தில் தற்போது வரை 10,000 ஏக்கரில் குறுவை நெல் நடவு செய்யப்பட்டுள்ளது. இதில் கடந்த மாதம் வரை காப்பீடு செய்ய இறுதி நாளாக அறிவிக்கப்பட்ட நிலையில் 425 ஏக்கர் பரப்பளவிற்கு மட்டுமே விவசாயிகள் காப்பீடு செய்துள்ளனர். மேலும் நடவு பணிகள் தாமதமாக ஆரம்பித்த காரணத்தினாலும் மழை பொழிவு தாமதமாக உள்ள காரணத்தினாலும் இன்னும் 15 நாட்களுக்கு பயிர் காப்பீட்டு காலத்தை நீட்டிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நெல் பயிர் காப்பீடு செய்வதற்கான கால அவகாசம் இம்மாதம் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் குறுவை நெல் பயிருக்கான பயிர் காப்பீட்டுத் தொகை ஒரு ஏக்கருக்கு 786 ரூபாய் உடனடியாக பொது சேவை மையங்களில் செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம். நடப்பு காரிஃப் மற்றும் சிறப்பு பருவத்திற்கு ஷீமா பொது காப்பீடு நிறுவனம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. எனவே குறுவை நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் பயிரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் இம்மாதம் 14ஆம் தேதிக்கு முன்னதாகவே காப்பீடு செய்து பயன்பெறுமாறு திருச்சிராப்பள்ளி வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் காட்டுத்தோட்டம் தஞ்சாவூரில் எதிர்வரும் சம்பா தாளடி மற்றும் கோடை பருவத்திற்கேற்ற ADT 51, ADT 46, ADT 58, ADT 61, ADT 42, CO 51 ஆகிய உண்மை நிலை நெல் விதைகளும் வம்பன் 8 உளுந்து உண்மை நிலை விதையும் இருப்பில் உள்ளன. மேலும் மண்வள மேம்பாட்டிற்கு உகந்த மண்புழு உரமும் இருப்பில் உள்ளது. தேவைப்படும் வேளாண் பெருமக்கள் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூர் என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு பயனடையுமாறு தஞ்சாவூர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் அறிவிக்கின்றார். மேலும் தகவல்களுக்கு 267 619, மாவட்ட இணைப்பு எண் 043362, அலைபேசி எண் 955 10 73 118. ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் கால்நடை பண்ணை வளாகத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு செயல்முறை விளக்க பயிற்சி முறையில் 15 நாட்கள் பயிற்சி இம்மாதம் 18ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை வேளாண் பெருமக்கள் கலந்து கொண்டு பயனடையலாம். கோழி இனங்கள் கொட்டகை அமைப்பு தீவனம் அளித்தல் இன விருத்தி முறை தடுப்பூசி மற்றும் நோய் மேலாண்மை மதிப்பு கூட்டுதல் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் பொருளாதாரம் உள்ளிட்ட தலைப்புகளில் விரிவான கலந்துரையாடல் நடைபெறும். பயிற்சி முடிவுற்ற பின் பல்கலைக்கழக சான்றிதழ் வழங்கப்படும். பயிற்சி பற்றிய மேலும் விவரங்களுக்கு 234 11 1, மாவட்ட இணைப்பு எண் 043372 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் என ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் அறிவிக்கின்றார். நேர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசையோடு. நேரம் 7:30.
1: ஆகாஷ்வாணி இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னு
2: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்த ஆண்டுக்கு 6000

0: ரூபா 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
2: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மைத்துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: கிசான் வாணி நிகழ்ச்சியில் இன்று
5: நெகிழிகளும் மீன்வளத்தில் இடர்பாடுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவர்கள்.
6: காமாட்சி, காமாட்சி, நில்லு நில்லு, குப்பை எங்க கொட்டாத.
7: ஏன் கொட்டக்கூடாது? எல்லாரும் இங்க தானே கொட்டுறாங்க. புதுசா என்னமோ சொல்றக்கா நீ.
6: இந்த குப்பனாலதான் எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது தெரியுமா உனக்கு?
7: பின்ன என்ன வீட்டுக்குள்ளேயே குப்பைய வச்சுக்க சொல்றியாக்கா?
6: காமாட்சி, ரோட்ல குப்பைய இப்படி கொட்டுனா கடைசியில அந்த குப்பை எல்லாம் எங்க போய் சேரும் தெரியுமா உனக்கு?
7: என்ன காத்துக்கும் மழைக்கும் அப்படியே அடிச்சுட்டு போயிரும்.
6: நீ எல்லா குப்பையும் எதுக்குள்ள போட்டிருக்க?
7: பிளாஸ்டிக் கவர்ல தான் போட்டிருக்கேன்.
6: இந்த பிளாஸ்டிக் தான் பிரச்சனையே.
7: என்னக்கா நீ குப்பைய கொட்டாதங்கிற, பிளாஸ்டிக் தான் பிரச்சனைங்கிற, எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நான் என்ன பண்றது?
6: இங்க பாரு, பக்கத்துல தானே ஆறு இருக்கு.
7: ஆமா, அதுக்கு என்ன?
6: நீ கொட்டுற குப்பை இந்த பிளாஸ்டிக் எல்லாம் அப்படியே மழை வந்தா என்ன பண்ணும்? அடிச்சுக்கிட்டு ஆத்துல போய் சேரும்.
7: அப்புறம்
6: கடைசியா கடல்ல போய் கலந்து அங்க வாழ்ற கடல் வாழ் உயிரினங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் காமாச்சி. அது உனக்கு தெரியுமா?
7: அப்படியாக்கா.
6: பின்ன பிளாஸ்டிக்க தவிர்க்க சொல்லி சொல்லிக்கிட்டேதான் இருக்காங்க. எங்க யார் கேக்குற? நீயும் கேட்க மாட்டீங்கற.
7: பிளாஸ்டிக்ல அப்படி என்னதாக்கா பிரச்சனை வரும்?
6: அப்படி கேளு காமாச்சி, நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா இருக்காருல்ல.
7: ஆமா.
6: நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்கள சந்திச்சு நெகிழி அப்படின்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டிக்னால மீன்வளத்துல ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பத்தி நிறைய தகவல்களை கேட்டு இருக்காரு.
7: அப்படியாக்கா?
6: ஆமா, நீ கேளு, அப்பதான் பிளாஸ்டிக்னால வரக்கூடிய பிரச்சனைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்குவ.
8: வணக்கம் நேயர்களே, நெகிழி பயன்பாடு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வளர்ந்து வருகிறது. நம் எல்லோருக்கும் அது தெரியும், புரியும். ஆனால் நெகிழி பயன்பாட்டை குறைக்க முடியவில்லை. இந்த நெகிழி பயன்பாடு மீன் வளங்களை எப்படி பாதிக்கிறது அப்படின்றத பத்தி சொல்றதுக்கு இன்னைக்கு முனைவர் எஸ் கேசவன் வந்திருக்கிறார். வணக்கம் ப்ரொஃபசர்.
9: வணக்கம் சார்.
8: இப்போ நம்ம ஆத்துக்கரை ஓரமாக உட்காந்து ஒரு நெகிழி பைய போடுறோம். இந்த ஆற்றுல தண்ணி வரும்போது அது அப்படியே போய் ஆறு கடலில் தான் கலக்கும், கடலுக்கு போகுது. கடலுக்கு போனோன்னா அது மீன் வந்து தெரியாதனமாக சாப்பிட்ருது, இல்லை அதில் இருக்கிற ஏதோ ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிறத, சுவைப்பட இருக்கிறத அப்படியே முழுங்கிடுது. முழுங்கினோன்னா அதில் ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச புரிதல் இருக்குது. ஆனால் அந்த புரிதல் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன்.
9: நெகிழியாக பிளாஸ்டிக்னு சொல்கிறேன் நான், பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடலில் எவ்வளோ நெகிழிகள் இருக்குது, இந்த நெகிழிகளால் என்னென்ன பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஃபர்தராக வந்து அந்த மீன்லேருந்து நம்மளுக்கு எப்படி வந்து நெகிழி பாதிப்பு வரும் அப்படின்னு தெரியும். கடலில் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் வந்து ஒரு 80 மில்லியன் டன் எப்படின்னு சொன்னால் ஒரு 800 லட்சம் டன் வந்து மீனை பிடிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு. அதுவே இன்னொரு சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்கு மட்டும் நம்ம ஒரு 8 மில்லியன், அதாவது 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை வந்து கொட்டுறோம். ஒரு சைடு 80 லட்சம் டன் பிளாஸ்டிக்கை கொட்டுறோம், இன்னொரு சைடு 800 லட்சம் டன் தான் மீனை பிடிக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் வந்து கடலில் மீன் இருக்காது, வெறும் பிளாஸ்டிக் தான் இருக்கும். அந்தளவுக்கு இப்போ வந்து அதிக பாதிப்பாக நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் மும்பையில் பண்ண ஆராய்ச்சியில் என்ன தெரிய வந்துச்சுன்னா, இழுவலை யூஸ் பண்ணோம், ட்ரால் நெட்னு உங்களுக்குலாம் தெரியும். அந்த இழுவலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 17 கிலோ மீன் பிடிச்சப்பையும் வந்து 1 கிலோ பிளாஸ்டிக் வந்துச்சு. நீங்கள் யோசிக்கலாம், 17 கிலோவும் 1 கிலோவும் வந்து ரொம்ப கம்மி தானே அப்படின்னு. ஆனால் இங்கே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, பிளாஸ்டிக்ன்றது இப்போ ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா 1-2 கிராம் தான் இருக்கும். ஸோ 1 kgன்றது ஹியூஜ், ரொம்ப அதிகம் இது நீங்கள் மீனை கம்பேர் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து மும்பையில், நான் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லலை, மும்பையில் அந்த கடல் சார்ந்து நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில். ஸோ இப்படி வந்து நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் இப்போ பிளாஸ்டிக் இருக்கும், பிளாஸ்டிக் இல்லாத ரீஜனே கிடையாது இப்போ கடலில். நீங்கள் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் கடற்கரையிலிருந்து டீப் ரீஜன் அந்த மரியானா ட்ரென்ச் அப்படின்னு சொல்லுவோம், அது வரையுமே வந்து பிளாஸ்டிக் பார்த்துருக்காங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த எக்ஸாம்பிள் வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய எக்ஸாம்பிள். இந்த கடல் குப்பைகள் ஆர் பிளாஸ்டிக்கால் மோஸ்ட்லி அஃபெக்ட் ஆகிற ஒரு ஆர்கானிசம், அதாவது எந்த உயிரினம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்ல போனால் வந்து கடல் ஆமைகள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். கடல் ஆமைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, கடல் ஆமைகள் வந்து ஜெல்லி ஃபிஷ் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, சொறி மீன்கள், அதை வந்து சாப்பிடும். நீங்கள் போடுற பிளாஸ்டிக் சார் சொன்னார்ல, அந்த ஆத்தோரமாக ஒரு பிளாஸ்டிக் நான் போட்டுட்டேன் அப்படின்னு, அந்த பிளாஸ்டிக்கு கடலில் போயிட்டு மிதக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கேரி பேக் வந்து கடலில் மிதக்குள்ளே எக்ஸாக்டாக ஜெல்லி ஃபிஷ் மாதிரியே தெரியும். மீன்களுக்காக

0: இருக்கும் இந்த கடலாமைகளாக இருக்கும். இந்த கடலாமை என்ன நினைக்குன்னா இது ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நினச்சி போய் சாப்பிட்டுரும். அது சாப்பிட்டவுடனே வந்து அதுக்கு வயிற்றுக்குள்ளே போயிட்டு தொண்டையில் அடைச்சிக்கிட்டு அது வந்து செத்துடும். இது உண்மையாக வந்து கடலில் வந்து கடல் ஆமைகளுக்கு நடந்துட்டுருக்குது. ஸோ அடுத்த முறை நம்ம ஒரு ஒரு பிளாஸ்டிக்கும் நீங்கள் கடலில் போடுறதுக்கு முன்னாடி, கடலையாக இருக்கட்டும் அந்த ஆறுகளையாக போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த பிளாஸ்டிக்கெல்லாம் என்னென்ன உயிரினங்கள் பாதிக்கப்படுது, இருக்கிற எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. இப்படி சொல்லலாம் அப்படின்னா மேங்க்ரோவ் அலையாத்தி கடிகள் அதுவும் பாதிக்கப்படுது, கோரல் அப்படின்னு சொல்லுவோம் பவளப்பாறைகள் அதுவும் பாதிக்கப்படுது, மீன்கள் அதை வந்து உணவு நினச்சி சாப்பிடுது, கடல் ஆமைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா உயிரினும் பாதிக்கப்படுது. நீங்கள் வந்து கடலில் தான் போய் குப்பை போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஆறுடைய பக்கத்தில் போயிட்டு ஏதாவது ஒரு குப்பையை போடுறீங்க, பிளாஸ்டிக் போடுறீங்கனாலும் யோசிச்சுட்டு போடுங்க, பெட்டர் போடாமல் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
1: ரொம்ப நிறைய புள்ளி விவரங்களோட விஷயம் சொன்னீங்க.
0: நிறைய ஆராய்ச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் மீன் பிடிக்க போனீங்கன்னா ஒரு மூணு மீன் பிடிச்சிங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வந்து மாட்டோம் மீன் வலையில். இதுவே 2050 பார்த்தீங்கன்னா ஒரு மீனுக்கு மூணு பிளாஸ்டிக் மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு வந்து பாதிப்பு அதிகமாக போயிட்டு இருக்கு.
1: சரிங்க, இப்போ வந்து நெகிழி அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு தெரியறது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பை, அப்புறம் அதிகபட்சம் போனீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டில் அதை தூக்கி போடுறோம், இது ரெண்டு தானா நெகிழி கணக்கில் வரும், இல்லை வேற ஏதேனும் குப்பைகள் வந்து நெகிழியில் இருக்கா எப்படிங்க?
0: இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டு விஷயம், ஒன்று வந்து கடல் குப்பை, இன்னொன்று வந்து நெகிழி பிளாஸ்டிக். கடல் குப்பையில் என்னென்ன வரும் அப்படின்னா, நம்ம என்னென்ன பொருளை உபயோகித்துட்டு அதை எடுத்து கடல் சார்ந்த சுற்றுச்சூழலில் போடுறோமோ அது எல்லாமே கடல் குப்பைகள். அதில் வந்து நெகிழி பிளாஸ்டிக் மட்டும்தான் அவசியம் இல்லை, கிளாஸாக இருக்கட்டும், கிளாத் நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எதை வந்து நம்ம கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியில் வந்து இருந்தாலுமே
1: அதை ஆற்றுல போட்டாலும்
0: எல்லாமே சார். ஏன்னா கடைசியாக நம்மளுக்கும் தெரியும் ஆற்றுலேருந்து தான் கடலில் போய் சேருது அப்படின்ட்டு. நம்ம எல்லோரும் ஊர் சைட்லாம் பார்த்துருக்கோம், எல்லோரும் மோஸ்ட்லி வந்து குப்பை கொட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியே போகிற குப்பையாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வீட்டில் போடுற வெளியே போகிற குப்பை என்ன மழை பெய்யும், மழையிலிருந்து அடிச்சுட்டு போய் ஆற்றுல கலக்கும், ஆற்றுலேருந்து கடலுக்கு தான் வரும், இதுதான் அல்டிமேட்டாக நடக்கும். அதே மாதிரி மூட்டை மூட்டையாக துணிகளை கொண்டு போய் வந்து இந்த ஆற்று ஓரத்தில் போட்டுறாங்க கொட்டுறதுக்கு இடலான்னு, அதுவும் வந்து கடலை நோக்கி தான் போகும், கடல்லேருந்து வெளியே வரும். ஸோ நீங்கள் வந்து கிளாத் எடுத்துக்கலாம், பிளாஸ்டிக் எடுத்துக்கலாம், இரும்பு எடுத்துக்கலாம், கிளாஸ் எடுத்துக்கலாம், ரப்பர் எடுத்துக்கலாம், இது எல்லாமே கடல் குப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதில் ஒன்று தான் பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக்கில் 100 வித ரகம் இருக்குது. பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இருக்குது, அதை வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஒன் டைம் யூஸ்ஃபுல் அப்படின்றோம், அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, பொருள்லாம் வாங்குறீங்க, அந்த பொருளெல்லாம் போட்டு தரத்துக்கு ஒரு கேரி பேக் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பிளாஸ்டிக் கேரி பேக் வந்து என்னென்னா அங்கேருந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். அதோடைய லைஃப் டைமே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான், உங்களுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு 1 நிமிஷம் 5 நிமிஷம் இவ்வளோதான் ஆகும். அதுக்கப்புறம் அதை எடுத்துருவீங்க, பொருளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேக் வந்து நீங்கள் குப்பையை போட்டு ரிட்டன் குப்பையாக வெளியே போட்டுறீங்க. ஸோ ஒரு 5 நிமிஷம் யூஸ் ஆக வந்து நம்ம வந்து நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து இங்கே கடல் உயிரினங்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்படுது. ஸோ அதனால் பிளாஸ்டிக்ன்றது வந்து ஒரு சப் யூனிட்னு சொல்லுவோம், கடல் குப்பைகளில் ஒரு அங்கம் தானே தவிர அதுவே எல்லாமும் கிடையாது. பிளாஸ்டிக்கை கம்பேர் பண்ணக்குள்ளே மற்ற அந்த கடல் குப்பைகள் வந்து பாதிப்பு வந்து கம்மியாக இருக்குது கடல் உயிரினத்துக்கு, இந்த பிளாஸ்டிக் தான் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த பிளாஸ்டிக்கை வச்சு பேசுகிறோம். இப்போ
1: ஆனால் எல்லா குப்பையும் பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, அது துணியாக இருந்தாலும் சரி, கண்ணாடி குப்பியாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையை கடலில் ஏற்படுத்துது. நம்ம குப்பை தொட்டியில் போடுற ஒரு கழிவு வந்து நேரடியாக கடலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம்.
0: மிக அதிகம் சார், நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அது மட்டும் பிளாஸ்டிக் மட்டும் கடல் உயிரினத்தை பாதிக்கிறது இல்லை, எல்லாமே தான். இப்போ துணிகள்லாம் பார்த்தீங்கன்னா துணியில் வந்து சாயம் பூசுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த சாயமாக இருக்கட்டும், துணியில் வந்து டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணியிருப்போம், இந்த கெமிக்கல்லாம் எங்கே போய் ரிலீஸ் ஆகுனா கடலில் தான் ரிலீஸ் ஆகும். அந்த கெமிக்கலாலையும் அதிகமான உயிரினங்கள் பாதிக்கப்படுது. அதில் வந்து ஹெவி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம், அதெல்லாம் போய் அட்டாச் ஆகிக்கும், அதை வந்து கடலில் கலக்கிறங்காட்டி அதோடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் எல்லா விதமான கடல் குப்பையும் கடலுக்கு பாதிப்பு தான்.
1: அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா மீன்பிடி தொழிலில் இந்த பிளாஸ்டிக் நெகிழி வந்து நேரடியான தாக்கத்தை எப்படி ஏற்படுத்துதுங்க?
0: இப்போ மீன்பிடி தொழில்ன்றதை விட மீன் வளத்திற்கு தான் அது அதிக பாதிப்பு ஏற்படுத்துது. மீன்பிடி தொழிலுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர் வந்து மீன் பிடிக்க வலையை எடுத்துகிட்டு போகிறாரு, விடிகால 3 மணியில் வலையை போட்டு வந்துடுறாரு, அடுத்த நாள் ஒரு 11 மணி அளவு போயிட்டு பார்க்குறாரு மீன்பிடி வலையில் பார்த்தீங்கன்னா மீன் மாட்டின இடத்துலலாம் வந்து இந்த பிளாஸ்டிக் மாட்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மீன் மாட்டாமல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இப்போலாம் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எங்கெங்கே எடுத்தால் வலை எடுத்தால் வந்து பிளாஸ்டிக் தான் வருது மீனை விட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த இழுவலை வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது. இழுவலை வந்து நாங்கள் மீன் வளத்திற்கு கேடுன்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த இழுவலையை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்து இது பாதிப்பு ஏற்படுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீஜன் இந்த நாகப்பட்டினம் தமிழ்நாட்டிலலாம் வந்து ஓகேவாக தான் இருக்குது இந்த மாதிரி பிளாஸ்டிக் பொல்யூஷன். நாம் கண்கூட பார்த்த இடம் வந்து தான் மும்பை, அங்கே தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம். அங்கே இழுவலையை வந்து இந்த கடலோர பகுதியில் நாங்கள் இழுத்துட்டு போகல என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா, இந்த இழுவலையில் காடுண்டு அப்படின்னு சொல்லுவோம், அந்த எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் மீன் போய் அக்குமுலேட் ஆகும், அங்கே தான் வந்து எல்லா மீனும் போய் சேரும், அதை தான் கடைசியாக வந்து அவுத்து மீன்லாம் எடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அடைச்சிருச்சுன்னா நீங்கள் இழுத்துட்டு போகணும், இழுவலைனாவே இழுத்துட்டு போகணும், ஒரு 2 மணி நேரம் பக்கம் இழுத்துட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி அடைச்சிருச்சுன்னா இழுக்குக்குள்ள அதிகமான இழு திறன் தேவைப்படும். ஸோ அதனால் வந்து டீசல் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த சின்ன சின்ன மீன்கள்

0: வந்து அந்த கார்டின் அந்த ஓட்ட வழியை தான் வெளியே போகும், கண்ணின்னு சொல்லுவோம், அது வழியே வெளியே போகும். இந்த பிளாஸ்டிக்லாம் போய் அந்த கார்டின் வந்து அடைச்சிக்கிச்சுன்னா அந்த சின்ன சின்ன மீன்களால் வெளியே போக முடியாது. அதனால் ஃபியூச்சரில் வந்து ஃபிஷர்மேனுக்கு மீனவர்களுக்கெல்லாம் வந்து மீன் பிடிப்பும் வந்து கம்மியாகும், ஏன்னா இங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன் வந்து வந்துருச்சுன்னா இதாயிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமாக சொல்லலாம், மீனவர்களுக்கு வந்து மீன் பிடிக்கிற இடமும் வந்து பொல்யூட் ஆயிரும், மாசுபட்டுரும், அந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலாம். மெயினாக சொல்ல வந்தேன்னா மீன் வளத்திற்கு நிறைய பாதிப்பு, மீனவர்களுக்கு இப்போ தான் அந்த பாதிப்பை உணர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
1: இன்னொரு விஷயம், கடல் ஆமைகள் அது வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ்னு நினச்சி இந்த பிளாஸ்டிக் பைகள் இதெல்லாம் சாப்பிட்ருவோம், நெகிழி பைகளை சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த கடல் ஆமைகளுக்கும் ஒரு கடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குது, அதனுடைய சூழல் சுத்தமாக இருக்குது அப்படின்றதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா?
0: கண்டிப்பாக இருக்குது சார்.
1: எப்படி
0: எப்படின்னா, இப்போ கடல் ஆமைகள் வந்து என்னென்னா, மீனவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, இந்த சொறி மீன் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்றது வந்து அவங்க மீன் வலையை போடுவாங்க, வலையில் ஃபுல்லாகவே அதுதான் வந்து மாட்டோம், அவங்களுக்கு அன்றைக்கி வந்து மீனே கிடைக்காது. இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் அவங்களுக்கு வந்து எக்கனாமி வைஸாகவும் மைண்டு வைஸாகவும் பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்குள்ளே இப்போது இந்த ஆமைகள் வந்து இந்த ஜெல்லி ஃபிஷ் சாப்பிட்றாங்கட்டு என்னென்னா, ஜெல்லி ஃபிஷோடைய உற்பத்தி வந்து குறைக்கப்படுது, கம்மி பண்ணப்படுது. ஏன்னா ஜெல்லி ஃபிஷ்ன்றது வந்து நாங்கள் ஒரு கரெக்டான சூழ்நிலை இல்லை கடலில் அப்படின்றத வந்து மீன் பண்ணோம், ஜெல்லி ஃபிஷோடைய அளவு வந்து கண்ட்ரோல்லே இருக்கணும், அதுக்கு இந்த ஆமைகள் வந்து பெரிய முக்கியத்துவம் பண்ணுது. அந்த ஆமைகள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு சாப்பிட்டு இறக்குறனாலையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கடலில் வந்து இந்த மீன்பிடி வலைகள்லாம் வந்து அருந்துருச்சுன்னா மீனவர்கள் யாரும் வேணும்னே போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் வாழ்வாதாரம். அந்த மாதிரி ஏதோ சுற்றுச்சூழல் நல்லா கரெக்டாக இல்லை, அது அருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னாவும் அந்த வலைகளில் வந்து இந்த ஆமைகள் அதிகமாக மாட்டி நாங்கள் பார்க்குறோம். கோடியக்கரை ரீஜனில் வந்து அங்கே போயிட்டு நான் ரிசர்ச் சர்வே எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய ஆமைகள் வந்து மேலே வந்து வலைகள், இந்த கில்நெட்டுன்னு சொல்லுவோம், அந்த வலைகள்லாம் மாட்டியாக இருக்கட்டும், வேற வலைகளில் சிக்கியாக இருக்கட்டும், கடல் ஓரத்தில் ஒதுங்கி இருக்கிறத நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்கோம், நாங்கள் ரிப்போர்ட்டும் பண்ணியிருக்கோம்.
1: நிறைய இந்த ஆராய்ச்சிகள் பற்றியே நீங்கள் சொல்கிறீங்க, நான் மும்பையில் பண்ணபோது, கோடியக்கரையில் பண்ணபோது அப்படின்லாம் சொல்கிறீங்க, என்ன மாதிரி ஆராய்ச்சிகள் கள ஆய்வுகள் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க, அதில் வந்து இந்த நெகிழினால் என்ன மாதிரியான பாதிப்புகளை நீங்கள் எதிர்கொண்டீங்க?
0: நான் படித்தது வந்து தூத்துக்குடியில் படித்தேன், அப்புறம் வந்து முதுகலை படிப்பும் முனைவர் பட்ட படிப்பு படிக்கிறதுக்காக மும்பைக்கு போயிருந்தேன். அங்கே வந்து எங்களுக்கு கல்லூரிக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு போட் இருக்கும், அந்த போட்டை எடுத்துகிட்டு படகு எடுத்துகிட்டு போயிட்டு எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆராய்ச்சி தான் நாங்கள் அதிகமாக பண்ணுவோம். ஏன்னா மும்பை ரீஜன் நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது, அது ஹைலி பாப்புலேட்டட், ரொம்ப மக்கள் தொகை அதிகமான ரீஜன் ஆட்டியும் மோஸ்ட் ஆஃப் த பிளாஸ்டிக் இதெல்லாம் எங்கே போய் கலக்குன்னா கடலில் தான் போய் கலக்கும். ஸோ அந்த இடத்துல எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குதுன்னு ஒரு எஸ்டிமேட் கொடுக்கணும் நம்ம, அந்த மாதிரி கொடுக்கறது மூலயமா வந்து மக்களுக்காக இருக்கட்டும் ஈவன் கவர்மெண்ட்டுக்காக தெரிய வரும், இவ்வளோ பிளாஸ்டிக் இருக்குது, நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்காட்டி அங்கே அந்த ஆராய்ச்சி நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். எப்போனா நான் வந்து முதுகலை படிப்பு படிக்கல பண்ணோம், அடுத்து பிஹெச்டிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முனைவர் பட்ட படிப்பால் இதுலேயே தொடரலாம், இது வந்து அடுத்து ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும், இதில் வந்து நிறைய பொல்யூஷன் இருக்குது மும்பை ரீஜனில்ன்றதாக நாங்கள் வந்து அதையே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இப்போ வந்து கடலில் பார்த்துட்டோம், அடுத்து அலையாத்தி கடைகளுக்கு போவோம், ஏன்னா அலையாத்தி கடைகள் வந்து ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ ஒரு ஒரு முறையும் இந்த கடல் தண்ணிகள் வந்து மேலே ஏறும், உயரும் கடல் மட்டும், அடுத்து கீழே போகும். இது மாதிரி தான் டெய்லியும் வந்து செமி டைவர்னல் டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில்,
1: கடல் நீரும் நன்னீரும் இருக்கக்கூடிய ஒரு இடம், அங்கே வந்து நிறைய இந்த மீன் குஞ்சு பொறிக்கிறது அங்கே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: ஆமாம், இந்த அலையாத்தி கடைகளுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா பல இருக்குது. ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த அலையாத்தி காடுகளில் இந்த பிளாஸ்டிக் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா இந்த அலையாத்தி கடைகள் தான் சார் சொன்ன மாதிரி மீன்கள் குஞ்சு பொறிக்கும், மீன்கள் வந்து அதான் வந்து சாப்பாட்டுக்கெலாம் வரும், அது வந்து ஒரு ப்ரொடக்டிவான ரீஜன், நல்ல ஒரு ரீஜன், மீன்கள் வந்து போயிட்டு அங்கங்கே விளையாடும், அங்கே போய் அண்டிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குள்ள இந்த பிளாஸ்டிக் அங்கே அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா இது மீன் வளத்தை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கடற்கரையிலேருந்து நம்ம வந்து அலையாத்தி கடலில் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கக்குள்ளதான் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு ஒரு மூலையும் மும்பை ரீஜனில் வந்து ஒரு டைடு வருதுன்னா ஒரு 5 மீட்டர் டைட் டிஃப்ரென்ஸ் வரும், காலையில் தண்ணி 5 மீட்டர் வரையும் ஏறும், சாயங்காலத்தில் 5 மீட்டருக்குள்ளே போகும், அது வந்து கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி உள்ளே போயிடும். நம்ம ரீஜன் மாதிரி கிடையாது, அங்கெல்லாம் ஹை டைட் ரொம்ப அதிகமாக வரும். அந்த மாதிரி வரக்குள்ள என்னன்னா, எப்போல்லாம் அந்த ஹை டைடு வருதோ அப்போல்லாம் அந்த பிளாஸ்டிக் தண்ணியிலேருந்து மிதந்துட்டு வந்து இந்த அலையாத்தி கடைகள்லாம் மாட்டிக்குது. எப்போ லோ டைடு அதாவது தண்ணி குறையுதோ அந்த டைமில் தண்ணி மட்டும் போகுது, பிளாஸ்டிக் அங்கேயே இருக்குது. இதை நாங்கள் என்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ் ட்ரீ எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எப்படின்னா, ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி நம்ம அலங்கரிக்கிறோமோ அந்த மாதிரி அந்த மேங்க்ரூவ் அந்த ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் இருந்துச்சு. இது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, இது ஏன் இன்ன வரை யார் ரிப்போர்ட் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரிப்போர்ட் பண்ணோம், அது வந்து ஒரு நல்ல ஒரு பப்ளிகேஷனாக எங்களுக்கு வந்துச்சு. இது என்ன எல்லா இடத்துலையும் தெரிய வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு வந்துச்சு.
2: மேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகத்தின் கிசான் வாணி.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: அட அண்ணா, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க.

0: இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அப்பப்பா, இவ்வளவு பிரச்சனையா இந்த பிளாஸ்டிக்னால? இனிமே இத நான் பயன்படுத்தவே மாட்டேங்கா.
4: கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு பிரச்சனை நம்மள சுத்தி நடக்குது, எல்லாரும் விழிப்புணர்வோட இருக்கணும்ல.
3: ஆமாக்கா. சரி, அப்ப மீனை சாப்பிடுற நம்ம என்னவோ.
4: காமாட்சி, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை நிறைய இருக்குது. ஏன், நாம பயன்படுத்துற உப்புல கூட பிரச்சனை இருக்குதுன்னா பாத்துக்கோ. ஏன்
3: என்னக்கா இப்படி பயமுறுத்துற, எனக்கு ஒண்ணுமே புரியல.
4: இந்த விவரத்தையும் நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயா தொடர்ந்து நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட கேட்டிருக்காரு. நல்லா கேட்டுக்கோ.
5: கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இந்த நெகிழினால ஏற்படுறது ஏதாவது இருக்கா?
6: இப்ப நீங்க பிளாஸ்டிக் பாக்குறீங்க, அதால இவ்வளவு இவ்வளவு இம்பாக்ட் வருது, நெகட்டிவ் இம்பாக்ட்லாம் நிறைய வருதுன்ற மாதிரி பாக்குறோம். இந்த பிளாஸ்டிக் வந்து நீங்க போடுறதா இருக்கட்டும், நம்ம கடல்ல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சிதைவடையும். அது வந்து சிதைவஞ்சு சின்ன சின்ன துகளாக மாறிடும். அதை தான் நாங்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்னோம். அது என்ன சைஸ் அப்படின்னா லெஸ் தென் 5 mm, ஒரு 5 mm கம்மியாக இருக்கிற எல்லாமே மைக்ரோ பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்ஸில் 5 mm கம்மியாக இருக்கிறதெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது கடலில் மிதந்துட்டு இருக்கும். மீன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கலர் கலராக இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்லாம் கலர் கலராக இருக்குது, அதனால் மைக்ரோ பிளாஸ்டிக் கலர் கலராக இருக்கும். இந்த மீன்கள் எல்லாம் அது உணவு நினச்சி அதை வந்து உட்கொள்ள ஆரம்பிக்கும். இது வந்து அந்த மீன்களுடைய வயிற்றில் போய் தங்க ஆரம்பிக்கும். அந்த மீன்களுடைய வயிற்றுலேருந்து அதோடைய டிஷ்யூக்கும் போகும். அதை வந்து டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவோம். அதுவும் நிறைய இடத்துல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலை, அதை வயிற்றுலேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் டிஷ்யூவில் வந்து அதோடைய சதையில் வந்து ரிப்போர்ட் பண்ணலை. இப்போ அந்த மீன்களை நம்ம சாப்பிட்றாட்டி நம்மளுக்கும் மைக்ரோ பிளாஸ்டிக் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லலாம், நம்ம தான் வயிற்று க்ளீன் பண்ணிட்டு சாப்பிடும் அப்படின்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன் டிரான்ஸ்லொகேஷன் ஒரு ஃபினாமினா இருக்கு. அது என்னன்னா, வயிற்றுலேருந்தும் சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஊடுருவி சதைக்க வரையும் போகிறதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அது இன்னும் வந்து அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணலை. ரிசர்ச்லாம் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் வந்து ஆய்வுகள்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கில் என்ன பிரச்சனை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னா, சிப்பிலாம் இருக்குங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணோம், அதில் இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிடும், சின்ன சின்ன உயிரினங்களில். அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்லாம் சின்ன சின்னதாக இருக்காட்டி அது போயிட்டு என்னன்னா அந்த உயிரினத்தில் அக்குமுலேட் பண்ணிது. இப்போ சிப்பி சாப்பிட்றவெல்லாம் நம்ம ஊரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் உரித்து உள்ளக்கிறது வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா வயிற்றுலாம் க்ளீன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மோஸ்ட்லி சாப்பிடுவாங்க. ஈவன் நிறைய கண்ட்ரி, யூரோப்பியன் கண்ட்ரிலாம் அப்படியே எடுத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அது ஃபில்டர் பண்ணி ஒரு நாளைக்கு 10-20 liter வாட்டர் ஃபில்டர் பண்ணக்குள்ளே அது வந்து உணவு மட்டும் எடுத்துக்காது, அந்த பிளாஸ்டிக் உள்ளே போய் தங்கிடுது. ஸோ இந்த மாதிரி உயிரினங்களில் வந்து அதிக பாதிப்பு இருக்குது. அதிக மைக்ரோ பிளாஸ்டிக்கை நாங்கள் பார்த்துருக்கோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
5: இந்த நெகிழி துணுக்கு வந்து நம்ம வயிற்றுக்குள்ளார அந்த மீன் மூலமாக வருவதற்கோ இல்லை சிப்பியில் இருக்கிற அந்த இதை சாப்பிட்ற ஒரு மனிதனுக்கோ ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன்.
6: அது வந்து நம்ம உடம்புக்குள்ளும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் மீன் சாப்பிட்றங்காட்டியும் அது வராது. இன்னொன்று என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுற சால்ட்டு உப்பெல்லாம் இருக்குல்ல, இப்போ நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி கடலில் இடத்துலையும் பிளாஸ்டிக் இருக்குது, அந்த பிளாஸ்டிக் நாளடைவில் சிதையுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற சோப்பாக இருக்கட்டும், பேஸ்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கும். அது போட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிங்கில் தண்ணி வெளிவிடுறோம். அந்த தண்ணி எங்கே போனால் ஒரு சீவேஜில் மாதிரி டைவர்ட் ஆகிட்டு கடைசி எங்கே போய்
5: ஆற்றுல தான் விடுறோம், அதை
6: ஆற்றுல தான் போய் கலக்கும். ஸோ அதனால தான் அதிகமான மைக்ரோ பிளாஸ்டிக் இப்போ கடலில் இருக்குது. இப்போது அந்த கடல் தண்ணி எடுத்து நம்ம உப்பு பண்ணுறோம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க, 1 liter தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதை காஞ்சி வச்சு காய வச்சு காய வச்சு கடைசியாக நிற்கிறது தான் உப்பு. ஸோ எந்த அளவுக்கான மைக்ரோ பிளாஸ்டிக் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மீன் மூலியமாக மட்டும் அதிகமாகறதில்ல, உப்பு மூலியமாக வரும். நம்ம சுவாசிக்கிற காற்றுலேயும் வந்து மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது. ஒரு ஒரு முறையும் ரோட்டில் போகக்குள்ள டயர் வந்து தேயுது, அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். இந்த மாதிரி எல்லா விதமான சைட்லேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் வரும். மீன் மூலியமாக மட்டும் நம்ம உடம்புக்கெல்லாம் போகிறதில்ல, மீன் மூலியமாகவும் போகுது அப்படின்றத வந்து நாங்கள் சொல்கிறோம். இதனால் வந்து பெரிய அளவு பாதிப்பு இன்னும் நம்ம ரிப்போர்ட் பண்ணலை.
5: ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்னென்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய இந்த சூழல் மாசு அனைத்தும் மீண்டும் நம்மளை வந்து தாக்குகிறது அப்படின்றதுல வந்து எல்லாம் சந்தேகம் இல்லை.
6: ஆமாம், ஆமாம்,
5: அதற்கு காரணமானவர்கள் நாம் தான்.
6: நம்ம அப்படி சொல்லலாம், இருக்கிற வழி இல்லை. நம்மளுடைய மக்களுக்கான உணவு உற்பத்தியை தான் அதிகமாக பார்க்கணுமே தவிர நம்ம வந்து பொல்யூஷனை மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு நாளும் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும், டெவலப் ஆகுவோம், கண்டிப்பாக டெவலப்ட் கண்ட்ரியாக மாறுவோம். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாசுபாடையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம ஆல்ரெடி நிறையா கவர்மெண்ட்டு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்கு.
5: தனிநபர் விழிப்புணர்வு ஓரளவு இருக்குது, அதனால் நாகரிக வளர்ச்சியின் காரணமாக சில விஷயங்கள் நம்மளால கட்டுப்படுத்த
6: முடியல.
5: ஆனா இந்த மாதிரி ஒரு நெகிழி பை வாங்கும்போது சில கடைகள் எல்லாம் பார்க்க முடியுது, பை குடு அப்படின்னு சண்டை போட்டு வாங்குறாங்க. அந்த சண்டையெல்லாம் போடாதீங்க, சண்டை போட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தான் வரப்போகுது. அதனால மஞ்சப்பை பயன்படுத்துவது சிறப்பு.
6: இப்போ சார் சொன்னது கரெக்டான ஒரு வார்த்தை. நம்ம வந்து

தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்புறம் இந்தியன் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், 2019 2022 இந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணுறாங்க. எதை சொல்லுவாங்கன்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக், அதாவது ஒரு முறை உபயோகிக்கக்கூடிய பிளாஸ்டிக் தான் நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது.

0: கொண்டு வந்துட்டோம். அது வந்து நம்மளுக்கு அது பிளாஸ்டிக்ன்றது ஒரு தப்பான விஷயம் கிடையாது, யாரும் வந்து அந்த மாதிரி யோசிச்சிட வேணாம். ஏன்னா அது இல்லைனா நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு இந்த சமுதாயம் முன்னாடி வந்திருக்குமான்னு என்னால் தெரியாது. நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாமே பிளாஸ்டிக்கால் இருக்கும், சரியா? நல்ல விஷயம் தான். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள், அதனால் மட்டும் நம்ம பண்ணிடலாம். சரி, ஆல்ரெடி இப்போ பிளாஸ்டிக்லாம் வந்துருச்சு, இப்போ நீங்கள் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் அந்த ஒரு டைம் யூஸ் பண்ணுற கேரி பேகு, இந்த ஃபுட் ரேப்பர்னுவோம், இந்த பாக்கெட், ஒரு ஒரு ஃபுட்டையும் வந்து சுற்றி இருக்கிற பைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இப்போ நம்ம தான் பண்ணிட்டோம், நம்ம தான் பண்ணியிருக்கோம்னு நல்லாவே தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வேணால் கேட்கலாம். அதுக்கு எங்ககிட்ட நிறைய வழிகள்.
1: பிராயச்சித்தம் என்ன
0: அப்படின்னு சொல்லலாம் சார். சார் சொன்ன மாதிரி பிராயச்சித்தம் என்ன, நம்மளால் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமா அந்த சொசைட்டிக்கு, நம்ம பண்ணதுக்கு நம்ம திருப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, கடலில் வந்து இப்போது பிளாஸ்டிக்லாம் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் வீட்டை சுத்தமாக இங்கே போதும். நீங்கள் போய் கடையில் சார் சொன்ன மாதிரி கேரி பேக் சண்டை போடாதீங்க. ஒரு மஞ்சப்பை எடுத்துகிட்டு போங்க, மஞ்சப்பை எடுத்துகிட்டு போகிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கு, மீண்டும் மஞ்சப்பையின் திட்டம்லாம் வந்துச்சு. எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு தான் தெரியல, அதை யூஸ் பண்ணுங்கள். கடைக்கு போ ஏதாவது ஒரு மாதிரி தெரியாமல் மறந்துட்டு போயிட்டீங்கன்னா வேணால் யூஸ் பண்ணுங்களே தவிர, எப்பயுமே நான் கடைக்கு போனால் கேரி பேக் வாங்க, அந்த கேரி பேக் வாங்கிட்டு சாப்பாடுலாம் கடைசியாக மிச்சம் மச்சினா போட்டு நான் குப்பையில் போட்டுருவேன் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. அந்த கேரி பேக் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் நீங்கள் முதல்ல பண்ணுற விஷயமா இருக்கும். ரெண்டாவதாக வந்து ஏதாவது கவர்மெண்ட்டு இந்த மாதிரி நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ஜிஓஸ்லாம் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இருக்கும், அவங்களாம் ஏதாவது கிளீனிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க கூட போங்க, பாருங்கள் உங்கள் பீச்சை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பீச்சுக்கு ஃபேமிலியாக போகிறீங்களா, அந்த இடத்துல குப்பை போடாதீங்க. நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு செயலும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பலனை கொடுக்கும், அதையும் பார்க்கணும். அது ஒன்று முடிஞ்சிடும். இன்னொன்று வந்து நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் பண்ணுறோம் சரி, ஆல்ரெடி கடலில் வந்து பிளாஸ்டிக் இருக்குது, அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னா, நம்மளால் போயிட்டு க்ளீன் பண்ண முடியாது. பட் நாங்கள் இதுக்கு என்ன ஒரு அங்கே ரிசர்ச்லேருந்து ஆய்வுலேருந்து என்ன ஒரு சொல்யூஷன் சொன்னோம் அப்படின்னா, மும்பையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 இழுவலைகள் இருக்குது அந்த டைமில். நாங்கள் பண்ண டைமில் 5000 இழுவலைகள்னா 5000 ட்ராலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராலர்னாவே என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு அரிப்பான் மாதிரி இருக்கும், அந்த நெட்டு வந்து இந்த ஃபிஷிங் நெட்டு வந்து அந்த மீன் வலை வந்து அரிப்பான் மாதிரி இருக்கும், அந்த கடலில் போட்டுருவாங்க, ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இழுத்துட்டு போவாங்க. என்னென்ன மீன்கள் இருக்கும் அந்த தண்ணியில் அது எல்லாமே உள்ள அந்த மாட்டிக்கும். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு ஒரு 17 கிலோ மீனுக்கும் 1 கிலோ பிளாஸ்டிக்கும் வருதுன்னு சொல்லிட்டோம். இப்போது இது வந்து மீனை மட்டும் பிடிக்கிறதுல பிளாஸ்டிக் சேர்த்து பிடிக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து 5000 ட்ராலர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் வந்து தனியாக இதுக்குன்னு பட்ஜெட் ஒதுக்கி கடலை க்ளீன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்கான பட்ஜெட் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஏன்னா நம்ம வந்து ஒரு தீபகற்ப இந்தியா, ஃபுல்லாக கடல் தான் இருக்குது நம்மளை சுற்றி, அந்த எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அதுக்கு தான் ஃபிஷர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தோம். எப்படின்னா, மீனவர்களை வந்து நண்பனாக்கிக்கணும் அப்படின்னு. இப்போது மீனவர்கள் போகிறாங்க, மீன்பிடி வலையில் வந்து பிளாஸ்டிக்லாம் வருது, அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கண்கூட பார்த்துருக்கோம், திருப்பி அப்படியே போட்டுருவாங்க கடலில், மீனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் கழித்து அப்படி வெளியே தள்ளிடுவாங்க. இதை பண்ணாமல் இவங்க வந்து ஒரு இடத்துல அதை சேகரித்து அதை வந்து கடற்கரை ஓரத்தில் வந்து கொட்டிட்டு அதை கவர்மெண்ட் மூலியமாகவோ அல்லது என்ஜிஓஸ் மூலியமாகவோ அதை எடுத்துகிட்டு போய் கரெக்டான இடத்துல டிஸ்போஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். இந்த பெரிய பெரிய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ்லாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் ஷூஸ் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறாங்க. அவங்க என்னென்னா, இந்த மாதிரி கடல்லேருந்து வந்த குப்பைகளிலேருந்து ஷூஸ்லாம் மேக் பண்ணுறாங்க, அது வந்து காஸ்ட்லியெல்லாம் போகுது. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்குது. கடலோரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க, எல்லா வலையிலையும் இது மாட்டுது. அதை மட்டும் கரெக்டாக ப்ராப்பராக நம்ம சேமித்து அதை கரெக்டான ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரீசைக்கிள் பண்ணாவே நம்ம வந்து இதுலேருந்து தப்பிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம அலையாயத்து கடைகள் கடலில் இருக்கிற பிளாஸ்டிக் வந்து மாட்டிக்குது. நம்ம வந்து ஒரு நெட்டை செட் பண்ணி தண்ணியெல்லாம் உள்ளே வந்து அதிலேருந்து பிளாஸ்டிக் வந்து மாட்டி அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இங்கே அலையாத்தி கடைகளே வந்து ஒரு க்ளீனிங் ஒரு ட்ராப்பாக இருக்குது, பிளாஸ்டிக் ட்ராப்பாக இருக்குது, அதை போயிட்டு ஒரு ஒரு மாதிரி க்ளீன் பண்ணிங்களா பெட்டராக இருக்கும். ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம உள்ளே போகிறோங்காட்டி என்னென்ன பாதிப்புகள் அது வருது அப்படின்னு தெரியணும். ஏன்னா அந்த நியூமோட்டோபர்ஸ்லாம் ரொம்ப சென்சிட்டிவ், நம்ம காலெலாம் வச்சோமா அது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதையும் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணலாம், அங்கே போய் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, சிங்க்லேருந்து தண்ணி வந்து வந்துட்டுருக்கு, ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஆச்சுன்னா நம்ம கீழே மட்டுமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டோம், வர சோர்ஸை வந்து ஆஃப் பண்ணணும். எங்கே தண்ணி வருதோ, எங்கே லீக் ஆகுதோ அதை ஆஃப் பண்ணாமல் கீழே மட்டுமே தொடச்சிட்டு இருந்தால் இதாகாது. ஸோ எந்த காரணிகளால் அதிகமான பிளாஸ்டிக் வருதுன்னு பார்த்துட்டு அந்த காரணிகளை நிறுத்தணும். மெயினாக நாங்கள் சொல்கிறது, நாங்கள் பண்ண ஆராய்ச்சியிலேருந்து என்ன தெரிய வந்துச்சுன்னா, அந்த கடல் நிலம் சார்ந்த லேண்ட் பேஸ்டு டெப்ரி அப்படின்னு சொல்லுவோம், நிலம் சார்ந்த டெப்ரி தான் அதிகமாக இருக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த குப்பையெல்லாம் போடுறது, அந்த பீச் சைடு போடுறது, போய் எங்கேயும் கொட்டுறது, இந்த மாதிரி தான் அதிகமாக இருந்துச்சே தவிர, அந்த காரணிகளை வந்து கடல் பக்கமே போகாத மாதிரி பார்த்துக்கிட்டா பெட்டராக இருக்கும். போனால் நம்ம
1: போனாலும் சுத்தமாக வச்சுக்கணும்,
0: அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வந்து போனாலும் அந்த குப்பைகளை வந்து கீழே போடாமல் அந்த குப்பைகளை எடுத்துகிட்டு வந்து வீட்டு ஓரத்தில் இருக்கிற குப்பை தொட்டிலையோ கரெக்டாக வந்து போட்டோமா பெட்டராக இருக்கும். நம்ம
1: இந்த மாதிரி நெகிழி வந்து கடற்கரை ஓரங்களில் மட்டும் இருக்குமா, இல்லை நடுக்கடல்லையும் அது இருக்கா, எப்படிங்க?
0: சார், எல்லா இடத்துலையும் இருக்குது சார். இப்போ பசிபிக் கார்பேஜ் பேட்ச் அப்படின்னு ஒன்று இருக்குது, உலகத்துலேயே அந்த இடத்துல தான் வந்து அதிகமான பிளாஸ்டிக் இருக்குது, ட்ரில்லியன் கணக்கெலாம் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குது அந்த இடத்துல. அந்த இடத்துல கப்பல் போனாவே உள்ளே போக முடியாது, அப்படி பார்க்கலாம். நீங்கள் வந்து வெள்ளை கலரில் வந்து பிளாஸ்டிக்லாம் ஒரே இடத்துல குமியறதை பார்க்கலாம்.
1: அது எப்படி சேர்ந்துருக்கு?
0: ஆமாம், அது எப்படி சேரும் அப்படின்னா சார்,

0: இப்போ இந்தியாவில் இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் போடுறோம் அப்படின்னா அது இங்கே மட்டுமே இருக்காது. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம் நான் வந்து மும்பையில் பண்ணாரு, இவர் மும்பையில் தான் அதிகமாக பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு நீரோட்டம் போதும் அங்கே இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாத்தையும் எடுத்து வந்து நம்ம சைடு போட்டு போயிடும்.
1: இங்கே போடுற குப்பை எங்கே வேணால் போகும்,
0: எங்கே வேணால் போகலாம். நம்ம போடுற குப்பைங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேகரித்து அங்கே இடத்துல ஒரு ஃபுல்லாக அக்குமுலேட் ஆகும், குமியும். அங்கேருந்து அதேமாதிரி போயிட்டு கடைசியாக அந்த கார்பேஜ் பேச்சில் போய் சுற்றி இவ்வளோ பெருசுன்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருசாக இருக்குது, இது எப்படி பண்ணுறதுன்றது தெரியாத அளவுக்கு கவர்மெண்ட் அதை க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போக முடியாத இடத்துலையும் பிளாஸ்டிக் போய் சேர்ந்துருக்கு.
1: இங்கிங்க இல்லாதபடி எங்கும் நிகழி நிறைய பயமுறுத்திருக்கீங்க, இருந்தாலும் சிந்திக்க வச்சிருக்கிறீங்க கேசவன் சார். நீங்கள் உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் உங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்து கொள்ளுங்கள் நேயர்களே, முனைவர் கேசவன் உங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. மீண்டும் ஒரு முறை முனைவர் எஸ் கேசவன் அவங்களுடைய கைபேசி எண் 98 92 91 51 42. நன்றிங்க கேசவன்.
0: ரொம்ப நன்றி சார்.
2: காமாட்சி, இனிமே கடைக்கு போய் பிளாஸ்டிக் கவர்ல பொருள் போட்டு தாங்கன்னு கேப்ப?
3: ஐயோ, கேட்கவே மாட்டேங்கா.
2: அது
3: இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கே பரிகாரம் தேடணும்.
2: காமாட்சி, நாம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சிருக்கணும், முடிஞ்ச அளவுக்கு மாசுபடுத்தாமையும் பாத்துக்கணும். தெரியாம இந்த மாதிரி யாராவது செஞ்சா கூட பக்குவமா எடுத்து சொல்லணும். அப்பதான் கடல்வாழ் உயிரினங்களும் பாதிப்படையாது, அதை சாப்பிடுற நமக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. புரிஞ்சுதா?
3: நல்லா புரிஞ்சுக்கிட்டேக்கா.
2: ஏன்னா நாகப்பட்டினம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக்கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் கேசவன் அவங்க கிட்ட நம்ம வெங்கடேஸ்வரன் ஐயாவும் நெகிழினால வரக்கூடிய பிரச்சனையையும் மீன்வளத்துக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை பத்தியும் பல கேள்விகளை கேட்டதுனால தானே நமக்கு ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கு.
3: கரெக்டா சொன்னக்கா. இனிமேல் கடைக்கு போனா மஞ்சப்பையோட தான் போவேன்.
2: சரியா சொன்ன காமாட்சி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
5: விதைத்த பயிர் நம் எதிர்காலம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இயற்கை இடர்பாடுகளினால் பயிர் சேதமடையும் போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பும் நிதி உதவியும் வழங்கும் மத்திய அரசின் பயிர் காப்பீட்டு திட்டம் குறைந்த பிரிமியத்தில் விரிவான காப்பீட்டை வழங்குகிறது. கூடுதல் விவரங்களுக்கு தேசிய பயிர் காப்பீட்டு உதவி எண் 1447 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது புதுச்சேவை மையத்தை அணுகலாம். பிரதம மந்திரியின் மண்வள அட்டை திட்டம் நிலையான விவசாய வளர்ச்சியை ஊக்குவிப்பதிலும் நாட்டின் மண்வளத்தை பாதுகாப்பதிலும் மண்வள அட்டை தொடர்ந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. மண் பரிசோதனை செய்து அளவாக உரங்களை பயன்படுத்தி செலவை குறைப்போம், விவசாயிகளின் வருமானத்தை பெருக்குவோம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். நாட்டின் தூய்மை எரிசக்தி பயணத்திற்கான தேசிய உயிரி எரிசக்தி திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதற்காக 23,731 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், இதன் மூலம் 1.5 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் கூறினார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதா மக்களவையில் எந்த விவாதமும் இன்றி நிறைவேறியது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மேற்கூரை அமைக்கும் திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்துள்ளதாக மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சர்வதேச எரிசக்தி மாநாட்டில் உரையாற்றிய அவர், தற்போது 19 லட்சம் குடும்பங்கள் பூஜ்ய மின்கட்டண நிலையை அடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். இம்மாநாட்டில் பேசிய மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு எச் டி குமாரசாமி, உலகளாவிய எரிசக்தி மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்ல வலுவான விநியோக சங்கிலியை கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவுபடுத்த முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் இது தொடர்பாக மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும்

தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு பிரதமர் உத்தரவிட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ரூபாய் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், நீர் மேலாண்மை மூலம் பயிர் உற்பத்தியை அதிகரிக்கும் நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்த 785 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மற்றும் சூப்பர் எல்நினோவை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொண்டுள்ள பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகள், கடலோர மாவட்டங்களுக்கான பேரிடர் மேலாண்மை திட்டம் உள்ளிட்டவை குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாட்டில் உணவுப் பொருள் வழங்கல் துறையின் கொள்கை விளக்க குறிப்புகள் மற்றும் எதிர்வரும் மானிய கோரிக்கைகள் தொடர்பான சட்டமன்ற அறிவிப்புகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இத்துறைக்கான அமைச்சர் திரு வெங்கடரமணன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் மாமன்னர் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா வரும் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. மாநில அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு ராஜேஷ்குமார், திரு ராஜ்குமார் ஆகியோர் இதில் பங்கேற்கின்றனர். இவ்விழாவின் ஒரு பகுதியாக கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெறவுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் பொதுமக்களின் வங்கிக் கணக்கு மற்றும் நிதிசார் தகவல்களை ஒருங்கிணைக்கும் இ KYC சிறப்பு முகாம் வரும் 8-9ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு மணிஷ் நாரணவரே தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் இந்த சிறப்பு முகாமில் பங்கேற்று பயன்பெறுமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 12வது தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கைத்தறி கண்காட்சி நாளை நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக கைத்தறி நெசவாளர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமும் நடைபெறும். கோவையில் சுதேசி பொருட்கள் கண்காட்சி மற்றும் உணவு திருவிழா நாளை மறுநாள் முதல் வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நாடு முழுவதும் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கைவினைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 19,264 கனஅடியாக அதிகரித்துள்ளது. குடிநீர் தேவைக்காக 1,500 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. அணையின் நீர்மட்டம் 76.18 அடியாக உள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோவில் ஆடிப்பூர திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 14ஆம் தேதி நடைபெறும். இதனை முன்னிட்டு விருதுநகர் மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா உத்தரவிட்டுள்ளார். கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு இந்தியாவின் தன்வி சர்மா, அஷ்மிதா சாலிஹா, ரக்ஷிதா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு கிருஷ்ண பிரசாத், கிருஷ்ணமூர்த்தி ராய் இணை முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

இரவு நேரம் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடல். இந்த காம்பினேஷனுக்கு ஈடே கிடையாதுல்ல. அதுவும் 80-90களில் வந்த ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நினைவு நமக்குள்ள கொண்டு வரும். அப்படி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்டு ரசிக்க சுழி 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைக்கலாம். இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல இரவு இசை இனிமை.

0: 8 மணி 10 நிமிஷம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் இது இரவு இசை இனிமை. இந்நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கேன் மேடம்.
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க
1: மேடம்? நல்லா இருக்கேன் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேடம், மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் மேடம்.
0: சரி சொல்லுங்க ஐயா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: இன்னைக்கு? மேடம் இந்த பாட்டு கேட்டு ஒரு மாதிரி
0: முடியுது.
1: ஆமா மேடம்.
0: சரி, இன்னைக்கு லைன் கிடைச்சிருச்சு, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: என்ன பாட்டு? சூழல் நிபுஜம் மேடம், படம் வந்து சூழல் நிபுஜம்.
0: சரி,
1: தங்கச்சங்கை முன்னோடி இந்த பாட்டுக்கு எல்லாத்துக்கும் மேடம்,
0: எல்லாருக்காகவும் கொடுத்தெல்லாம் ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்று வந்தோளில் துஞ்சியதோ.

0: திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது இரவு இசை. இனிமை நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி 8:32 நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்
2: சார்.
0: யாருங்க சார்?
2: நான் பல்லக்காட்டுல இருந்து மாரியப்பன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க மாரியப்பன், எப்படி இருக்கீங்க?
2: ஏதோ நல்லா இருக்கிறேன் சார். நான் வந்து வேலைக்கு கூலி வேலைக்கு போறேன், டைலர் வேலை தெரியும். நீரோட்டம் துல்லியமா பார்த்தேன்,
0: ரொம்ப சந்தோஷம். சரி, என்ன பாட்டு? ரைட், என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு வந்து அம்மா அப்பா பத்தி கேஜே இயேசுதாஸ் பாட்டு போடுங்க சார்.
0: கேஜே இயேசுதாஸ் பாட்டு தான் வேணுமா?
2: ஆமா சார், அவர்தான் சூப்பரா பாடுவாரு.
0: அப்படியா? அப்ப மத்தாலாம் நல்லா பாடுறது இல்லையா?
2: ஆமா சார்.
0: ஆமா,
2: சின்ன பிள்ளையில இருந்து 5 ரூபா வானொலி இது லைசன்ஸ் கட்டின காலத்துல இருந்து கேக்குறேன் சார்.
0: அப்படியா? ரொம்ப பழைய நேர் அப்படின்னா
2: 3வது முறை கேட்கறேன் சார் உங்க வானொலியில.
0: சரிங்க சரிங்க, பாடல் கட்டலாமா?
2: நன்றி
0: நன்றி நன்றி.

0: 8:38 நேர்கள் இணைந்திருப்பது இரவு இசை இனிமையோடு நிகழ்ச்சி நடத்த நேயர். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் மேடம். திருச்சி அரியமங்கலத்திலிருந்து கே கே முத்துக்குமார் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் சார் வேணும் சார், சொல்லுங்க சார்.
1: இந்த பாடல் வந்து நம்ம அனைத்து நேயர்களுக்கும்
0: எந்த பாடல்
1: ரசிகர்களுக்கும் ஊமைகள் படத்திலிருந்து கார்த்திக் பாடல் பாடல் வந்து மாமரத்து பூவு எடுத்து மஞ்சள் ஒன்று போடவா. இந்த பாடல் வந்து அனைத்து நேயர்களுக்கும்
0: நன்றி.

0: 80 90்களில் வந்த பாடல்கள் நேர விருப்பமாக ரசிச்சுட்டு இருக்காங்க. எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல்கள், காதல் பாடல்கள் தான் நேரில் கேட்டுட்ருக்காங்க. அந்த வரிசையில் அடுத்த நேயர் வாங்க, என்ன பாடல் கேட்குறான்னு கேட்போம். வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் விசத்மான இரவில், உங்கள் அன்பு நெஞ்சம் கோவை வெளிங்கிரிமலைச்சாரல் நரசிபுரம் என் கே கந்தசாமி.
0: வணக்கங்கண்ணா.
1: வணங்க, எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கோம்ண்ணா. என்னண்ணா பாடல் வேணும்?
1: என்னங்கண்ணா? ஊமை வெளிகள் இருந்து.
0: அது போட்டாச்சுண்ணா, இப்போ போட்டோம். வேற படம் சொல்லுங்கண்ணா.
1: சரி, அந்தி நேர தென்றல் காட்டு இணைந்த கைகள்.
0: இணைந்த கைகள் பாட்டானா? கேட்டுருவோம். நட்பு பாடல்.
1: ஆமாங்க, அருமையான பாடலுங்க. இரவு நேரத்தில் அருமையா இருக்குங்க.
0: ஆமாண்ணா, ஆமாண்ணா. ராம்கியும் நம்ம நண்பர் நடிச்சிருப்பாங்க. அருண் பாண்டியன். நல்ல அருமையான படம், அபாவணன் இயக்கத்தில் வந்த படம். கேட்கலாம்ண்ணா. நன்றிங்கண்ணா.

0: இரவு இசை இனிமையை கேட்டுட்ருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர் யாருங்கிறதுன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: குழலினிது யாழினிது தமிழினிது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கும் அன்பு சகோதரிக்கும் அன்பு சகோதரருக்கும் இனிய வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
2: கேட்டோன்னு சொல்கிறேன் பாருங்க.
1: டெஃபினட்டா, ஏன்னா அவ்வளவு அளவுக்கு ஒன்றிச்சு இருக்கோம்ல. ஆக்சுவலி இந்த கண்டிப்பா திருச்சிராப்பள்ளியோட உங்களோடய இது ஒரு நேச உள்ளங்கள்னா சாத்தன் ஸ்வீட்டா சொன்னா அவங்கள தான் சொல்ல முடியும்.
2: என்ன பாடல் வேணும்?
1: ஒரு இடைக்கால பாடல், ரொம்ப பிடித்த பாடல் சார். அது ஆக்சுவலி அதாவது காஷ்மீர் காதலி திரைப்படம், அது பி ஜெயசந்திரன் ஐயா சுசிலாம பாடிய சங்கீதமே என் தெய்வீகம் என்ற பாடலும் சார்.
2: கேட்கலாங்க ஐயா.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.

0: இரவு சினிமையோட நிறைவு பகுதிக்கு வந்தோம். வாங்க, நிறைவான நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார், ஆல்பர்ட் பேசுறேன் சார். மேற்கு திண்டுக்கல் மேற்கு மறுநிலிருந்து ஆல்பர்ட் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன சார் பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து இளமை காலங்கள் வந்து பாட வந்தது ஒரு கானம், அந்த பாட்டு வேணும் சார்.
0: பி சுஷீலா குரல்ல.
1: ஆமாம்,
0: கேட்டுருவோமா?
1: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ சார்.

0: நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடிப்பு வி கோவிந்தராஜன், ராமசாமி சுதர்சன், டி எஸ் லட்சுமி, சி ராஜா அப்பாசாமி, என் மதன் சந்தர், டி கிருஷ்ணமூர்த்தி, ஆர் ஜெயகோபால் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம்.
2: உங்க லத்தி கம்புகளுக்கு அஞ்சு ஓடுறதுக்கு நாங்க ஒண்ணு கோழைகள் இல்ல. எங்களோட சொந்த மண்ணில எங்களை அடிமைப்படுத்த உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது?
3: Shut up. Arrest this man. இவன் தான் கூட்டத்தை கூட்டி கலவரம் செய்யறான். பிடிமேன் அவன பிடி.
4: சார் சார், இவன் நம்ம அதிகாரி சுந்தர்ராஜ ஐயங்காரோட புள்ள. நாம விட்டுறலாம் சார்.
3: போலீஸ் ஆபீசர் புள்ளன்னா அரசாங்கத்துக்கு எதிரா இப்படி நடந்துக்கலாமா?
2: அரசாங்கமா? எங்களை கொள்ளையடிக்கிற அடிமைப்படுத்தினவங்க நடத்துறது அரசாங்கமா?
4: சார், சின்ன வயசு பையன், இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாரு. நான் அவர்கிட்ட தனியா சொல்லிக்கிறேன், அவர் சரி பண்ணிடுவாரு சார். இந்த பையனை விட்டுறலாம்.
3: அப்படியா? சரி, இந்த தடவை வார்னிங்கோட பொண்ணை விட்டுடுறேன். இனி இந்த மாதிரி பண்ண சிவியர் பனிஷ்மெண்ட் தான். போ போ.
4: தம்பி, ஐயா பெரிய மனசு பண்ணி உன்னை விட்டுட்டாரு. சீக்கிரமா வீட்டுக்கு போ போ.
5: என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கோபமா வர? திருவனந்தபுரம் போலீஸ் ஏரியாவில ஏதாவது பிரச்சனையா?
6: வரமங்க, எங்க மூத்த பிள்ளை பத்மநாபன், அவனால எனக்கு பெரிய தலைக்குனிவு. நான் போலீஸ் அதிகாரி இருந்து திருநெல்வேலி மெட்ராஸ் பிரிட்டிஷ் அரசுக்கு விசுவாசமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவன் இங்க சால போலீஸ்

0: சொல்றது கலவரத்துல சம்பந்தப்பட்டு நிக்கிறான்.
1: என்னண்ணா இது, அவன் அப்படி எல்லாம் பண்றவன் இல்லையே, நன்னா படிச்சவன், இந்த மாதிரி கலவரம் எல்லாம் அவன் பண்ண மாட்டானே.
2: அப்பா பதட்டப்படாதீள், சாலை போலீஸ் ஸ்டேஷன் கலவரம்ங்கிறது தேசபக்தாளோட எழுச்சி. அங்க அநியாயமா சிறப்பிடிக்கப்பட்ட நம்ம மக்களை மீட்கிறதுக்காகத்தான் நான் அங்கேயே போனேன்.
0: வாய மூடு பத்மநாபா, உனக்கு சமஸ்கிருதம் இங்கிலீஷ் தமிழ் இத்தனை பாஷைகள் தெரிஞ்சும் நல்லா படிச்சிருந்தோம், புத்தியே இப்படி போறது, இப்படி வெள்ளக்காரருக்கு எதிராக கலகம் பண்றதுக்கா?
1: ஏன்னா ஏன் இப்படி பையனை ஒரேடியா வயிறல், அவன் தப்பு ஒன்னும் பண்ணிடலையே.
0: நீ சும்மா இரு வருவங்க பத்மநாபா, உனக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல மலையாள டிரான்ஸ்லேட்டர் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், ஒழுங்கா மெட்ராஸுக்கு கிளம்பு, அங்க உன் புத்திய மாத்திக்கோ.
2: சரிப்பா சரிப்பா சரிப்பா, பதட்டப்படாதே, உங்களுக்காக நான் மெட்ராஸ் போறேன், ஆனா அங்கேயும் என்னோட பேனா என் தாய் நாட்டுக்காக மட்டும்தான் எழுதும்.
0: ஏண்டா திருந்த மாட்டேன்னு பிடிவாதமா சொல்றியா? உள்ள
1: என்னண்ணா இது, விடுங்கண்ணா, அதெல்லாம் அங்க போய் அவன் எல்லாம் சரியாயிடுவா. கண்ணா நீ வேடா சாப்பிடலாம் வா.
3: பத்மநாபா, உன்னுடைய ஆங்கில புலமை, தமிழ் சமஸ்கிருத அறிவு எல்லாம் பிரமிக்க வைக்கிறது. நீ எழுதுற ஒவ்வொரு கட்டுரையும் வெள்ளையர் ஆட்சியோட அடித்தளத்தையே உலுக்கி எடுக்கிறது. போ,
2: உங்களை பார்த்துதான் எனக்கு இந்த தேசபக்தியே வந்தது. பத்திரிகை எழுத்துங்கிறது எனக்கு வேலை இல்லை, அது என் தேசத்தோட கடமை.
3: ஆனா பத்மநாபா, இதனால உனக்கு ஒரு வேலையை விட்டு இன்னொன்னு வேலை மாற வேண்டி இருக்கும். பிரிட்டிஷ் சர்க்கார் உன்னை நிம்மதியா வாழ விடாது.
4: பத்மநாபா, சுப்பிரமணிய ஐயர் சொல்றத கேளு. சுரண்ட கிராமத்து அம்புஜத்தை நீ கல்யாணம் பண்ணிட்டு மெட்ராஸுக்கு வந்து இப்ப சில வருஷங்கள் ஓடிடுத்து. 1901 மெட்ராஸ் மெயில்ல சப் எடிட்டரா சேர்ந்த. ஆனா உன்னோட சுதேசி கட்டுரைகளால அங்கே உனக்கு பிரச்சனை தானே வந்தது?
2: ஆமா ராமு, மெட்ராஸ் மெயில் பிரிட்டிஷ் ஆதரவு பத்திரிகை. அங்க இருந்துட்டு என் தாய் நாட்டோட அடிமைத்தனத்தை பத்தி என்னால எதையுமே எழுத முடியல. அதான் 1905 மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில உதவி ஆசிரியர் ஆயிட்டேன்.
1: இதோ நான் வந்துட்டேன், 3 பேருக்கும் காஃபி ரெடி. ஏன்னா பத்திரிகை உலகத்துல உங்களுக்கு வர்ற நெருக்கடிகளை நினைச்சு நீங்க என்னைக்காவது பயந்திருக்கீங்களா?
2: அம்புஜம், நீ என் பக்கத்துல இருக்கும் போது எனக்கு ஏது பயம்?
4: பாரா, ஜாடிக்கேத்த மூடினா இதுதான்.
1: ஆனா நீங்க நெத்தில இந்த திருமண் காப்போட கம்பீரமா பேனாவை பிடிச்சு எழுதுறச்ச உங்களை பாக்கறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? உங்களோட இந்த லட்சியத்துக்கு இந்த அம்புஜம் என்னைக்கும் தடையாவே இருக்க மாட்டான். சரியா?
3: ஆஹா, பொறாமையா இருக்கே, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. பத்மநாபா, நீ குளித்து வச்சோம்பா.
1: அப்படி சொல்லுங்க.
3: பத்மநாபா, உன்ன மாதிரியே ஒரு திறமசாரிய உனக்கு அறிமுகப்படுத்த போற.
2: யார் அது?
3: காட்டுறேன் பாரதி, உள்ளவா.
2: ஹாரிபர் முண்டாசும் கோட்டுமா?
3: இவர் பேரு சுப்பிரமணிய பாரதி, எட்டே புறத்தை சேர்ந்தவர். உன்ன மாதிரியே பன்மொழி வித்தகர், கவிதையும் அற்புதமா எழுதுவார். எல்லாத்துக்கும் மேல உன்ன மாதிரியே தேச பித்து பிடிச்சவர்.
2: ஓ, அந்த இனமா நீங்க?
5: ஆமாம் ஐயா, பாரத மாதா அடிமை விலங்கை உடைக்க வேண்டும் என்று அல்லும் பகலும் துடிப்பவன், தேசபக்தி பயிரை வளர்க்க வேண்டும் என்ற வெறி கொண்டவன்.
3: ஆனா கடுமையான உழைப்பாளி பத்மநாபா.
5: நம்ம ஜே சுப்பிரமணிய ஐயரும் கடுமையா வேலை வாங்கிடுவார், பயங்கர புத்திசாலி. நான் பணம் கேட்க நினைக்கிறத எப்படியோ தெரிந்து கொண்டு வேலையாள் மூலமாக ஒரு காப்பி அனுப்பி குடிக்க வைப்பார், அதோடு பணம் கேட்கும் எண்ணமே போய்விடும்.
2: நம்ம ஐயரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாம் பாரதி, எனக்கு நல்லாவே தெரியும்.
3: ஆஹா, ரெண்டு சவுடால் பேர் பிள்ளைகளே சந்திக்க வச்சு என்ன சொல்லணும். பத்மநாபா, பாரதி பல கட்டுரைகளை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றான், ரொம்ப நல்லா பண்றான். அதே நேரம் சொந்தமா அவன் எழுதுற கட்டுரைகள்ல அனல் பறக்கும், கவிதைகளோ படிக்கிற மனசுல தீயா கொழுந்து விட்டு எரியும்.
2: உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் பாரதி.
5: எனக்கும் அதே, இருமரத்து பறவைகள் ஒரே திசையில் பறக்கின்றன.
3: உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்ததுல எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா பேசுனது போறோம், அவ அவ வேலைய பாருங்க.
5: சுப்பிரமணிய ஐயரை பத்தி நான் இப்பதான் சொன்னேன், உடனே நிரூபிச்சுட்டார்.
3: பத்மநாபா, உன்னை மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் ஆசிரியரா பாக்குறதுல என்ன மாதிரி ஆசிரியருக்கு பெருமை. திருவள்ளிக்கேணி ஹிந்து ஹைஸ்கூல்ல நீ படிச்சது இன்னும் என் ஞாபகத்திலே இருக்கு.
2: இதெல்லாம் நீங்க போட்ட பிச்சைதானே?
3: பிச்சையும் பாத்திரம் இருந்து போட்டோம் இல்லையா? அந்த சந்தோஷம் எனக்கு எப்பவுமே உண்டு.
6: வந்தே மாதரம். வணக்கம் சுப்பிரமணிய ஐயர், நீதான் பத்மநாப ஐயங்காரா?

0: ஆமா, நான் தான். நீங்க தான் வாபு சிதம்பரம் இல்லையா? உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பிள்ளைவாள், ரொம்ப சந்தோஷம். இவர் தான் வீரத்துறவி சுப்பிரமணிய சிவாவா? என்ன விஷயமா என்ன தேடினு
1: வந்திருக்கேன்? உம்மோட ஆங்கில புலமையும் தமிழ் மேடை பேச்சுகளும் தூத்துக்குடிக்கு தேவை.
2: ஆமா பத்மநாபா, தூத்துக்குடியில சுதேச பிரச்சார கூட்டங்களை தலைமையேற்று நடத்த ஒன்ன மாதிரி ஒரு சிங்கத்தோட உதவி தேவை. பத்திரிகை வேலையோட நம்ம களப்பணியிலையும் உனக்கு சேர்த்துக்க சம்மதமா?
0: சிதம்பரம் பிள்ளைவாள், என்னோட பேனாவும் என்னோட நாவும் இனி சுதேச இயக்கத்தோட ஆயுதங்கள். தூத்துக்குடிக்கு உடனே புறப்படுறேன்.
1: சபாஸ் பத்மநாபா, சபாஸ்.
3: என் அருமை தூத்துக்குடி மக்களே, அந்நிய நாட்டு துணிகளையும் பொருட்களையும் நாம் புறக்கணிக்கும் காலம் வந்துவிட்டது. நமது சொந்த மண்ணில் தனது சொந்த மூலதனத்தில் வவுசி ஐயா தொடங்கியுள்ள சுதேசி கப்பல் கம்பெனி ஆங்கிலேயர்களின் வர்த்தக திமரை அடக்கும் ஆயுதம். தூத்துக்குடி கோரல் மில் தொழிலாளர்களே, உங்களின் உழைப்பை சுரண்டும் வெள்ளையர்களுக்கு பாடம் புகட்ட அணிதிரடுங்கள்.
2: அற்புதம் பத்மநாபா, உன்னோட பேச்சு எழுத்தும் இந்த தூத்துக்குடி மக்களை அப்படியே கட்டி போட்டுருச்சு.
1: ஆமாம் சிதம்பரம் பிள்ளை அவர்களே, நம் பத்மநாபர் வெறும் பேச்சாளர் மட்டுமல்ல, சமஸ்கிருதம், ஆங்கிலம், தமிழ் என அனைத்திலும் வல்லவர்.
2: கோரல் மில்ல வேலை பார்த்த இந்தியர்களை தொழிலாளர்களை நடத்தாம கூலிகள்னு இழிவா கூப்பிட்டு இருக்காங்க. கொத்தடிமைகளா வேலை வாங்கப்பட்டிருக்காங்க. சம்பளமும் மகா குறைவு.
0: இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டிடுவோம் பிள்ளைவாள்.
2: அப்புறம் இன்னொரு விஷயம், வங்க சிங்கம் விபின் சந்திரபால விடுதலை பண்ணிட்டாங்க. பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அவர்னால கொலை நடுங்கும். அத கொண்டாட நான் கலெக்டர் வின்சுக்கு அனுமதி கேட்டு லெட்டர் போட்டேன்.
0: கண்டிப்பா அனுமதி மறுத்திருப்பான்.
1: அதுக்கு முக்கிய காரணம் சப் கலெக்டர் ஆஷ் எப்படியாவது நம்மள முடக்கணும்னு பாத்துக்கிட்டு இருப்பான்.
2: கலெக்டர் தடவு உத்தரவு வேற போட்டிருக்கான்.
0: அப்ப அதை மீறி நாம ஊர்வலம் நடத்துவோம், கூடவே அந்நிய துணிகளை பகிஷ்காரம் பண்ண அதெல்லாத்தையும் கொளுத்துவோம்.
1: பிரமாதம், பிரமாதம். அப்படியே பண்ணலாம். ஆனா நிச்சயம் வெள்ளக்காரன் நம்மள கைது பண்ணுவான்.
2: பண்ணட்டும். அப்படியாவது நம்ம மக்களுக்கு வீரமும் சுதந்திர தாகமும் வருதான்னு பாக்கலாம்.
0: ஆமா பிள்ளைவாள், ஆமா பிள்ளைவாள், அமக்களமா பண்ணிவிடுவோம். வந்தே மாதரம்,
4: வந்தே
0: மாதரம், வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்.
0: வந்தே மாதரம். என் அருமை மக்களை, அடிமைகளாக நாம் வாழ்ந்தது போதும். உண்மையான தன்மானத்துடன் வாழ்ந்தால் வெள்ளையினால் மடக்க முடியாது என்பதற்கு வங்கத்தின் சிங்கம் விபின் சந்திரபாலரின் விடுதலை. அதை கொண்டாடத்தான் இந்த ஊர்வலம். தடை உத்தரவுக்கு அஞ்சாது தடையின்றி வெள்ளமாக பொங்கி வந்து சுதந்திர தாகத்துக்கு உயிரளிக்கும் தன்மானமிக்க தமிழர்களான உங்களுக்கு தலை வணங்குகிறேன். நம் தலைவர் வாவுசி பிள்ளைவாள் நோக்கத்தையும் கரத்தையும் நாம் வலுப்படுத்த வேண்டும்.
4: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்.
0: பாரத் மாதாவுக்கு
4: ஜெய்.
2: என் சகோதரர்களே, வெள்ளையனுக்கு எதிராக திரண்டால் மட்டும் போதாது, அவன் வியாபாரத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் அவன் தன் சீமைக்கு கப்பல் ஏறுவான். அதற்காகத்தான் சுதேசி கப்பல் ஓட்டி அவன் மானத்தை முதலில் கப்பல் ஏற்றிடும். இப்போது அவன் இங்கு விற்கும் அந்நிய துணிகளை பகிஷ்காரம் செய்வோம்.
1: வெள்ளையன் துணிகளை அக்னி பகவானுக்கு இரையாக்குவோம். சுதேசி துணிகளை மட்டுமே அணிந்து பாரத தாயின் உண்மை புதல்வர்கள் நாம் என்பதை அந்த பரங்கியனுக்கு உணர்த்துவோம்.
0: இப்போது அந்நிய துணிகளை தீயிட்டு அத்துடன் நம் அடிமை தலைகளையும் எரிப்போம். பிள்ளைவாள், வெள்ளையனுக்கு முதல் கொள்ளியை நீங்கள் வையுங்கள்.
2: ஆஹா,
4: வந்தே மாதரம்,
5: வந்தே மாதரம்,
4: ஜெய்.
5: ஜெய்.
4: ஜெய்
5: மாதரம்,
4: வந்தே மாதரம்,
0: வந்தே மாதரம்,
4: வந்தே மாதரம்.
0: என்ன சத்தம்? யாரு வராங்க?
1: வேற யாரு, அதிகார திமிர் பிடிச்ச கலெக்டர் விஞ்சும் அவன் அடிவருடி சப் கலெக்டர் ஆஷும் தான்.
6: ஸ்டாப் திஸ் மீட்டிங். சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணியம் சிவா அண்ட் பத்மநாபா ஐயங்கார், யூ ஆல் அண்டர் அரெஸ்ட்.
7: இந்த ஐயங்கார் தான் எல்லா கூட்டங்களுக்கும் தலைமை தாங்கி ஆர்கனைஸ் செய்யறா. இவனோட பேச்சு தொழிலாளர்களை கிளர்ச்சி செய்ய தூண்டுது. செக் ஹிம், செக் ஹிம் இமிடியட்லி.
1: ஆஷ், விஞ்ச், உங்களோட சங்கிலிகளால எங்களோட தேசபக்தியை ஒண்ணும் பண்ண முடியாது.
7: என்ன திமிர் உனக்கு? அப்படியா, அதையும் பார்த்துடலாம்.
2: மிஸ்டர் ராஷ், பேசாம

0: உங்களால முடிஞ்சதை செயல காட்டுங்க.
1: ஆமா, வந்தே மாதரம்,
2: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்,
1: பாரத் மாதாவுக்கு
3: ஜெய்,
1: வந்தே மாதரம்,
3: வந்தே மாதரம்.
4: பத்மநாபா, சிவா, இருட்டில் கண்டு சரியா தெரியல. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க?
1: ஐயா, பிள்ளைவாள், நான் இங்கதான் இருக்கேன். என்னது, உங்களோட கையெல்லாம் அப்படி ரத்தம் வருது? இந்த வெள்ளக்காரா உங்களை செக்கிழுக்க வைக்கிறாளா? கொடுமை, கொடுமை.
5: பத்மநாபா, உடம்பு வலிக்கலாம், ஆனா நம்மோட சுதேசி லட்சியம் வலிக்காது. இந்த திருநெல்வேலி கலவர வழக்குல நம்ம மூணு பேரையும் பிரிக்க வெள்ளக்கார சதி செய்யறான்.
1: சிறை குடும்பங்களை பத்தி நான் கவலைப்படல ஐயா. சிறையில இருக்கிற இந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே நான் ரிக்வேதத்தை மொழிபெயர்க்க தொடங்கியிருக்கேன். நம்ம நாட்டோட ஆன்மீக பலம் தான் இந்த ஏகாதிபத்தியத்தை அழிக்கும்.
4: பத்மநாபா, உன்னோட மன உறுதிக்கு ஈடே இல்லை. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணிருக்கோம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். அப்புறம் இன்னொரு விஷயம்.
1: என்ன பிள்ளைவாள்?
4: நீலகண்ட பிரம்மச்சாரிங்கிற தீவிர சுதந்திர போராட்ட வீரரோட சிஷியனான வாஞ்சிநாதன் இளைஞன் மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல சப் கலெக்டர் ஆஷ சுட்டு கொண்டுட்டானா?
1: அப்படியா? வெள்ளக்காரனுக்கு புரியிற பாஷையிலேயே பேசிருக்கான்.
5: ஆனா இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவனும் தன்னைத்தானே சுட்டுகிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான்.
4: ஆஷ் கொலைக்கும் நாம தான் பின்னணியில இருப்போம். வெள்ளக்கார நம்ம மேல போட்ட கேஸ ஸ்ட்ராங் ஆக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கானா?
1: பண்ணட்டும் பிள்ளைவாள், பண்ணட்டும். ஆனா ஒண்ணு, இனி வெள்ளக்கார அதிகாரிகள் தூங்காம நடுங்கியே செத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே தூங்கினா கூட அவங்களுக்கு துர்ச்சோப்பனம் தான்.
4: சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பீல்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
1: சரி பிள்ளைவாள், சரி.
6: ஆர்டர், ஆர்டர். திருநெல்வேலி கலவர வழக்கு மற்றும் மெட்ராஸ் பேங்க் விசாரணை.
7: போய் முதல்ல சாட்சி குறுக்கு விசாரணை. நாம பத்மநாபா ஐயங்காரோட மனைவி அம்புச்சட்ட மலை விசாரிப்போம்.
8: எதுக்கு சார்?
7: இந்த அம்மாவை பார்த்தா ஒன்னும் தெரியாத பொம்னாட்டி மாதிரி இருக்கு. வீட்டு உள்ளே அடைஞ்சு கிடக்குற இதோட வாய கிண்டினாலே இது பத்மநாபா ஐயங்காரா அதுவே பாட்டி விட்டுடும்.
8: ஆமா சார், நல்ல யோசனை தான்.
6: எஸ் ப்ரொசீட்.
7: எஸ் மை லார்ட். இந்த பத்மநாபா ஐயங்கார் மிகவும் ஆபத்தான சுதேசி. இவருடைய மனைவி அம்புஜத்தை விசாரணை செய்ய அனுமதி வேண்டுகிறேன்.
6: எஸ் ப்ரொசீட்.
7: தேங்க்யூ மை லார்ட். மிஸ்ஸஸ் அம்புஜம், உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க கணவர் பத்மநாபா ஐயங்கார் ஒரு சுதேசி தானே?
9: வக்கீலையா? என்னோட ஆத்துக்காரர் சுதேசினா நீங்க பரதேசியா?
7: என்ன சொல்ற? பரதேசியா? என்ன புச்சக்காரன்னு சொல்ற?
6: ஆர்டர், ஆர்டர்.
9: உங்களை பத்தி உங்களுக்கு தானே தெரியும்.
7: என்ன அவமானப்படுத்துறாரா
9: ஐயா? சுதேசிக்கு முதல்ல உங்களுக்கு அர்த்தம் தெரியுமோ?
7: எனக்கு அர்த்தம் என்ன?
9: இருக்கோ இருக்கோ. சுதேசினா சொந்த நாட்டுக்காரான்னு அர்த்தம், பரதேசினா வெளிநாட்டுக்காரான்னு அர்த்தம், பிச்சைக்காரன்னு அர்த்தம் இல்ல. ஆனா உங்களுக்கு அப்படி தோணித்தன்னா அதுல நியாயம் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்காரா கிட்ட கை கட்டி வேலை பார்த்து பிச்சை வாங்குறவாளுக்கு கோபம் வர்றது நியாயம் தானே?
7: நீதிமன்றத்துல என்ன அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா?
9: அதான் உலகத்துக்கே தெரியுமே. நீங்க எல்லாம் தண்டனைய தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பள்.
7: சரி இருக்கட்டும்,
9: இருக்கட்டும், இருக்கட்டும். சொல்லுங்க.
7: சொல்ற, உங்க கணவர் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில எழுதுறாரு இல்லையா?
9: ஆமா. என்னோட ஆத்துக்காரர் எதுல ஈடுபட்டாலும் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கும்.
7: இருக்கட்டும், இருக்கட்டும். அர்பத் நாட்டுங்கிற பிரிட்டிஷ் பேங்க் திவால் ஆனதால பொதுமக்கள் பணம் இழப்பு அப்படின்னு தலையங்கம் எழுதியிருக்காரு.
9: பேங்க் திவால் ஆன விஷயம் உங்களுக்கு தெரியாதோ? திவாலானா பணம் போட்டவ தெருவில் தானே நிப்பா. நீங்க பரதேசின்னு சொன்ன உடனே உங்களை தப்பா பேசிட்ட மாதிரி கோபப்பட்டேல்ல. அப்போ மக்கள் அது மாதிரி ஆயிடுறாளே.
7: மை லார்ட், மை லார்ட, இந்த லேடி, மை லார்ட.
6: ஆர்டர், ஆர்டர்.
9: நான் தான் முன்னிலேயே சொன்னேன், தண்டனையே தீர்மானம் பண்ணிட்டு தானே வழக்கையே விசாரிப்பாள்னு.
6: இந்த கோர்ட் எல்லா எவிடன்ஸையும் பார்த்தது. மெட்ரா.

0: மெட்ராஸ் கோர்ட் விதித்த ஜாமீன் படி பத்மநாபா ஐயங்கார் மீது போதிய ஆதாரங்கள் இல்லாததால் அவர் மட்டுமே விடுதலை ஆகிறார். வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவாவுக்கு சிறை தண்டனை நீடிக்கிறது.
1: என்னது பிள்ளை வழங்கும் சிவாவுக்கு தண்டனையா? இது அநீதி, இது அநீதி.
2: இது எதிர்பார்த்தது தானே பத்மநாபா? நீயாவது விடுதலையானே அதுவே போதும்.
1: பிள்ளைவாள், உங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி வெளியே போவேன்?
3: பத்மநாபா, இது நம்ம கூட்டு நடவடிக்கைக்கு கிடைச்ச வெற்றி. நீ வெளியே போய் சுதேசி பிரச்சாரத்தை தொடரு. நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது அதுதான்.
2: பிள்ளைவாள் சொல்றத செய். அன்னை பாரத தேவி உனக்கு எப்பவும் துணையா இருப்பா.
1: சரி பிள்ளைவாள், சரி. அம்புஜம், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைவாளும் சிவாவும் என் கூட இல்லாதது என்னோட ரெண்டு கையையும் இழந்துட்ட மாதிரி தெரியறது. இங்கேயும் என்னால எதுவும் சுதந்திரமா பண்ண முடியாம போலீஸ் டார்ச்சர் வேற.
4: என்ன, அவ ரெண்டு பேரையுமே ஜெயில போய் பார்த்து இத பத்தி யோசனை கேளுங்களே.
1: அப்படிங்கறியா? அதுவும் சரி, இப்பவே மனு போட்டுட்டு போய் பாக்கறேன்.
3: பத்மநாபா, உன்னோட நிலைமை எனக்கு நல்லா புரியுது. இங்க உனக்கு அஹிம்சை அதிகம்தான். நீ பேசாம கேரளாவுக்கே போயிடு. அங்க உனக்கு நண்பர்கள் உறவுக்காரங்கன்னு நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க துணையோட உன்னோட வேலையை நீ தொடர்ந்து பாரு.
2: என்னோட அபிப்பிராயமும் அதேதான் பத்மநாபா.
1: நீங்க ரெண்டு பேரும் சொன்னது இருட்டுல தவிக்கிறவனுக்கு வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கு. அப்படியே பண்றேன். ஆனாலும் எங்க போனாலும் சுதந்திர போராட்ட காரியங்களை நான் பண்ணிட்டேதான் இருக்க போறேன்.
2: பலே, சிங்கம் எங்க இருந்தாலும் சிங்கமா தான் இருக்கும், தங்கமும் எங்க இருந்தாலும் தங்கமா தான் இருக்கும். போயிட்டு வா பத்மநாபா.
1: அம்புஜம், ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போக சொல்லிட்டு அம்புஜம்.
4: அப்புறம் என்னென்ன கவலை, முதல்ல நீங்க புறப்படுங்க.
1: சரி அம்புஜம், ஆனா அதுக்கு முன்னால பாரதியார போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.
4: சரிண்ணா.
1: பாரதி, எனக்கு வாவுசியையும் சிவாவையும் விட்டுட்டு இருக்கிறது ரெண்டு கையும் உடஞ்ச மாதிரி இருக்கு.
5: பத்மநாபா, எனக்கு ரெண்டு கண்ணே போயிட்ட மாதிரி இருக்கு, என்ன செய்ய?
1: அவ ரெண்டு பேரும் என்ன கேரளாக்கு போயிடுங்கிறார்.
5: சரிதான், நானும் தான் வெள்ளையன் கொள்ளையன் ரெண்டு பேரோட தொல்லை தாங்காம பாண்டிச்சேரியில அடைக்கலமானே.
1: அப்போ என்னவா கேரளா போன்னு சொல்றது சரிதாங்கிறேளா?
5: பிள்ளைவாள் தீர்க்க சிந்தனையாளர், அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். நீங்கள் அவர் சொன்னதை கேளுங்கள்.
1: சரி சரி பாரதி, நீங்களும் அதையே சொல்றேன், அப்படியே பண்றேன்.
5: ஆனால் உம்மால் அங்கு சும்மா இருக்க இயலாது, தேச சேவையை தொடருங்கள்.
1: நிச்சயமாக பாரதி, உங்களோட பாடல்கள் எனக்கு ஆன்ம ஒளியையும் உத்வேகத்தையும் தந்துட்டே இருக்கும்.
5: இந்த பசி என்ற ஒன்று இருக்கிறதே, அது மட்டும் இல்லாவிட்டால் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் தேச சேவையில் ஈடுபடலாம். அதற்குத்தான் மருந்து என்ற ஒன்று இல்லை.
1: சரி பாரதி, நான் வருகிறேன்.
5: போறதுக்கு முன்னால வெள்ளக்காரன் விஞ்சும் பிள்ளைவாளும் பேசின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். சில பத்திகளை சொல்றேன், கேட்டுட்டு போ.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
5: இது விஞ்ச் சொல்றது. நாட்டிலெங்கும் சுதந்திர வாஞ்சையை நாட்டினாய், கனல் மூட்டினாய், வாட்டி உன்னை மடக்கி சிறைக்குள்ளே மாட்டுவேன், வழி காட்டுவேன், சுட்டு வீழ்த்தியே புத்தி வருத்திடச் சொல்லுவேன், குத்தி கொல்லுவேன், தட்டி பேசுவாருண்டோ சிறைக்குள்ளே தள்ளுவேன், பழி கொள்ளுவேன். இதுக்கு பிள்ளைவாளோட பதில கேளோ. சொந்த நாட்டிற் பரர்க்கடிமை செய்தே துஞ்சிடோம், இனி அஞ்சிடோம். எந்த நாட்டிலும் இந்த அநீதிகள் ஏற்குமோ, தெய்வம் பார்க்குமோ. வந்தே மாதரம் என்றுயிர் போம் வரை வாழ்த்துவோம், முடிதாழ்த்துவோம். எந்த மாறுயிர் அன்னையை போற்றுதல் இனமோ அவமானமோ? சதையை துண்டு துண்டாக்கினும் உன் எண்ணம் சாயுமோ?
1: பரதி, நான் வரேன்.
3: பத்மநாபா, தமிழ்நாட்டிலிருந்து நீ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜாமீன்ல விடுதலாகி கேரளாவுக்கு வந்தது சுதே

0: இயக்கத்துக்கே பெரிய பலமாக்கும்.
1: நான் எங்க போனாலும் எனக்குள்ள எரியற சுதந்திரத்தையும் யாராலையும் அணைக்க முடியாது மாதவா.
0: இன்னைக்கு சாயந்தரம் அந்நிய துணி பகிஷ்கரிப்பு போராட்டம் இருக்கு, நான் முன்னால போறேன். அக்னி பேசுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன்.
1: சரி மாதவா, நீ போ, நானும் என்ன சொல்லணும்னு இன்னும் ஒரு தடவை சரி பார்த்துக்கிட்டு வந்துடுறேன்.
2: இனி பத்மநாப ஐயங்கார் பேசுவார்.
3: கேரள சகோதரர்களே, பாவூசி பிள்ளைவாளின் கூட்டாளியாக இருப்பதில் நான் பெருமைப்படுகிறேன். 1906 முதல் 1911 வரை என்னை வெள்ளைக்கார போலீஸ் தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. அதற்காக நான் அஞ்ச மாட்டேன். நமது பாரத மாதா அன்னியனிடம் அடிமைப்பட்டு கிடப்பது என் நெஞ்சில் கனலாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அவளை விடுவிக்கவில்லை என்றால் நாம் அவள் குழந்தைகள் அல்ல. பெற்ற தாயை அழகு வைத்து எந்த மகனாவது மானத்தோடு வாழ முடியுமா? அப்படி வாழ்பவன் மனிதன் தானா? விலங்குகளை விட கேவலம் அல்லவா? அது போன்றதுதான் அன்னியனுடைய துணிகள் நம் உடலில் இருப்பதும். அதற்கு நிர்வாணமாக கூட இருக்கலாம். அப்படி அணிந்திருப்பது நாம் மானத்தை இழந்ததாக அர்த்தம். நம்மிடமே மூலப்பொருள் எடுத்து அதை நம்மிடமே விற்பனையாகும் பிரிட்டிஷ் துணிகளை எரியூட்டுங்கள். நாம் இழந்த நம் மானத்தை மீட்டு எடுங்கள். இப்பொழுது நாம் வைக்கும் நெருப்பு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு நாம் வைக்கும் நெருப்பு. அதில் நமது அடிமைத்தனம் எரிந்து சுதந்திர பாரதம் மலரட்டும். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம, வந்தே மாதரம்.
4: பத்மநாப ஐயங்கார், 1900 நடந்த போலீஸ் ஸ்டேஷன் கலவர வழக்க நீ இன்னும் மறக்கல போல இருக்கு. மறுபடியும் ஒன்னு ஜெயில போட உத்தரவு வந்திருக்கு. அரெஸ்ட் ஹிம் இமீடியட்லி.
1: சிறைச்சாலை எனக்கு பழகி போன ஒண்ணுதான் சார். என் நெற்றி திருமன் காப்பை உங்களால அழிக்க முடியாது. அதே மாதிரி என்னோட சுதேசி சிந்தனையையும் உங்களால அழிக்க முடியாது.
4: அப்போ நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டேன் இல்ல?
1: நீங்கள் இந்த நாட்டை விட்டு ஓடும் வரை நான் திருந்தவே மாட்டேன்.
0: பத்மநாபா, நீ திருவள்ளிக்கணி ஹிந்து ஸ்கூல்ல டீச்சரா சேர்ந்ததுல மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா போலீஸ் கண்காணிப்பு இன்னும் உனக்கு இருந்துகிட்டே இருக்கே.
1: ஆமா கோபாலன், நாட்டுக்காக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால என்னோட வேலைகளுக்கு பல தடைகள் வந்துகிட்டே தான் இருக்கு.
0: ஆனா இத்தனைக்கு ஈடு கொடுத்து நீ இன்னும் சளைக்காம போராடிக்கிட்டு இருக்க பாரு, அதை நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
1: எல்லா பிரச்சனைகளையும் தாங்கி என்ன நிக்க வச்ச பாரு என் பொண்டாட்டி அம்புஜம். அவ இல்லனா நான் இந்த அளவுக்கு தாக்க பிடிச்சிருக்க முடியுமானே தெரியலப்பா.
0: ஆமாப்பா, நீ சொல்றது கூட
5: உண்மைதான்.
1: பார்சதி, எதுக்கு இப்படி கண்மண் தெரியாம ஓடி வர?
5: அப்பா அப்பா அப்பா, சீக்கிரம் வாங்க, அம்மாக்கு உடம்பு முடியல, அழுகுறாங்கப்பா, வாங்கப்பா.
0: பத்மநாபா, சீக்கிரம் போப்பா, போய் என்னன்னு பாரு.
1: இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன் அம்புஜம், அம்புஜம், அம்புஜம், இதோ இதோ இதோ வந்துட்டேன், இதோ வந்துட்டேன். என்ன என்னமாச்சு உனக்கு? என்னாச்சு என்னாச்சு?
5: வந்துட்டேன்
1: வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்லு.
5: உங்க சுதேசி போராட்டத்தால நீங்க ஜெயிலுக்கு போனப்ப கூட நான் கலங்கலங்க.
1: நான்
5: கலங்கல. ஆனா இப்போ இப்போ
1: சொல்லு,
5: சும்மா சின்ன பையன் வார்த்த சாரதுக்கு 7 வயசுதான் ஆகுது. அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்.
1: சரிம்மா சரிம்மா, எதுக்குமா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நீ இப்போ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்ற? வேண்டாமா வேண்டாமா.
5: என்ன பரதேசிகள் கோர்ட்ல நான் சொன்ன வார்த்தைய நீங்க எப்பவும் மறந்துடாதீங்க.
1: என்ன விட்டு போயிடாதமா? நீ இருக்கிறதாமா எனக்கு தெரியும், நீ இருக்கிறதாமா எனக்கு வீரா, என்னோட மகன் எல்லாமே நீ தாமா. என்ன விட்டு போயிடாதம்மா, போயிடாதம்மா.
5: வந்தே மாதரம்
1: அம்புஜோ.

அப்பா, பொழுது விடிஞ்சாச்சுப்பா. 1917 இருந்து 1930 வரை நீங்க எழுதின கட்டுரைகள் நாட்டோட சுதந்திர போராட்டத்துக்கு பெரிய தூணா இருந்தது. இதுவரை

0: இது வரைக்கும் பண்ணினது எல்லாம் போறும், இனிமே ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா.
1: இல்ல பார்த்தா, என்னால முடியாது. என் வாழ்நாளோட கடைசி 10 வருஷமும் உன்னோட மெட்ராஸ்ல இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னோட வருத்தம் என்னன்னா, இந்த நாட்டுக்காகவே தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணின உண்மையான தியாகிகளோட அருமை இந்த நாட்டு மக்களுக்கு புரியவே புரியாதா? பாரதி பாடின மாதிரி, நெஞ்சில் உரம்பமின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை சொல்லிண்டு வாய்ச்சொல் வீரர்களா தான் இருக்க போறாளா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் கீதாச்சாரியன் சொன்னபடி என் கடமையை செஞ்சுட்டேதான் இருக்க போறேன். நாட்டோட சுதந்திரத்துக்காக வேலைகளை இழந்து சோதனைகளை சந்திச்சாலும் நான் என்னோட லட்சியத்தை கைவிடல.
0: கண்டிப்பா
1: நம் பாரத தேசம் சீக்கிரமே சுதந்திர காத்த சுவாசிக்கும் பார்த்தா.
0: அப்பா, உங்களை மாதிரி தியாகிகளோட வரலாறு இந்த நாடு இருக்கிற வரைக்கும் அழியாதுப்பா. வந்தே மாதரம்.
2: இதுவரை சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஜி நிஷா நந்தினி அவர்கள். நடித்தவர்கள் பத்மநாப ஐயங்காராக வி கோவிந்தராஜன், பத்மநாப ஐயங்காரின் மனைவி அம்புஜமாக டி எஸ் லட்சுமி, சுப்பிரமணிய பாரதியாக ராமசாமி சுதர்சன், சுப்பிரமணிய சிவா மற்றும் வழக்குரைஞராக சி ராஜா அப்பாசாமி, பத்மநாப ஐயங்காரின் தந்தை மற்றும் நீதிபதியாக என் மதன் சந்தர், வாபு சிதம்பரம் பிள்ளை மற்றும் சுதேசி இயக்கத்தோழராக டி கிருஷ்ணமூர்த்தி, பிரிட்டிஷ் காவல்துறை அதிகாரி மற்றும் பத்திரிகை நண்பர் ராம்புவாக ஆர் ஜெயகோபால் ஆகியோர், அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: சில நொடிகளில் தொடர்வது டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேரம் 11 மணி. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:45 மணிக்கு. அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். ஜெய் ஹிந்த்.